அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 12 2026 ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிபரப்பு. நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேற்று உள்ளவனாக இருந்த ஒருவர் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகமாகும்.

0: நேரம் காலை 6 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை நிலையாமை 34.

0: இவ்வளவுசை கேட்டீர்கள்.
1: நேர்களை நிகழ்த்தலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தானம் நலவை கேட்க, இன்று உழவும் தொழிலும் என்ற தலைப்பில் சுற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்று நம்மோடு பி இனிய லட்சுமன். 7:00 காலை வணக்கம், இதில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இணைந்து ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. காலை 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. காலை 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம், இன்று குழந்தைகள் நலம் கவனிக்க வேண்டியவை என்ற தலைப்பில் நம்மோடு நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி JN மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள், இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ராமண பெருமாள் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. காலை 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, இதில் இன்று யோகாவின் நன்மைகள் பற்றி யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. 11:00 தருமபுரி இனிமை செமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 உலக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, நேரலில் நம்மோடு மனநலம் காக்க தவிர்ப்போம் போதை பழக்கம் என்ற தலைப்பில் சேலம் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் KS விவேகானந்தன் அவர்கள். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 எங்க வீட்டு மருமகள் நாடகம், எழுதியவர் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன். பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் கப்பம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை வளம்புறம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜயர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம், கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் பற்றி பெண் தொழில் முனைவோர் உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு என்ற தலைப்பில் தேனி மாவட்டம் காஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் அலுவலர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து, 3:00 போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து அதிலிருந்து விடுபடுவது குறித்து தருமபுரி பொது சுகாதாரத்துறை மனநல மருத்துவர் ஸ்ரீனி பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள். 3:15 மாப்பூசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நலவன் அவர்கள். தொடர்ந்து கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 3:45 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி. 4:00 விடைத்திருமினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமரு திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 தருமபுரி JN மருத்துவமனை சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொகரம் தின உரை வழங்குகிறார் SN சிக்கந்தர் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி மரநிழலில் கோழி வளர்ப்பு பாளையம்புதூர் பி சரவணன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து நன்னீரில் கொடுவா மீன் வளர்ப்பு ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணைப்பேசிரியர் டாக்டர் சி பால்பாண்டி அவர்களின் உரை. 8:00 சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் இளம்தென்றல், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிட அரசிமலை, 10:00 ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்குபெறும் சுகமான ராங்கல். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சா.

0: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி
1: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
2: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு விழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் 1000+ மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்துவிட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: மீண்டும் ஒருமுறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 ஒலிபரப்பு. ஆன்மீக மனம் பரப்பிடும் நேரம்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: இசையினூடாக இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:24. பக்தி மாலையில் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாமின் குரலில்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பக்திமாலை நிகழ்ச்சி. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம் நேர்களே. நேரம் காலை 6:35 நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மண்ணில் கரிம சத்து அதிகரிப்பதால் என்ன நடந்திருக்கும்? நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்த நிலம் இன்று மகசூலை கிள்ளி கிள்ளி கொடுக்கிறது. நம் செலவு செய்த காசு கூட திரும்பி வரல. உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பது போல தான் இருக்கும். இதற்கு யார் காரணம்? மண்ணில் உள்ள கரிம சத்துக்கள் படிப்படியாக குறைந்தது தான் காரணம். நம்முடைய முன்னோர்கள் கண்ட கண்ட உரங்களை போடவில்லை. அழுதுகிட்டே இருந்தாலும் கூட உழுதுகிட்டே இருப்பாங்க. அது மட்டுமல்ல, தொழு உரம் ஆட்டுக்கிட்ட மாட்டுக்கிட்ட போடுவாங்க. மண்ணில் காற்றோட்ட வசதியும் நுண்ணீர் பெருக்கும் அதிகமாக இருந்தால்தான் அன்று நிலங்கள் மகசூலை அள்ளி தந்தன. இந்த சரிவர உரமிட்டாலும் உழவு போடாமல் மண்ணை மணலாக்கி கரிம சத்தை படிப்படியாக இழந்தன. இதன் விளைவாக இன்று மகசூல் கிள்ளி கொடுக்கின்றன. அன்று மண்ணுக்கு உரமிட்டோம், ஆனால் பயிருக்கு இடவில்லை. ஆனால் இன்று மண்ணுக்கு இடாமல் பயிருக்கு தான் இடுகிறோம். அதனுடைய விளைவு தான் இது. கரிம சத்துக்கள் இவை தான் மண்ணில் வளத்தையும் உயிர்மத்தன்மையும் உற்பத்தியும் அதிகரிக்க காரணமாக இருப்பது கரிம சத்துக்கள். இது மண்ணில் எவ்வளவு இருக்கணும்? 0.1% 2% இருக்கணும். ஆனால் இன்றைய நிலையில பல விவசாயிகள் நிலங்களில் 0.3% 0.7% உள்ளது. மண் பரிசோதனை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அறிகளுக்கு என்ன செய்யணும்? பயிர் கழிவுகளை தீயிட்டு எரிக்காமல் மண்ணில் ரொட்டாவேட்டர் போட்டு மடக்கி நன்றாக மண்ணோடு கலக்கணும். இவை மக்கி மண் வளத்தை அதிகரிக்கும். நன்கு மக்கிய தொழு உரம் பண்ணணும். அதாவது மண்புழு உரம் கிடையமர்த்தது போன்ற கழிவுகளை மண்ணில் இடணும். உரம் போட்டால் எரு போட வேண்டியதில்லை என்பது பழமொழி. கோடையில் சாகுபடி தொடங்கும் வரை மண்ணை கிளறி பளபளப்பாக காற்றோட்ட வசதி உள்ளதாக மாற்றணும். வெயில் காலங்களில் மூடாக்க போடணும். பலதானிய விளைப்பு போன்றவற்றை செய்தால் மண் ஊட்டமிரும். ஜீவாமிர்த கரைசல் மீன் அமில கரைசல் பயன்படுத்தி நுண்ணிய பெருக்கத்தை அதிகரிக்கணும். பசுந்தால் உரங்களை போட்டு மடக்கி உழவு செய்யணும். உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும். இவ்வாறாக மண்ணில் சேர்க்கும் போது ஒரு சதவீத ஆர்கானிக் கார்பன் சத்துக்கள் நாளை விளைச்சலுக்கு முதலீடாக இருக்கும். நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்கும். மண்ணில் பெருக்கம் அதிகரிக்கும். மண்ணில் உள்ள சத்துக்களினுடைய விரயம் தடுக்கப்படும். பயிர்களுடைய வேர் வளர்ச்சி துரிதமாகும். வறட்சி வெப்பம் தாங்கும் திறன் உண்டாகும். மண்ணில் கார்பன் அளவு அதிகரித்தால் விளைச்சல் மட்டுமல்ல மண் வளமும் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரமும் உயிரும். இயற்கை முறையில் மண் வள மேம்படுத்துறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். பலதானிய பயிர் தரிசு நிலம் ரசாயன உர பாதிப்பு நிலத்தை இயற்கை விவசாயத்திற்கு தயார் செய்யணும். தேவையான நுண்ணோட்ட சத்துக்களை மேம்படுத்த உதவும். தானிய வகை 4, பயிர் வகை 4, எண்ணெய் வித்து பயிர்கள் 4, பசுந்தால் பயிர்கள் 4, வாசனை பயிர்கள் 4. ஸோ இந்த பசுந்தால் மூடாக்கு உர பயிர் தென்னந்தோப்பில் ஓடு பயிராக களை பூச்சிகளை கட்டுப்படுத்தி நிலத்தில் தலைச்சத்துக்களை மேம்படுத்தணும். நிலக்கடலில் அதிக மகசூல் பெற ஏக்கருக்கு 1 கிலோ விதைக்கு 5 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் 10 கிராம் பேஸ்லெஸ் அப்டிலைஸ் என்னும் நுண்ணுயிருடன் விதைநேர்த்தி செய்து விதைக்கும் போது வேரழுகள் நோய் வராமல் தடுக்கலாம். 18 மற்றும் 32வது நாள் ஏக்கருக்கு 2 மூட்டை ஜிப்சம் இடணும். இவ்வாறு பின்பற்றினால் நிலக்கடலில் அதிக மகசூல் பெறலாம். இந்த நீலப்பச்சை பாசி, இப்பாசி நெல் வயலுக்கு இடப்படும் முக்கிய உயிர் உரமாகும். நடவு செய்த 10வது நாளான நெல் வயலில் நீலப்பச்சை பாசினை மண் கலந்து 1 ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் இடணும். அசோலா நெற்பயிருக்கு இடப்படும் மற்றொரு முக்கிய உயிர் உரமாகும். நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கும்போது 10 to 12 டன் அசோலா கிடைக்கும். முதல் களை எடுக்கும்போது சேற்றில் மிதித்து அமிழ்த்து விட்டால் 10 நாட்களுக்குள் மக்கி தலைச்சத்து சீராக கிடைக்கும். அடுத்து இந்த வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, அதனுடைய அறிகுறிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புதிதாக வெளிவரும் இலைகளின் தாள்கள் உருக்குலைந்து காணப்படும். அத்தகைய இலைகளில் நடுநரம்பு திடமாக இருக்கும். ஆனால் இலை தாள்கள் உருக்குலைந்து அதன் ஓரங்கள் ரொம்ப பற்கள் போன்று காணப்படும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை மிகவும் முற்றிய நிலையில புதிதாக வெளிவரும் இலைகளில் நடுநரம்பு மட்டும் இருக்கும், இலைகள் தாள் இருக்காது. இதனால் என்ன பாதிப்பு? வாழையில் இத்தகைய சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை மரத்தில் ஒளி சேர்க்கை வினையில் பங்கு வகிக்கும். மேலும் உள்ள புதிய இலைகளில் தோன்றுவதால் இது வாழை மகசூலில் 30% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் தார் சுரக்கும் தருணத்தில் சுண்ணாம்பு சரிவர கிடைக்கவில்லை எனில் காய்கள் நெடுக்கு வாக்கில் பிளக்கும், அதாவது வெடிக்கும். தாரினுடைய விற்பனை தரம் குறையும். இதுக்கு என்ன காரணம்? மணற்பாங்கான நிலம். இத்தகைய நிலத்தில் மண்ணில் சுண்ணாம்பு பிடிமானம் குறைவாக இருக்கும். வடிகால் நீரில் சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியில் எளிதில் அடித்து செல்லப்படுகிறது. மண்ணில் pH 7க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மண்ணில் அமிலத்தன்மை

0: இதனால் மண்ணில் போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருக்கிறதில்ல. மண்ணில் அளவுக்கு அதிகமாக சாம்பல் அதாவது பொட்டாசு சத்து இருந்தாலும் வாழை மரத்தில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். இந்த பனானா சக்தி விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு வாழை விவசாயினுடைய வெற்றி கதை அது. பெரும்பாலும் நேந்திரன் செவ்வாழை ரகங்கள் வாழை விவசாயம் வாழ்வாதாரமாக இருந்தது. குறைந்த மகசூல், குறுகிய கால சேமிப்பு மற்றும் மீண்டும் மீண்டும் நோய் பூச்சி தாக்குதல் போன்ற சவால்களை இருக்கும். இதில் பல்வேறு உரங்கள் பயன்படுத்தினாலும் எந்த முன்னேற்றமும் இருக்காது. இதை கட்டுப்படுத்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பனானா சக்தி உரம் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்தணும். பனானா சக்தி என்ற சிறப்பு நுண்ணோட்ட சத்து கலவை பயன்படுத்தலாம். பனானா சக்தியை பாரம்பரிய உரங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுது. இதில் என்ன என்றால் அது எவ்வாறு பாரம்பரிய உரங்களை காட்டிலும் வாழை பயிரில் குறிப்பிட்ட நுண்ணோட்ட சத்து குறைபாடுகளை அது குறைக்கிறது என்பது தான். பனானா சக்தியை எவ்வாறு தாரினுடைய எடை, பழத்தினுடைய நீளம், தோற்றம், நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் மிக முக்கியமான வாழைப்பழங்களில் சேமிப்பு 3-5 நாட்கள் வரை நீடிக்கிறது என்பதை எளிதில் தெரிஞ்சுக்கலாம். பனானா சக்தி நுண்ணோட்ட உரமானது சந்தையில் வாழை சிறந்த விலை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. பனானா சக்தி மண்ணில் நேரடியாக அளிக்கிறதை காட்டிலும் இலைவழி தெளிப்பாக பயன்படுத்தினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திரவ பனானா சக்தியை ட்ரோன் அடிப்படையில் பயன்படுத்தலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. நானோ வடிவ பனானா சக்தி அதான் இருக்கு. இது ஊட்டச்சத்து விநியோகத்தை இன்னும் திறமையாகவும் சிறிய அளவுகள் தேவைப்படும், ஆனால் சிறந்த பலனை தரும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வேளாண்மை அறிவியல் நிலைய பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண்மை இடுபொருள் பட்டய படிப்புக்கு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. 2026-27 இந்த வகுப்பு ஆனது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலை நடத்தப்படுகிறது. மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணம் ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதி 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்களும் இந்த பட்டய படிப்புக்கு தகுதியானவர்களாகும். ஓராண்டு வேளாண்மை இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 9677-56-5220 என்ற எண்ணை தொலைபேசியின் மூலமாகவோ நேரடியாகவோ தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ளலாம் என வேளாண்மை அறிவியல் நிலைய இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: தருமபுரி செய்தி மக்கள் தொடர்பு துறை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. புதிய மின் மோட்டார் பம்ப் செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. நிலத்தடி நீர் பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தி அதிகரிக்க பழைய பம்ப் செட்டுகளை மாற்றி 4 தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்ப் செட் வழங்கப்படுகிறது. இதனுடைய மானிய விவரம் ₹15,000 அல்லது மொத்த விலையில் 50%, இவற்றில் எது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். பயன்பெறும் நபர்கள் பழைய பம்ப் செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றுக்கு பம்ப் செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை. இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டை எண், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகம் நகல், ஜாதி சான்றிதழ் ஆகிய ஆவணங்களை பயன்படுத்தி புதிய மின் மோட்டார் பம்ப் செட் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் தருமபுரி விவசாயிகளாக இருந்தால் 9786-21-07-17, அரூர் விவசாயிகளாக இருந்தால் 7598-31-39-50 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி செய்தி மக்கள் தொடர்பு இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
4: நேர்களில் ஒன்றிற்கு இன்று பிற்பகல் 2 விவசாய அரங்கம். இன்று கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் பற்றி, பெண் தொழில் முனைவோர் உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு என்ற தலைப்பில், தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் வேளாண் அலுவலர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக விளம்பரம்.

0: நிமிடம் 55 நொடி. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச்சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை

0: பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை

உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 6:55, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துக்கிறோம். இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கமேகலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமை நிகழ்ச்சி. இன்றைய மரளைமையில் நம்ம மோடி இருக்கிறார். ஒரு ஆட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை பி இனிய லட்சுமன். வணக்கம் இனிய லட்சுமன்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கு. உங்க பேர் யார் வச்சா இனிய லட்சுமன் சொல்லிட்டு?
4: சார், எங்க அம்மா.
3: உங்க பேருக்கு என்ன அர்த்தம்?
4: இனிய லட்சுமன்.
3: அதான் அர்த்தமா? சரி சரி, நல்லா இருக்கு. அப்பா பேர் என்ன?
4: பெரியசாமி.
3: அம்மா பேரு?
4: செல்வி.
3: என்ன பண்றது பெரியசாமி? அப்பா
4: காட்டுக்கு போய் ஆயத்து தொண்டு ஆபீஸ்க்கு போறாரு.
3: காட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போறாரா?
4: ஆய விட்டுட்டு
3: ஆயா விட்டுட்டு ஆபீஸ் போயிடறாரு. என்ன ஆபீஸ் போறாரு?
4: ஒயர்மேன்.
3: ஒயர்மேனு? இபிஎம் சொல்லிச்சிடறா?
4: கம்பம்.
3: கம்பத்திலே ஏறி ஒயர்லாம் அந்து போச்சுன்னா வந்து ஃபிட்
4: பண்ணிச்சுன்னா அது
3: ஓ சாஞ்சிச்சுனாலும் அது வந்து குழி தோண்டி நேராக நிற்க வச்சு ரெடி பண்ணிடறா. அப்பா இல்லைன்னா ஊர் என்ன ஆவறது?
4: ஏணி வச்சு ஏறிக்குவாங்க.
3: ஏணி வச்சு ஏறாரு. சரி, அப்பா இல்லைனா ஊருக்குள்ள என்ன நடக்கும்?
4: கரண்ட் இருக்காது.
3: ஓ கரண்ட்டே இருக்காதா? அப்போ தான் ஊருக்கு கரண்ட் கொடுக்குறாரா?
4: ஆமாம்.
3: சரி, இனிய லட்சுமணன் எத்தனாவது நீங்க?
4: செகண்ட்.
3: மேட்டூர்ல தானே இருக்கீங்க? மேட்டூர்ல என்ன இருக்கு?
4: டேமு, பார்க்கு.
3: பார்க்கு போயிருக்கீங்களா?
4: போயிருக்கிறேன்.
3: என்ன இருக்குது பார்க்கில்? நிறைய முயல் குட்டிலாம் இருக்குதுமே, கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன். இருக்கா?
4: கிளி, பாம்பு, மாடு.
3: பாம்பு இருக்குது இல்லை, எங்க இருக்குது அது?
4: அது பொந்துக்குள்ள.
3: பொந்துக்குள்ள? ஆமா, பெரிய குழியா ஒன்று இருக்குது இல்லை அந்த பார்க்கில், அதுக்கு உள்ள இருக்குமில்ல பாம்பு?
4: எஸ் சார்.
3: பாம்பு எப்போ மேலே வரும்?
4: மேலே வந்து கீழே போகும்.
3: கீழே விழுந்துருது, மேலே வர முடியாதுல்ல அந்த பாம்பால?
4: எஸ் எஸ்.
3: ஆ, நிறைய பார்த்துருங்க. நானும் பார்த்துருக்கேன் அந்த பாம்பெல்லாம். சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
4: நிறைய
3: சொல்றீங்க. திருக்குறள் எழுந்தது யாரு?
4: திருவள்.
3: திருவள்ளுவரா? அடடே, நல்லா சொல்றீங்க. சரி, அடுத்து பாட்டு சொல்லுங்க.
4: பத்தாமூச்சி பத்தாமூச்சி பந்து பந்து வா, தாமூச்சி பத்தாமூச்சி பந்து பந்து வா, ஆ ஆ இ இ உ உ, தாமூச்சி பத்தாமூச்சி பந்து பந்து வா, ஆ ஆ இ இ உ உ, ஏ ஏ பாடி பாப்பாவா?
3: பாடி பாப்பாவான்னு அழகாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ தானே ஸ்கூல் வந்தீங்க. ஸ்கூல் வரதுனா பிடிச்சிருக்கா?
4: பொதுக்கு சார்.
3: சரி, முதல் நாள் வந்தீங்களே இப்போ. வந்தவொடனே என்ன கொடுத்தாங்க டீச்சருங்களா உங்களுக்கு?
4: ஜாக்கெட்டு.
3: அதுக்கப்புறம்
4: வாங்க வாங்கன்னு சொன்னாங்க.
3: ஓ வாங்க வாங்கன்னு சொன்னாங்களா? வரவேற்றாங்களா? வந்துங்க, புது ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, புது வகுப்புக்கு வந்திருக்கீங்க, வந்து நல்லா படிங்க, உங்கள் எதிர்காலத்தை நல்லா வச்சுக்கோன்னு வாழ்த்துனாங்களா?
4: எஸ் சார்.
3: வெரி குட், நல்ல குழந்தையா இருக்கீங்க. சரி, இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களா? நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்
4: ஆசைப்படுறீங்க?
3: போலீஸாக என்ன பண்ண போறீங்க?
4: ஜெயில் அமைச்சு விட்டு.
3: ஜெயில் அமைச்சுட்டு போறீங்களா? யாரை ஜெயில் அமைச்சுடுவீங்க? திருடங்களை ஜெயில் அமைச்சுறீங்க. நீங்க இருந்த ஊரு கெட்டு போயிடுப்பா, நீங்க போய் ஜெயில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
4: அனுப்பிச்சுட்டீங்க.
3: சரிங்க, இனிய லட்சுமன், நீங்க படிச்சு ஒரு பெரிய பயனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
3: இனிய நேரே, இன்றைய மரளை மனுஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை பி இனிய லட்சுமன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை.

0: மற்றும் சிகிச்சை.
1: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச்ஓ, சேலம்.
2: நேரம் 7 மணி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
1: வைஷ்ணவ ஜல தோட்டே கஹியே ஜே பீடபராய.
2: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
3: சுய வைத்திய முறைகளை கையாளும் அதே சமயத்தில் எனது சைவ உணவு பற்றிய ஆராய்ச்சியும் தொடர்ந்தது. என் உணவு பரிசோதனைகளை பற்றி இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் எழுதியிருந்தேன். அதன் வாசகர்கள் மட்டுமல்லாமல் மேலை நாடுகளிலும் கீழே நாடுகளிலும் பெரும்பாலான மக்கள் அதை படித்துள்ளார்கள். இந்த விஷயம் குறித்து என்னுடன் கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் நான் பெரிய வகையில் மாற்றங்களை செய்து வருகிறேன். அதை பற்றி மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எழுதுகிறேன். மனிதன் தாய்ப்பாலை தவிர பெரியவர்களாக ஆன பிறகும் பால் சாப்பிட வேண்டியதே இல்லை என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. தானே கனிந்த பழவகைகள், கொட்டைகள், இவைகளே மனிதனின் போஷாக்குக்கு போதுமானவை. நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதுபோலவே மாறுகிறோம் என்று சொல்கிறது பழமொழி. இதனை நானும் எனது நண்பர்களும் அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறோம். ஆனால் சில சமயம் என் நடைமுறைகளை என்னால் பின்பற்ற முடியாமல் போனது. கேடாவில் போருக்காக வீரர்களை திரட்டும் பணியில் இருந்தபொழுது உணவில் சிறு தவறு ஏற்பட்டுவிட்டது. இதனால் என் உடல் நலம் பாதிக்கப்பட்டுவிட்டது. என் ஆயுளும் முடிந்துவிடும் என்றே நினைத்தேன். என் வைத்திய முறையை மேற்கொண்டதில் மேலும் உடல் கெட்டுவிட்டது. மாமிசம், முட்டை சாப்பிட்டால்தான் குணம் கிடைக்கும் என்று மிக உறுதியாக கூறிவிட்டார்கள் வைத்தியர்கள். நான் பால் சாப்பிடாமல் இருப்பதை எப்படி இவர்கள் ஆதரிப்பார்கள்? பால் சாப்பிடுவதில்லை என்ற கொள்கையை மிக உறுதியாக கடைபிடித்து வந்தேன். இறுதியில் என் உயிரின் மேல் எனக்கிருந்த ஆர்வத்தில் ஆட்டுப்பாலை அருந்த தீர்மானம் செய்தேன். இதுவும் என் கொள்கையிலிருந்து நான் மாறியதாகத்தான் அர்த்தம். ரௌலட் சட்டத்தை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டத்தை தலைமை ஏற்க வேண்டும் என்று விரும்பினேன். இதற்காகவேனும் நான் உயிரோடு இருந்தாக வேண்டும். அதன் காரணமாகத்தான் எனக்கு இத்தனை துன்பங்களும். நாம் சாப்பிடும் உணவிற்கும் நம் ஆன்மாவிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று வாதம் செய்வதை கேட்டிருக்கிறேன். ஏனெனில் ஆன்மா எதையும் சாப்பிடுவதில்லை என்பதே உண்மை. கடவுளுக்கு பயந்து நடக்க முற்படுபவர்களுக்கு கட்டுப்பாடான நடவடிக்கையும் எண்ணங்களும் முக்கியம். அதுபோல உணவு முறைகளும் அவர்களுக்கு கட்டுப்பாடாக இருப்பது அவசியமே. என் அனுபவத்தில் நான் கண்டவை இவைதான். நோயாளிகளுக்கும் ஜீரணசக்தி குறைவாக உள்ள மனிதர்களுக்கும் தான் பால் தேவை. மற்றவர்களுக்கு பால் தேவையில்லை என்பதே என் ஆராய்ச்சியின் முடிவு. பால் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டவர்கள் அதன் நற்பயன்களை தங்களின் அனுபவத்தின் மூலம் அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்களும் அனுபவப்பட்டால்தான் தெரிய வரும்.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
0: நேர்களை காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று June 26.
7: இந்திய விடுதலை போராட்ட வீரர், சிறந்த தமிழ் அறிஞர்,
8: சுதந்திர போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை சென்றவர்,
7: சிறைவாசத்தை சிலப்பதிகாரத்தை கற்றுக்கொள்ள பயன்படுத்தினார்.
8: சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமையின் காரணமாக இவர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டார்.
7: மொழிவாரியாக மாநில

0: பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவுடன் சென்னையை இணைக்கும் முயற்சியை எதிர்த்து போராடினார்.
1: தமிழர்களுக்கென தமிழ்நாடு தனி மாநிலம் படைத்ததால் தமிழ் தேச தந்தையாக போற்றப்படுகிறார்.
0: உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என முழங்கிய மாப்போசி என அறியப்படும் மாப்போ சிவஞானம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1906.
0: சமூக புரட்சியாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரே மன்னர்
1: மகாராஷ்டிர மாநிலத்தின் கோல்காப்பூர் சமஸ்தான மன்னர்.
0: 1902 தனது நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்கும் 50 விழுக்காடு வேலைவாய்ப்பிற்கான இடங்களை ஒதுக்கி ஆணை பிறப்பித்தார்.
1: சாதி வேற்றுமைகளை களைய பாடுபட்டார்.
0: ஆதிக்கத்தினை எதிர்த்து புரட்சி செய்தார்.
1: அம்பேத்கரின் இயக்கத்தில் துணை நின்று சமூக நீதியை நிலைநாட்டியவர்.
0: சத்ரபதி சாகு மகாராஜ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1874. உலகெங்கிலும் உடல் மற்றும் உளமுறையில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளானோருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
2: ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை.
0: உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் பொது அவையின் ஆதரவில் 2000 மேற்பட்ட மையங்கள் துன்புறுத்தல் அல்லது சித்திரவதைக்கு ஆளானோருக்கு மருத்துவ தீர்வு அளிக்கின்றனர்.
1: சித்திரவதை அல்லது துன்புறுத்தல்களுக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் இன்று.
0: போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் மற்றும் சட்டவிரோத கடத்தல்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்று.
1: உலக போதைப் பொருள் பிரச்சினை, தொடரும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான பதில்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 18 ரூபாய், கத்திரிக்காய் 44 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 58 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சொரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 106 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், உடைத்த பூண்டு 150 ரூபாய், பெரிய பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 96 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 100 ரூபாய். அவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பையை கையில் எடுப்போம், நமது சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம்.
6: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக
3: இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ்

0: லீல வினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கையிலே கண்டிப்பு அவசியமா, கனிவு அவசியமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒரு மாலை நேரத்தில் காந்தியினுடைய மனைவி கஸ்தூரிபாய் அம்மையாரும் அவருடைய உதவியாளர் தேசாயின் மனைவி துர்காதேவியும் ஒரு கோயிலுக்கு சென்றிருந்தனர். அதை கேள்விப்பட்ட காந்தியார் மிகவும் சினம் கொண்டார். எப்படி நீங்கள் அவர்களை அங்கு செல்ல அனுமதித்தீர்கள் என்று தேசாயிடம் கடிந்து கொண்டார். காந்தி இறைவனை வணங்கக்கூடியவர். பிறகு கோயிலுக்கு சென்றதற்கு எதற்கு கோபப்பட்டார் என்றால், ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்காத கோயில்களுக்குள் நுழைவதில்லை என்று உறுதி எடுத்திருந்தார் மகாத்மா காந்தி. பிறரும் அங்கு செல்லக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்குள் தான் அன்று அவர்கள் இருவரும் சென்றிருந்தனர். அதுதான் காந்தியாரின் கோபத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது. தவறு செய்துவிட்டேன் பாபுஜி, தவறு செய்துவிட்டேன். உங்கள் நோக்கத்திற்கு எதிரான செய்கைக்கு நானே துணை போய்விட்ட காரணத்தால் உங்களின் உதவியாளராக இருக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். எனவே என் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்று தேசாய் கடிதம் கொடுத்தார். அதை கண்ட காந்தியார் ஆறுதல் அடைந்து, சரி விடுங்கள், இனி அவ்வாறு நேராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார். ஒரு முறை மைசூர் மாகாணத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போது அங்குள்ள ஜோக் நீர்வீழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் தேசாய்க்கு எழுந்தது. அதனை நேரடியாக கூறாமல், பாபுஜி, ஜோக் நீர்வீழ்ச்சி மிக அருமையான ஒன்று, நீங்கள் அதனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றார். அப்படியா, அதில் என்ன அவ்வளவு சிறப்பு என்று கேட்டார் மகாத்மா காந்தி. உடனே தேசாய் ஆர்வம் பொங்க சொன்னார், நான் பார்த்ததில்லை, நயாகாரா நீர்வீழ்ச்சியை விட அழகானது என்று சொல்வார்கள். நயாகராவில் பரவலாக நீர் வீழ்கிறது, ஆனால் இங்கோ 960 உயரத்திலிருந்து நீர் கொட்டுகிறதாம். அது காண கிடைக்காத காட்சி என்று கூறுகிறார்கள் என்றார் தேசாய். அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மகாத்மா, சரி, இன்றைக்கு ஹரிஜன் இதழுக்கான கட்டுரைகளை எழுதி முடிக்க வேண்டிய நாள், வேறு வேலைக்கு நேரமில்லை என்று சொல்லி முடித்துவிட்டார். தேசாயும் நீர்வீழ்ச்சியை மறந்துவிட்டார். 5 பிறகு மைசூர் திவானை சந்திப்பதற்காக காந்தியார் தேசாயிடம் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். தேசாய் கிளம்பும் போது திவானை சந்தித்துவிட்டு, நீங்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டியதில்லை, மேலும் சில நாட்கள் அங்கு தங்கி நீங்கள் பார்க்க விரும்பிய ஜோக் நீர்வீழ்ச்சியை பார்த்துவிட்டு திரும்புங்கள் என்று காந்தியார் கூறிய போது தேசாய் நெகிழ்ந்து போனார். தன்னுடைய விருப்பத்தை 5 பிறகும் மறக்காமல் நினைவில் வைத்து நிறைவேற்றிய காந்தியின் பெருந்தன்மையை எண்ணி மகிழ்ந்து போனார். மகாத்மா கனிவும் கண்டிப்பும் கலந்த கலவை.
2: காந்தி மகான், காந்தி மகான்.

0: நாமும் சில நேரங்களில் கண்டிக்க வேண்டியவற்றை கண்டித்தும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்களில் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி தருகிற செய்தி அதுதான். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: கேட்ட அந்த நல்ல சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: கேள்விகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு

0: இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் July 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்கள் கற்றிருந்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம்

0: 7:25.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: சமீப காலமா பணியிடங்களிலே யோகாவினுடைய முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே வருது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய வேலை செய்பவர்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நிறைய பேர் யோகா கத்துக்கணும்னு யோகா கிளாஸ் அல்லது யோகா கேம்ப் எல்லாம் ஜாயின் பண்றாங்க. இதற்கான காரணங்களை என்னன்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. எல்லாருக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ப்ரெஷருங்கிறது இருந்துட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த வேலை பார்ப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பழு இருக்கிறது. வேலை பழுவோடு வீட்டு ஃபினான்ஷியல் அல்லது ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமா சேர்ந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதிக்கிறது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கணினி முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக கை கால்கள் எல்லாம் மறுத்து போகும். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்கார்ந்து வேலை செய்யறதுனால தலைவலி வர்றது ரொம்ப சகஜமாயிடுறது. அண்ட் கண் பார்வையில் கூட சில குறைபாடுகள் வரலாம். சில காமனான இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் சொல்றது பார்த்தீங்கன்னா, சயட்டிகா, வெரிகோஸ் பெயின்ஸ், மைக்ரேன், நெக் அண்ட் ஷோல்டர் பெயின், கண் பார்வை பிரச்சனைகள் தான். இன்னும் சொல்லணும்னா நம்ம நாட்டிலேயே மட்டுமே மொத்தம் 56% மேல் வேலை பார்க்கிற ஜனங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்ற ஆய்வுகள் சொல்கிறது. அதாவது பணி சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமாக கால் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு கால் வலிங்கிறது ஒரு அடிக்கடி எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி உடல் உபாதைகள் அவங்கள அவங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாமல் தவிர்க்கிறது. அது போல அவங்களோட மனநலமும் பாதிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது அவங்க சக பணியாளர்கள் கூட பழகும் விதமும் பாதிக்கப்படுகிறது. இதனால அவங்களுடைய ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தேர் ஒர்க் ஆல்சோ அஃபெக்ட் ஆகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் சுலபமான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, சிம்பிளான யோகா பயிற்சிகள் தான். இது அவங்க வேலை செய்யற இடத்திலேயே கூட சில லேசான பயிற்சிகள் வந்து உட்கார்ந்த வாக்கிலேயே கூட அவங்க செய்யலாம். காலையில அவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குறிப்பான சில ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், இந்த திரிகோண ஆசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், உட்கார்ந்து செய்யக்கூடிய கேட் அண்ட் டாக் போஸ், படுத்துட்டு செய்யக்கூடிய மகராசனம், இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கனாலே உடம்பு வலி சரியாயிடும். நின்ற நிலையில ஒரு 4 ஆசனம், உட்கார்ந்த நிலையில ஒரு 4 ஆசனம், படுத்த நிலையில ஒரு 4 ஆசனம் செஞ்சுட்டு சவாசனம் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிராணாயாமம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வோட இருக்கும். மகராசனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஸ்பைனல் கார்டு, கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள அந்த ஸ்பைனல் கார்டை

0: செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். தாடாசனம் மற்றும் மகராசனம் போன்ற ஆசனங்கள் கழுத்து மற்றும் ஸ்பைனல் கார்டினுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் பிளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கிறது. பாடி போஸ்டரையும் சரி செய்கிறது. ஏன்னா இந்த குனிஞ்சே வேலை செய்யறவங்களுக்கு கழுத்து பெண்ட் ஆயிட்டு அவங்க கூன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாடி போஸ்டரையும் அந்த கூனையும் சரி செய்வதற்கு இந்த ஆசனங்கள் உதவுகிறது. எளிதான கண் பயிற்சிகள் செய்யும்போது கண்ணுக்கு வரக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கிறது. மற்றும் நிறைய பேருக்கு இந்த ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஒத்த தலைவலி நிறைய கேள்விப்படுறோம். பொதுவாக கால் வலிங்கிறது தான் நிறைய பேர் வேலை செய்யறவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு கம்ப்ளைண்ட். அவங்க வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்த இடத்துலயே செய்யறதுனால அவங்களுக்கு அந்த கால் இழுத்துக்கிறது, மரத்து போறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொதுவாக சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துலயே குதிகால ஏத்தி இறக்கி குதிகால நின்று முன்னாடி காலில் நின்று அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம் உட்கார்ந்த இடத்துலயே. அப்படி செய்யும் போது அவங்களுடைய காஃப் மசில்ஸ், கெண்டை கால்கள் வலுப்பெறும். அவங்க குதிகால நின்று காலை இறக்கி 10 முதல் 15 தடவை அவங்க செய்யும் போது இந்த கெண்டை கால்கள் நன்கு வளம் பெறும், கால் மரத்து போறது இருக்காது. அந்த நாள்பட்ட அந்த சயாட்டிகா வெரிகோஸ் வெயின்ஸுக்கு கூட இது வந்து உதவி பண்ணும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இன்னிசை சாரலோடு உங்களுடைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தியாவை சேர்ந்த அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகரிஷி சுஷ்ருதரின் வெண்கல சிலை எந்த நாட்டில், எந்த நகரத்தில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது? மகரிஷி சுஷ்ருத் இந்திய நாட்டை சேர்ந்த அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவரின் சிலை, வெண்கல சிலை வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அது எந்த நாட்டில், எந்த நகரத்தில் அப்படிங்கிறது தான் இன்றைய பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். இன்றைக்கி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் தேவேந்திரன் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல் வேதம் புதிது அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ். BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. MA/MTECH இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: மத்திய அரசில் பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குநர், ஆபரேஷன் ஆபிசர், ஏர் சேஃப்டி ஆபிசர், உதவி சட்ட ஆலோசகர், தனி செயலர், உதவி பதிவாளர், ஜூனியர் சயின்டிபிக் ஆபிசர் என மொத்தம் 538 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎல் என கல்வி தகுதி பிரிவுக்கு ஏற்றபடி மாறுபடும். 18 வயதிற்கு மேல் 50 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள், எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.upsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: நேரம் 7:42. இன்னிசை சாரல் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் சந்தோஷ சாரலில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடல் வரிகள் எழுதி எஸ் ஜானகி பாடிய பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
4: தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 300 கனஅடியாக தண்ணீர் வரத்துள்ளது.

0: சந்தோஷ் சரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடல் வரிகள் எழுதி எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கிறது. அந்த பாடலுக்கு முன்பாக
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் ஒரு

0: கிலோ 200 ரூபாய் முதல் சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள்.
5: உன் பேரில் என் பேர் சேர்த்து விரலோட உயிர் கூட.
4: சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
6: தங்கப்பூவே உன் கண்ணால தான் இன்னே நானே.
4: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5 உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
7: நெஞ்சு குழி தொட்டு போகிற அடியே அலையே.
8: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தருமபுரி கிளை அலுவலகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் முழுவதும் தருமபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள டோர் நம்பர் 73A சாலை விநாயகர் கோயில் ரோடு PTO அலுவலகம் எதிரில் விருப்பாச்சிபுரம் தருமபுரியில் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கங்கள் தரப்படுகிறது. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தங்களுக்கு தேவைப்படும் தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள 94 44 39 68 89 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
9: நேற்று இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகரிஷி சுஷ்ருத்ரின் வெண்கல சிலை எந்த நாட்டில் எந்த நகரில் அண்மையில் திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைய புதறிவு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை ஸ்காட்லாண்ட் நாட்டினுடைய தலைநகர் எடின்பர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்ருதருக்கு வந்து உண்மையில் இப்போது அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல சிலை வந்து திறக்கப்பட்டது. இந்த 90 கிலோ சிலையை வந்து நேர்த்தியாக வடிவமைத்து எடின்பர்க் நகருக்கு வந்து அனுப்பி வைத்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலையை சேர்ந்த சிற்பிகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பொது அறிவு வினா விடையோடு நிறைவிற்கு வருகிறது.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
11: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
13: இன்று ஜூன் 26,

0: இலக்கிய வரலாற்றில் மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய முன்னோடி தமிழ் அறிஞர்கள் பலராவர். வஉசி, டிகேசி, பிகேசி என்று வரிசையிட்டு சொல்லுகிற பட்டியலில் நிலவி நிற்கும் ஒரு தமிழறிஞரின் மற்றொரு நற்பெயர் மாபோசி. முதல் எழுத்துக்களை மட்டும் முன்னிறுத்தி எழுந்திருக்கக்கூடிய இந்த பெயருக்குரியவர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்பதன் விரிவாக்கமே மாபோசி. தமிழர்களுக்கென தமிழ்நாடு என்கிற பெயர் அமைவதற்காக போராட்டம் நடத்திய பெருமகனார். தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமாக திகழ்கிற இவர் சிலப்பதிகாரத்தில் அழங்காப்பட்டிருக்கக்கூடிய புலமையின் காரணமாக ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் சிலம்பு செல்வர் என்கிற சிறப்பு பெயர் பெற்று திகழ்ந்தவராக மாபோசி விளங்குகிறார். இளமை பருவத்து வறுமையை எதிர்கொள்வதற்காக மூன்றாம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் குழந்தை தொழிலாளியாக நெசவு தொழிலில் ஈடுபட்டார். பின்னர் அச்சுக்கோக்கும் பணியில் சேர்ந்தார். பன்னெடுங்காலம் இந்த பணியை செய்து வந்ததன் காரணமாக எழுத்து துறையில் மிகுந்த ஈடுபாடும் இவருக்கு வந்து சேர்ந்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்த இவர் சிறந்த சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். 700 நாட்களுக்கு மேல் சிறைவாசம் செய்திருக்கக்கூடிய இவர் அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தை முழுதாக உள்வாங்கிக் கொள்வதற்கான பயிற்சி காலமாகவும் அமைத்துக் கொண்டார். தமிழ் முரசு என்கிற திங்கள் இதழை தொடர்ந்து நடத்திய இவர் 1.5 ஆண்டு காலம் அந்த இதழின் மூலமாக புதிய தமிழகம் என்கிற தன்னுடைய கருத்தாக்கத்தை விரிவாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்ற பெருமையை சேர்த்த தமிழறிஞர் இவர். சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழரசு அமைந்தே தீர வேண்டும், தமிழ் வளர, தமிழர்கள் வாழ, தமிழ்நாடு செழிக்க தமிழ் அரசு வேண்டும் என்று சுய நிர்ணய உரிமை முழக்கத்தினை தமிழர்களுக்காக எழுப்பிய தமிழர் தலைவராக மாபோசி திகழ்ந்தார். மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கம் பெற்றபோது மலையாளிகளின் ஆதிக்கம் மிகுதியாக இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் அரசில் இருந்த தமிழர்கள் வாழ்ந்த தென்பகுதியாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள், கன்னட ஆதிக்கத்தின் மைசூர் அரசின் கீழ் இருந்த நிலப்பகுதிகள், பிரெஞ்சு பேரரசின் பிடியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்காலை ஒட்டிய பகுதிகள், புதுக்கோட்டை மலராட்சி காலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு பகுதிகளையும் தாய் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர் அவர். அவருடைய முயற்சியினாலேதான் மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலையை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி அமைப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் மதராஸ் மனதே என்கிற ஆந்தரர்கள் சென்னையை தன்வசமாக்க முயன்ற போது அதனை எதிர்த்து போராடி தமிழகத்தின் தலைநகராக சென்னையை அமைக்க அவர் அரும்பாடுபட்டார். திருவயங்கடமாகிய திருப்பதி தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தது வெற்றி பெறவில்லை, ஆயினும் திருத்தணி தமிழகத்திற்கு கிடைத்தது. அதுபோலவே பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர் எழுத்து துறையிலும் முத்திரை பதித்தவராக திகழ்ந்தார். மகாகவி பாரதியாரையும் வள்ளல் பெருந்தகையும் தன்னுடைய உணவின் மூலமாக உள்வாங்கிக் கொண்டு எழுதிய நூல்கள் பலவாகும். பாரதி குறித்து அவர் எழுதிய நூலைப் போலவே சிலப்பதிகாரம் குறித்த நூல்களையும் அவர் சிறப்புடன் எழுதி தந்திருக்கிறார். சிலப்பதிகார விழாவை மிகச் சிறப்பாக எடுத்து கம்பன் கழகங்களுக்கு நிகராக சிலப்பதிகார விழாவை தமிழகத்தில் ஓரளவிற்கு நிலைநிறுத்திய பெருமை இவருக்கு உண்டு. வரலாற்று ஆளுமைகளாக திகழ்ந்த வ.உ. சிதம்பரனாரை கப்பலோட்டிய தமிழன் என்கிற அடையாளப்படுத்துகிற பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நூலை தழுவித்தான் வ.உ.சி. வரலாற்று பின்புலத்தை கொண்டு இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலின் அடிப்படையில் உருவானதுதான் கப்பலோட்டிய தமிழன் என்கிற திரைப்படம். அதுபோலவே வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று இவர் எழுதிய நூல்தான் பின்னால் பி ஆர் பந்துலு அவர்களின் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமாக உருவாக்கம் பெற்றது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்வது பொருத்தமானது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கிற நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற மாபோசி ஆங்கிலத்திலும் சில அரிய நூல்களை எழுதி தந்திருக்கிறார். எழுத்தால், பேச்சால், இயக்கத்தால் தமிழர்களின் மனம் கொள்ளுகிற நிலையில் வாழ்ந்த மாபோசி பிறந்த நாள் இன்று. எழுத்தாலும் இயக்கத்தாலும் தமிழர்களின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டிருக்கக்கூடிய அந்த அறிஞரை நினைவு கூறுவதும் அவருடைய எழுத்துக்களை மீண்டும் ஒருமுறை எடுத்து படிப்பதும் கூட அந்த பெருமகனாருக்கு இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் செலுத்துகிற நன்றி என்பதாகவே நான் உணர்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: பொன்னியின் புதுப்பு நல்ல அறிமுக நேயர்கள், உங்களுக்கு

0: விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 24-40-30 24-40-31 என்ற எண்களை அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலை கேட்டு ரசிக்கணுமா? 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம்பெற நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
4: வணக்கம். வருகின்ற 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
0: இன்னைக்கு பொன்னியின் புதுப்பணில் இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வருகை, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: அரியலூர் மாவட்டம் செந்தூரை வட்டம் பொன்பருப்பி கிராமத்திலிருந்து ரஞ்சித்குமார்.
0: ரஞ்சித்குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
5: எனக்கு வந்து நெஞ்சி குழி தொட்டு போகிற அலைய அலைய சாங்.
0: சரிங்க, உங்களுக்கு அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
5: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 11,219 ரூபாய், அதிகபட்ச விலை 15,156 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 10,219 ரூபாய், அதிகபட்ச விலை 13,499 ரூபாய்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி, பைசுவல்லி, விஜய் சூப்பர்.

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேர்கள் கிட்ட கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
5: யோகம் தரும் யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
6: நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த சர்வதேச யோகா தினம் இந்திய அரசாங்கத்தால் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யார் கொடுத்துருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிற ஆயுஷ் அமைச்சகத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அமைச்சகம் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அரும்பாக்கம் சென்னை அவங்க வந்து என் கமிஷனேட்ல இருந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் சொல்லுவோம் ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்னைக்கு ஆரம்பிச்சோம்னா June 8 ஆரம்பிச்சோம். June 21 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது மாவட்டத்தினுடைய முதன்மை மருத்துவமனையில் பண்ணுவோம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ணுவோம், ஸ்கூல்ல பண்ணுவோம், எல்டரி ஹோம் அதாவது முதியோர்கள் இல்லம் இருக்கு பார்த்தீங்களா அதில் பண்ணுவோம், காலேஜில் பண்ணுவோம், கிராம பஞ்சாயத்தில் பண்ணுவோம், பப்ளிக் செக்டர் அதாவது ஒரு ஆஃபீஸ், ஒரு மக்கள் கூடுகின்ற இடம், தாலுகா ஆஃபீஸ், ஒரு மாசா அதாவது ஒரு கிராண்ட் ஃபைனலே நாங்கள் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறமே ஒரே இதை தான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய அந்த அவங்க ப்ரோக்ராம்ஸ் கடலில் கொடுத்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். உதாரணத்திற்கு முதல் நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா தெரப்பியூட்டிக் யோகா அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கான எல்டரி பீப்புள் வயதானவங்களுக்கான தெரப்பியூட்டிக் யோகா. தெரப்பியூட்டிக் யோகானா என்ன? தெரப்பியூட்டிக் யோகா என்பது உடல் சார்ந்த, சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிபி இருக்கு, ஒரு மூட்டு வலி இருக்கு, இல்லை இப்போ தான் அவர் வந்து ஒரு உடல் பருமன் இருக்கு, அவருக்கு வந்து அப்பப்போ டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு யோகா அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ஹெல்த்தி ஏஜிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வயசாகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த வயசாகிறப்போ ஒவ்வொரு உபாதைகள் உடல் சார்ந்த ஒரு டிசீஸ் ஒரு நோய்கள் வரலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன யோகாசனங்கள் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பிபி நாங்கள் எடுப்போம், அப்புறம் பிஎம்ஐ அதாவது உயரத்துக்கு ஏற்ற உடல் இடை இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு நாள். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஜாயின்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது சிலவங்க வந்து இப்போ உடல் பருமனாக இருப்பாங்க, சிலவங்க எந்திரிச்சு நடக்கக்கூட மாட்டாங்க, எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல ஒரு சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களை தரையில் உட்கார சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ஆசனங்கள் 2 வயதினர்களுக்கும் அதாவது ஒரு இளம் வயதினருக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி, வயதானவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபிளெக்சிபிலிட்டி யோகா அதாவது நம்ம ஜாயின்ஸை வந்து மடக்கி நீட்டி ஒரு ரொட்டேஷன் ஒரு ஃபிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதாவது கை இணைப்புகள் நம்மளுடைய ஜாயின்ஸை வந்து முன்னும் பின்னுமாக அசைத்து அதை சார்ந்திருக்கின்ற தசைகளை வந்து வலு சேர்க்கக்கூடிய ஆசனங்கள் பண்ணுவோம். அது கூட முக்கியமாக இது நம்ம எல்டரி பீப்புள் அதாவது வயதானவங்களுக்கு பண்ணுவோம், அவங்களுக்கு கூட வந்து பிராணயாமா அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கறத சொல்லிக் கொடுப்போம். இது கூட என்ன பண்ணுவோம்னா முக்கியமாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கவுன்சிலிங் அதை சாப்பிட்றது ஹவு டு லிவ் எ ஹாப்பி லைஃப் ஒரு ஹாப்பி லிவிங் பத்தி சொல்லுவோம். சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆனது வந்து சேர் யோகா அதாவது சேர்ல உட்கார்ந்துட்டே பண்ணக்கூடிய யோகா சொல்லிக் கொடுப்போம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது மன அழுத்தத்திற்கான ஒரு யோகா அது கூட நேச்சுரோபதி ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். ஆக்டிவ் ஏஜிங் யோகா ஒர்க் ஷாப் அதாவது அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல சுறுசுறுப்பா செய்யணும், அந்த செய்யறதுக்கு என்னென்ன ஆசனங்கள் என்னென்ன யோகா பயிற்சிகள் தேவைப்படும், அது கூட அன்றாட செய்யக்கூடிய நம்ம வேலைகள் சொன்னாலே அதில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மாடிஃபைடு ஒரு ப்ரீதிங் ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கு அடுத்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கு என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும், அதில் என்ன பிராணாயமா மூச்சு பயிற்சிகள் பண்ணணும், அந்த ஆசனங்கள் வலு சேர்க்கிறதுக்கு நம்மளுடைய சாப்பாடு இயற்கை மருத்துவ உணவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு என் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் உடல்

0: மனம் சார்ந்த ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கான இது ஒரு விழிப்புணர்வு பயிற்சி. சரி, இந்த விழிப்புணர்வை நம்ம ஜஸ்ட் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலையில மட்டும் கேட்டா போதுமா, கேட்டா நம்ம யோகா செஞ்ச மாதிரி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க வந்து உங்க பகுதியில ஸ்டேடியம் கிரவுண்ட்ல வந்து இதே மாதிரி யோகா பயிற்சிகள் நடக்கும். கண்டிப்பாக நீங்க மற்றும் உங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த யோகாவுடைய பயனை பெற்று உங்களுடைய உடல் மற்றும் மனநலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: யோகம் தரும் யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
3: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புணல். இன்று காலை 9:05 நேர்கள் கேட்க இருப்பது வானொலியில் வசந்தம். இன்றைக்கி குழந்தைகள் நலம் கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு நேரலையில் பங்கேற்க இருக்காங்க தருமபுரி JN மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். உங்களுடைய குழந்தைகள் நலன் பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. நேர்கள் நீங்களும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
8: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: நேரமிட்டு 24 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
10: ஹலோ,
3: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
10: நான் தருமபுரி மாவட்டம் கோவில்கோவிலிருந்து ஜெகதீஷ் பேசுறேன்.
3: ஜெகதீஷ், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
10: கருப்பு படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் போடுங்க சார்.
3: கருப்பு படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடலுங்களா? சரி, உங்களுக்காக கருப்பு படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
10: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: நேரம் காலை 8:30:56. நேர்கள் இனி கேட்கலாம்.
8: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விஷயம்.

0: விசேஷங்களுக்கு தேவையான
1: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
1: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
0: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
1: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
0: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
1: என்றும் இனி என்றென்றும்
0: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
1: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
0: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நூலகங்கள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தா, அறிவு சார்ந்த இடம் அது. உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு புத்தகம் அப்படிம்பாங்க. பழைய காலத்தில் நூலகங்கள் இருந்ததாக கேள்விப்படுறோம். அதுலேயும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களை நோக்கியும் நாளந்தா பல்கலைக்கழகங்களை நோக்கியும் அயல் நாட்டினர் வந்தார்கள். நாம் இங்கேருந்து சீனாவுக்கு சென்றோம்லாம் கேள்விப்படுறோம்னா நூலகத்திற்காக தான் போகிறோம். அப்போல்லாம் ஏடு வடிவத்தில் வந்திருக்கும் புத்தகங்கள். பிறகு அச்சு வந்த பிறகு அச்சு வடிவத்தில் நூல்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்சு 1980கள் வரைக்கும் நாம் வந்து புத்தகங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எப்போ 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரை அச்சுக்கலை வருவதற்கு முன்பாக எல்லாமே ஏடுகளாக இருந்தது. அதாவது ஒரு செய்தி பனையோலையிலிருந்து தாமரப்பட்டயத்திலிருந்து கல்வெட்டிலிருந்து அச்சுக்கு வந்து பிறகு அது அப்படியே ரொம்ப நாள் இருந்தது. இந்த கணினி போன்றவை வந்த பிறகு இந்த நூல்களை நம்ம தேடி அலையிறதுக்கு பதிலாக அவை எண்ணிம வடிவத்தில், அதாவது டிஜிட்டல் லைப்ரரியாக எண்ணிம நூலகங்களாக மாற்றப்பட்ட பிறகு எல்லாமே எளிமையாக இருக்குது. எப்படி? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது நான் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவிலேருந்து ஷிகாகோவுக்கு போய்கிட்டு இருக்கேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம். அது ஒரே நாட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் பயணப்படுறோம். அப்போ நான் இறந்தேன் அந்த உள்ளூர் ஃப்ளைட்டில் என் கூட ஒரு 10 வயசு பையன் இறந்தார். அந்த பையன் அங்கெல்லாம் வந்து யாரும் கூட அப்பா வரணும் அம்மா வரணும் இல்லை, அவங்களாம் வந்துட்டு அவங்களாம் போவாங்க. அந்த 10 வயது பையன் என்ன பண்ணால், இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன பிறகு நம்ம எலக்ட்ரானிக் பொருள்களை பயன்படுத்தலாம்பாங்க. 30,000 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ செல்ஃபோன் பார்க்கலாம், கணினியில் ஒர்க் பண்ணலாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அந்த பையன் என்ன பண்ணால், ஒரு டேப் ஒன்று எடுத்தான். எடுத்து இப்படி விரிச்சுக்கிட்டான். நான் பக்கத்து சீட்டு தான், நானும் வந்தால் வேறு அதிகமாக கூட்டம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் நம்ம ஊரில் பேசாமல் இருப்போம். நான் பார்த்தேன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு. அவன் அந்த டேபை ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு முடிச்சுட்டு லைப்ரரி அப்படின்னு போட்டான். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நூலகம் அந்த இதுக்குள்ளே வந்தது. அந்த நூலகத்துக்குள்ளே ஒரு 500 புத்தகம் அதில் வரிசையாக காட்டிக்கிட்டே வருது. அவன் என்ன பண்ணால், ஒரு இதாக அப்படி தொட்டான். தொட்ட உடனே அந்த புத்தகம் விரிய ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இந்த பிள்ளைகள்லாம் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் எது அந்த நேரத்தில், நான் சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர். அது முதல்ல நாவலாக வந்தது, பிறகு திரைப்படமாக வந்தது. இப்போ அந்த புத்தகத்தை தொட்ட உடனே, அந்த புத்தகத்தோட பேரை தொட்ட உடனே அந்த புத்தகம் எரிய ஆரம்பிச்சது. பக்கம் பக்கமாக அதுக்குள்ளே அந்த பையன் படிச்சுட்டே போகிறான். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே அவன் வந்து முழு புத்தகத்தை படிக்கிறான். 30,000 அடி உயரத்தில் கையில் இருக்கக்கூடிய தூக்கிட்டு போகக்கூடிய அளவில் போர்ட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு டேபிளை ஒரு நூலகத்தையே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிற முடியும்னு சொன்னால் அதில் படங்களும் இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அதில் ஒலி வடிவமும் இருக்குது. எப்படி? அதை காதில் நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா அந்த புஸ்தகமே வாசிக்கப்படுது. இது கண்ணில் பார்த்து படிக்கிறது ஒரு வகை, காதில் கேட்குறது ஒரு வகை. அப்போ புத்தகத்தை நாம் வந்து கண்ணால் பார்த்து படிக்கலாம், காதால் கேட்டு உள்வாங்கலாம். இது எல்லாம் எங்கே நடக்குது? எங்கே மேலே நடக்குது? விமானத்தில். இதே போல் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த டிஜிட்டல் லைப்ரரிகள் வந்துருச்சு. அதோடு மட்டும் இல்லை, புத்தகங்கள் இருந்த இடத்துல போகிறான், ஆடியோ சிஸ்டம் மற்றவையெல்லாம் வந்ததுனால போயிடனே போ உட்காந்து பார்க்கலாம். இப்போ நான் லண்டன் போயிட்டு வந்துட்டு அங்கே நூலகத்துக்கு போயிருந்தேன். லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் இப்படி எட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டேன் தெரியுங்களா. ஒரு 500 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க, நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறேன். அந்த 500 பேரும் கையில் புத்தகம் வாங்கி வச்சுருக்கலங்க, 500 பேரும் சிஸ்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது புத்தகம் படிக்கிறாங்க. இப்போ இது எத்தனை எளிமையாக வந்துருச்சு பாருங்க. இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேணுங்கிற போது படிக்கலாம், தூக்கிட்டு போக வேண்டியதில்லை, பேப்பர் கம்மியாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை பதிவு செய்தலும் படித்து பழகுதலும் ரொம்ப முக்கியம். எனவே இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிற இந்த செய்திகளை, இதன் மூலம் வருகின்ற பயன்பாடுகளை நுகர பழகிக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும்.

0: இந்த வகையான எண்ணிம நூலகங்கள், அதாவது டிஜிட்டல் லைப்ரரிஸினுடைய வடிவங்கள் எத்தனையோ வகையில் வர காத்திருக்கிறது. எதிர்காலத்தில் இதை பயன்படுத்துகின்றவர்கள் எத்தனையோ பலன்களை பெற தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தையும் சொல்லணும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
8: இன்பது பண்ணல. அடுத்த பாடல் வாதி திரைப்படத்தில் இருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோமதி இளங்காலப்பட்டியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் CAM, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு BE மெக்கானிக்கல், EEE தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தங்கி படிக்கும் செலவினை தாட்கோ வழங்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: கேப்டன் பிரீஃப்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல நாம வந்து சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்றது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போடுறதுதான் உலக வழக்கம். அவமானப்பட்டா உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனா அதையே ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான். அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோட முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாமா? அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாராம் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாராம் தசரதர். நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம், நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்சம் நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவியாகிற. பாவி உட்காந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நானும் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே, கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகுதான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ்டியாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னன்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மகிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டுவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமான

0: பட்டத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன், அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறதில்ல அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலையை பெற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் மூலம் கடன் மற்றும் மானியம் வழங்கப்படுகிறது. வியாபார தொழில்கள் துவங்க 15 லட்சம் ரூபாய் வரையும் அல்லது திட்ட மதிப்பில் 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பொது பிரிவை சேர்ந்தோர், 18 வயதிற்கு மேல் 45 வயது வரை உள்ளவர்கள், சிறப்பு பிரிவினர் 55 வயது வரையும், குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். பயனாளிகள் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். SC ST BC MBC சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 5% வரை முதலீடு செய்தால் போதுமானது. மேலும் இது குறித்து விவரங்களை அறிந்து கொள்ள 0343-42-23-08-92 என்ற தொலைபேசி எண்ணையோ, 89-25-53-39-41 என்ற அலைபேசி எண்ணையோ, 89-25-53-39-42 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: நேர்களுக்கு அட்ரஸ் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல இன்னைக்கு நிறைவு நேயராக நம்மோடு பங்கேற்க இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: மினுஷா ஸ்ரீ, தர்மபுரியில இருந்து பேசுறேன்.
3: மினுஷா ஸ்ரீ, பேரே டிஃபரெண்டா இருக்கே. சரி, என்ன பாடல் கேட்கலாம் மினுஷா ஸ்ரீ?
4: ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா பாட்டு.
3: சரி, உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ நமது பண்பலையில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: இணையதளத்தில் தன் வாழ்க்கை துணைநலத்தை தேடுகிறான். இணையதளத்தில் அவன் வாழ்க்கை துணைநலத்தை தேடுகிற போது, எனக்கு அழகும் அறிவும் முக்கியமில்லை, பணம் மட்டும்தான் முக்கியம், அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்புகிறாள். அந்த இணையதளத்திலிருந்து அவனுக்கு பதில் வருகிறது. 20 வயதில் ஒரு பெண் இருக்கிறது, அதை திருமணம் செய்தால் 2 லட்சம் தருவார்கள். 25 வயதில் ஒரு பெண் இருக்கிறது, அதை திருமணம் செய்து கொண்டால் 2.5 லட்சம் தருவார்கள். 30 வயதில் ஒரு பெண் இருக்கிறது, அதை திருமணம் செய்து கொண்டால் 3 லட்சம் தருவார்கள். இப்போது அந்த இளைஞன் திரும்ப சொன்னான், 50 வயதில் பெண் இருக்கிறதா என்ற கேள்வி அனுப்பினான், எனக்கு 5 லட்சம் வேண்டும் என்றான். இப்படித்தான் இன்றைய வாழ்க்கையின் போக்கு. கடந்த கால இளைய தலைமுறை எப்படி இருந்தது? இல்லன்று இறப்போர்க்கு எய்வது கரத்தில் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதல் என்று செயல்பட்டான். திரைகடல் ஓடினான், திரவியம் தேடினான், தேடிய செல்வத்தை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் பிறர்க்கு வாரி வழங்கினான், தம்மில்லில் தான் பார்த்து உண்டான். இன்று அந்த நிலை என்ன ஆயிற்று? ஒரு அப்பா தன் மகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்கிறார். ஜோதிடரிடம் 2 ஜாதகங்களை கொடுத்தார். அந்த 2 ஜாதகங்களுக்கும் பொருத்தம் பார்க்க சொன்னார். ஜோதிடர் அந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்த்து கொண்டே வந்தார். வந்தவருக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. 2 ஜாதகமும் ஒரு பெண்களின் ஜாதகமாக இருக்கிறதே என்று ஜோதிடர் கேட்டார். பெண்ணின் அப்பா சொன்னார், 2 பெண்களின் ஜாதகம்தான். 1 ஜாதகம் என் மகளின் ஜாதகம், இன்னொரு ஜாதகம் என் மகள் வாழப்போகிற வீட்டின் மாமியார் ஜாதகம். எதுக்கு 2 பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க ஜோதிடர்? பெண்ணின் அப்பா சொன்னார், 1 ஜாதகம் என் மகளின் ஜாதகம், இன்னொரு ஜாதகம் அவள் வாழப்போகிற வீட்டின் மாமியார் ஜாதகம். 2 பொருத்தமாய் இருந்தால்தான் என் மகள் வாழ்க்கை நலமாய் இருக்கும் என்றார். இப்படித்தான் இன்றைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு திருமண வீட்டில் உரத்து பேசுகிறார் மாப்பிள்ளையின் அம்மா, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க? பெண்ணின் அம்மா தயங்கி தயங்கி சொன்னார், 20 பவுன் போடுவோம். உங்கள் பொண்ணுக்குத்தானே, இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலாம்ல? அப்போது பெண்ணின் தம்பி இடைமறித்து சொன்னான், நீங்கள் எவ்வளவு நகை போடுவீங்க? மாப்பிள்ளையின் அம்மாவிடம் கேட்டான். மாப்பிள்ளையின் அம்மா சற்று இழுத்து சொன்னார், நாங்களா? நீங்கள் போடுற நகை சரியாக இருக்கான்னு இடபோட்டு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா உங்களோட சண்டை போடுவோம். இப்போது பெண்ணின் தம்பி சொன்னான், அப்படின்னா நாங்கள் உங்களை தூக்கி உள்ளே போடுவோம். திருமண வீடே கலவரத்தில் முடிந்தது. வாழை மரமாய் பிறந்திருந்தால் வாழ்க்கை துணையின்றி குலைவிடலாம். வாழை மரமாய் பிறந்திருந்தால் வாழ்க்கை துணையின்றி குலைவிடலாம். ஆழ்கடலில் மீனாய் பிறந்திருந்தால் ஆடி கரை சேர்ந்து உயிர் விடலாம். ஏழை வீட்டில் பெண்ணாய் பிறந்து விட்டேன், ஏங்கி கரை சேர வழியில்லை. கண்ணீரினத்தில் பெண்ணாய் பிறந்து விட்டேன், கவலை தீர ஊர் வழியில்லை என்று அழுது புலம்புகிற புலம்பல்கள், இவையெல்லாம் பெண்ணடிமை சமூகத்தின் வெளிப்பாடுகள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்றார் திருவள்ளுவர். ஒரு இளைஞன்

இனிய காலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் நேரலையில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்குகிறார் ஜேஎன் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் நேரலையில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் ஜேஎன் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். நேயர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

0: சார் வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்
0: சார். உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 சார்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: சரிங்க சார், இப்போ குழந்தைகள் வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுகிறேங்க. குழந்தைகள் அப்படின்னா எந்த வயதுலேருந்து எந்த வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சார்.
1: ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு புதுசாக பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வயது எந்த வயது வரை எடுத்துக்கலான்னா பொதுவாக 14-15 வயது வரைக்கும் நம்ம குழந்தைகள் எடுத்துக்கிறோம்.
0: சரிங்க சார்.
1: பட்டு யூஸ்வலாக நமக்கு குழந்தைங்கள் வந்து சிறு குழந்தைகள் வந்து 6 மாதம் வரை இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பச்சிளம் குழந்தைங்களும், 6 மாதத்துலேருந்து 2 வயது இருக்க குழந்தைங்கள் வந்து இளம் பருவ குழந்தைகளும், 2 வயதுலேருந்து 5 வயது இருக்க குழந்தைகள் வந்து இளம் பருவத்தை தாண்டி குழந்தைகள் அந்த வளர்ச்சி நிலை அடையக்கூடிய குழந்தைகள், 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய வயதில் நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணக்கூடிய நிலையில் வரக்கூடிய குழந்தைகள். ஸோ 12 வயது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
0: சரிங்க சார். இப்போ இந்த குழந்தைகள் அப்படின் போது அந்த வயதுக்கேற்ற உணவு வகைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாங்க சார்.
1: ஆமாம், ஏன்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்மளோட உணவில் தான் இருக்குதுன்னு நான் முக்கியமாக சொல்வேன். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. குழந்தை ஒரு சின்ன குழந்தைங்க பச்சில குழந்தைங்கன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 6 மாதம் வரை பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாதம் வரை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நான் திரும்ப இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். 6 மாதத்துக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கு இணை உணவுகள் ஆரம்பிக்கக்கூடிய வயது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு பல்வேறு உணவுகள் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வழங்குறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு ஒரு டாஸ்க்காக நம்ம கருதுகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் காலங்கள்லேருந்து நமக்கு நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி கிடைக்கிற காய்கறிகள், நமக்கு நிறைய ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய உணவுகளை காட்டிலும் இயற்கையான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் அவங்களுக்கு எந்த வகையில் எப்படி நம்மளுக்கு ஊட்டச்சத்துக்கள் போய் சேரக்கூடிய வகையில் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். 6 மாதத்தில் இணைவுகள் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம தென்னிந்திய உணவு முறைகள் வந்து அரிசி சார்ந்த உணவுகள் தான் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நிறைய நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குன்னு இல்லை வந்து நமக்கு நிறைய ஓட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தாலுமே கூட குழந்தைகளோட உணவை பொறுத்த வரைக்கும் அரிசி சார்ந்த உணவுகள் ரொம்ப சிறந்த உணவுகளாக கன்சிடர் பண்ணுறோம். 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம அந்த உணவுகள் பழகணும். நாம் எப்படி 3 வேளை உணவுகள் பிரித்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைக்கும் 3 வேளை உணவுகள் பிரிக்கணும். சரிவிகித ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம உணவுகளில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு இதெல்லாமே சரிவிகிதத்தில் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். நமக்கு அன்றாட கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் நம்ம சமைச்சு கொடுக்குற உணவுகளில் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்த்துருக்கணும்னு நம்ம பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் 2 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களில் நம்ம முடிஞ்சளவு ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே கிடைக்கக்கூடிய உணவுகள்லாம் முடிஞ்சளவு தவிர்த்துட்டு வீட்டில் நம்ம முடிஞ்சளவு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான உணவை தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி கொண்டு வரணும். அவங்களோட ஆரோக்கியத்தை உணவுகள் மூலிமா நம்ம தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவங்களோட மனசில் நம்ம குழந்தைங்களை கொண்டு வரணும். நமக்கு பல்வேறு முறைகளில் நமக்கு நிறைய வெளியே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஆட்ஸ் இருக்குது, நிறைய அட்ராக்டிவ் ஃபுட்ஸ் இருக்குது, ஈவன் நிறைய வெளியே துரித உணவுகள், பேக்கரிகள் அனைத்தும் எல்லாம் இருந்தாலுமே கூட நாம் எப்படி வீட்டில் ஊட்டச்சத்தான உணவுகள் தயார் பண்ணி கொடுக்கறது, குழந்தைக்கு அதை எப்படி அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கறது, நம்ம உணவுகள் ருசியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கும் நம்ம கவர்ச்சியான வகையில் வீட்டில் உணவுகள் தயார் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக சார். இப்போ இந்த உணவு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருந்ததாக ஒரு சில குழந்தைகள் அதை திரும்பி கூட பார்ப்பாங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்,
0: அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். சரிங்க சார். இப்போ நம்ம சிறுதானிய உணவெல்லாம் கொடுக்கலாங்களா அந்த இணை உணவில்?
1: ஆமாம், சிறுதானிய உணவுகள் மூலிமா நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்குதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய ஊட்டச்சத்துகள், விட்டமின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் தனியாக பிரிக்கிறோம். ஃபேட் சாலுபிள் வந்து விட்டமின் ஏ, டிஇக்கு அதில் பழங்கள், காய்கறிகள் நிறைய அந்த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இருக்குது. வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ரைசஸ், பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள், தானிய வகைகள் இதெல்லாமே இருக்குது. அதை தாண்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள் இருக்குது. நம்ம ஏன்னா ஒரே உணவை நம்ம தினமுமே இட்லியே கொடுக்குறோம், தோசையே கொடுக்குறோம், சாதமே கொடுக்கணும்னு எல்லா உணவுகளும் அதே உணவு வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதில்ல. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாறுதல் தேவைப்படுது. அப்போ இந்த மாறுதலான உணவை இந்த சிறுதானிய உணவை சேர்த்துக்கலாம். நம்ம 3 வேளையே சிறுதானிய உணவை சேர்த்துக்க வேண்டியதில்லை. ஒரு வேளை மட்டும் சிறுதானியங்கள் சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பார்க்குறோம். ஸோ இந்த சிறுதானியங்கள் கொடுக்கறது மூலமா அவங்களோட இந்த மலச்சிக்கலை நம்ம ஈஸியாக போக்கலாம்.
0: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்கிற அவனோட சந்தேகத்தை கேட்டுருவோம்.
1: சரி,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கேளுங்க
0: சந்தேகம், உங்கள் சந்தேகம் என்ன
1: சொல்லுங்க சார்.
2: நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களே கேட்டு நல்ல கருத்தை கேட்டு இருந்தேன்.
0: சரி சொல்லுங்க
2: சார். குழந்தைங்க என்னென்ன உணவு, ஒரு 2 வயது குழந்தைங்க 3 வயது வரை என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம்?
1: ஓகே,
2: அது மேற்பட்ட இந்த பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டம்லாம் கொடுக்கலாமா கொடுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க.
1: ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இப்படி திரும்பி பார்க்குற பக்கம்லாம் கண்ணுக்கு ஈஸியாக தெரியக்கூடாது பார்த்தீங்கன்னா பேக்கரி தான். குழந்தைங்க திரும்பி பார்த்தோன்னே அவங்க கண்ணில் தெரியறதும் அதுதான். ஸோ அவங்களுக்கு

0: பேக்கரி உணவுகள் வந்து பொதுவாக நாங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுன்றது சொல்லுவோம். ஏன்னா எந்த உணவுகளுமே நம்ம ஆரோக்கியமானதாக இல்லையான்றது நாம் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். பேக்கரி உணவுகள் பொதுவாக தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. மைதா, அதே மாதிரி நமக்கு இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுற உணவுகள்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு இணையாக வீட்லேயே நம்ம தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னது சிறுதானிய உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பேக்கரி ஐட்டங்கள் முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இயற்கை காய்கறிகள் பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சார் கிட்ட மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம கலராக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா, இயற்கையாகவே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர் கலரான உணவுகள்லாம் இருக்குது. நாவப்பழ கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், நமக்கு பீட்ரூட்டோட கலரும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம உணவுகள் அதில் சேர்த்துட்டோன்னா குழந்தைங்கள் அந்த பார்க்கக்கூடிய உணவோட கலர், அதோட டெக்ஸ்சர், அவங்க டேஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த உணவோட பதம், அது எல்லாமே நம்ம சரியான விகிதத்தில் அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு சிறந்த உணவு அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நான் சொல்லி விரும்புகிறேன்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து பேசுவோம்.
0: ஓகே,
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
10: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் JN மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். சார், இப்ப நம்ம இந்த உணவு முறைகள் பத்தி பேசிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஒரு குழந்தைக்கு அசைவ உணவு கொடுக்கணும்னா எந்த மாதம் இல்லை எந்த வயதுலேருந்து நம்ம தொடங்கலாம் சார்?
0: ஆமாம், இது நல்ல கேள்விங்க. பொதுவாக நமக்கு அசைவ உணவுகள் மூலயமா தான் குழந்தைகளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் மற்றும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அசைவ உணவுகள் மூலயமா கிடைக்குது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவாக நமக்கு ஃபஸ்ட்டு அசைவ உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து குழந்தையோட 10 மாதத்தில் முட்டை கொடுக்க சொல்லுவாங்க. முட்டையோட மஞ்சள் கரு முதல்ல கொடுக்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளை கரு 1 வயதுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக 1 வயதுங்கிறது ஒரு ஜென்ரல் கட் ஆஃப்ங்க. 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு எல்லா வகையான உணவுகளும் கொடுக்க தொடங்கக்கூடிய வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு 1 வயதிற்கு மேலே குழந்தையோட எல்லா உணவுகளும் அவங்க ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால 1 வயது தாண்டி எல்லா அசைவ உணவுகளும் தாராளமாக கொடுத்துக்கலாம், பட் 10 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ இந்த பழங்கள் கொடுத்தா ஒரு சில குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க சார்.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம்?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸை பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுறோங்க. இப்போ எந்த பழங்களாக இருந்தாலுமே கூட நாங்கள் ஜென்ரல் ஹைஜீன் மெஷர்ஸ், அதாவது நமக்கு எந்த பழங்களாக இருந்தாலும் நல்லா கழுவி அவங்களுக்கு ரொம்ப சில பேரில் என்ன பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஓகே, பட் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எடுத்து 2-3 மணி நேரம் வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு ஹாட் வாட்டரில் அதை வாஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு பழங்களை வந்து 1 டைம், 2 டைம், 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களை அதை வாஷ் பண்ணி கொடுத்தாலுமே கூட சில சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவோம், ஆனால் சில சமயம் குழந்தைங்களே அவங்க எடுத்து சாப்பிடணுன்ற பழக்கத்தை நம்ம ஊக்குவிப்போம். அப்போ அவங்களோட குழந்தைங்க வந்து ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுறது, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கை கழுவும் பழக்கத்தை அவங்களுக்கு நம்ம அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ இருக்க ஸ்கூலில் இப்போ மக்கள்கிட்ட நல்லாவே அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு, பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு தாய் தந்தையரை நம்ம சொல்லும்பொழுது அது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மனசில் பதியும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்கார், அவரோட சந்தேகத்தை கேட்போம். வணக்கம்.
11: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?

0: எம்எல் முருகேசன் காமராஜர் நெருவேறி.
1: சரிங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
2: சொல்லுங்க.
0: பசங்க
2: ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா இப்போ எப்படி நமக்கு உணவு உட இன்றியமாத விஷயமா ஆயிடுச்சோ, அதே மாதிரி எல்லார் கையிலும் செல்போன் அப்படிங்கிறது இன்றியமாத விஷயமா இருந்துருக்கு. ஏன்னா இந்த உலகமே ஒரு ஸ்மார்ட் உலகம் நம்ம சொல்லக்கூடிய அளவு போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஃபோன் அப்படிங்கிற பயன்பாடு நம்ம பேசுறதுக்குன்றதை தாண்டி நமக்கு இந்த இன்டர்நெட் வசதியெல்லாம் அவைலபிலிட்டி வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களே வந்து யூடியூப் பார்க்கறது, மற்ற குழந்தைங்க வீடியோ பார்க்குற அளவுக்கு நம்ம காமிச்சு உணவுகள் பழகிற நிலைக்கு கொண்டு வரோங்க. அதுக்கு நம்ம குழந்தைங்களோட போதுமான அளவு நேரம் செலவிட முடியாமை ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுதுங்க. குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் ஜென்ரலாக எடுத்துட்டோமா, இது வந்து குழந்தைங்களோட நமக்கு செல்ஃபோன் காட்டுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ வந்து ஜென்ரலாக ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட ரெக்கமெண்டேஷனுங்க. நம்ம 2 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைகள் முடிஞ்சளவு நம்ம ஃபோனோ டிவியோ காட்டாமல் பழகிறது ரொம்ப நல்லதுங்க. 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்கள 20-30 நிமிடம் ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது, அதுவுமே கூட ஆரோக்கியமான கண்டென்ட்டை அலோவ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பிட வைக்கிறதுக்காக ஃபோன் காட்டுறோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. இப்போ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கும்பொழுது அந்த உணவோட கலர், உணவோட பதம், அதே மாதிரி அவங்களுக்கு விரும்பின ஷேப்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு சப்பாத்தியே செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா சப்பாத்தியை ஸ்டார் ஷேப்பில் செஞ்சு கொடுக்குறது, இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு புதுவிதமாக நீங்கள் வீட்டிலேயே நம்ம ரொட்டீனாக நாம் சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஷேப் வித்தியாசமான ஷேப்பில் கொடுக்குறது. அதே மாதிரி நீங்கள் புதினா சட்னி போடுற ஒரு நாள் க்ரீனில் புதினா சட்னி, ஒரு நாள் தக்காளியில் செய்யும்போது ரெட் கலர் சட்னி, அந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் வீட்டிலேயே, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து சொல்ல வேண்டியதில்லை, அவங்களோட யோசிக்கிற திறன் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். குழந்தைங்களுக்காக நம்ம ஏதோ வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும், குழந்தைங்களுக்காக நம்ம நல்லது ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகளை அதே மாதிரி ஆரோக்கியமான உணவாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க முடியும்னு அவங்க மனசை வச்சுட்டாங்கன்னா உண்மையிலே அவங்கள மாதிரி புது புது ரெசிபிஸ் கிரியேட் பண்ண ஆளே கிடையாது. யூடியூப் ஃபுட் லாகர்ஸை தாண்டி இவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம தாய்மார்கள் வந்து சக்தி வாய்ந்தவர்கள்.
1: நிச்சயமாங்க சார். இப்போ பருவநிலை மாற்றம் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்க சார், அந்த மாதிரி டைம்ல நம்ம குழந்தைகள் எப்படி பாதுகாக்கணும்?
2: இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா இப்போ நம்ம வெயில் காலத்தை தாண்டி அடுத்து நம்ம மழைக்காலத்துக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்களும் ஆப்வியஸாக பார்க்க முடியுது, நம்ம வந்து இப்போ வெயில் காலம் தாண்டி இப்போ அடிக்கடி இடையில மழை வர்றது, அப்புறம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது, இந்த விஷயங்கள் பொதுவாக எல்லா குழந்தைங்களுமே கூட இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அந்த சிதேஷன் நிலை மாறும்பொழுது உடம்புல அந்த சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இதை எப்படி நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்னா, இது காலங்காலமாக நம்ம சொல்லி ஒரு விஷயம் தான், என்றைக்குமே அடிப்படை விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுங்க. முதல் வந்து தண்ணீர், குடி தண்ணீர், எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் போர் தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒகேனக்கல் தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, எந்த வாட்டராக இருந்தாலுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுத்துக்கணுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சார் சுடுதண்ணியாக கொடுத்தா குடிக்கிறதே இல்லை, கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுத்தாலும் குழந்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் முன்னரே அதை சூடு பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் மாறினாலுமே கூட அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப சூடாக கொடுக்காம அந்த முன்னாடியே ஆற வச்சு கொடுக்கறது மூலமா அவங்கள அந்த தண்ணியோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் பழகிடலாம். அதை பழகிட்டோம்னா அவங்க எடுத்துப்பாங்க ஒன்று. அடுத்தது அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கை கழுவும் பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி வீட்டில் போய் விளையாடிட்டு வராங்க, வெளியே விளையாடிட்டு வராங்கனாலுமே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், கை கழுவணும் அப்படின்ற பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி எந்த உணவு எடுத்தாலும் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா கூட 2 டைம் 3 டைம் வாஷ் பண்ணி சாப்பிடணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி முடிஞ்சளவு நம்ம வெளியே உணவுகள் தவிர்த்து வீட்டிலே தயார் பண்ணி கொடுக்கணும். வீட்டில் சாப்பிட்ற உணவு தான் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற கான்செப்டை அவங்க மைண்டில் பதிவு பண்ணி கொண்டு வரணுங்க. நாமளே கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம குழந்தைக்காக நம்ம ஆரோக்கியமாக இன்றைக்கி என்ன ஆரோக்கியமாக நம்ம சமைச்சு கொடுக்க முடியும் குழந்தைக்கு, அந்த மாதிரி ஒரு அவங்க மனசில் நினைக்க ஆரம்பித்தாலே நம்ம வீட்டில் சாப்பிட்றது ஆரோக்கியம், முடிஞ்சளவு வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அவங்க கான்செப்ட் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். வீட்டில் நம்ம அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு நம்ம கொடுக்கணுங்க.
1: நிச்சயமாக சார். நீங்கள் குழந்தைகள் கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தினசரி இரவு நேரத்தில் ஒரு அம்மா வந்து கடையில் பால் வாங்கிட்டு போவாங்க சார்.
2: ஓகே,
1: நல்லம்பள்ளியில் ஒரு பிரபலமான கடையில் வந்து பால் வாங்கிட்டு போவாங்க. என்னங்க டெய்லி வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்க மாட்டீங்களா?
2: சரி,
1: சின்ன குழந்தை கை குழந்தையாக இருக்குது.
2: சரிங்க,
1: கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுதுங்க, வீட்டில் பால் கொதிக்க வச்சு பாட்டிலில் வைத்து கொடுத்தா எங்கள் குழந்தை குடிக்கிறது இல்லை.
2: சரிங்க,
1: அதுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது, கடையிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் குடிக்குது.
2: ஆமாம்,
1: டேஸ்ட் நல்லா வித்தியாசம் தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
2: ஆமாம் ஆமாம்,
1: அது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியம். இது எப்படிங்க சார்? இது
2: பொதுவாக நமக்கு 6 மாதத்துலலாம் குழந்தைங்களோட அந்த டேஸ்ட் செப்டர் சொல்கிற நாக்கில் அந்த டேஸ்ட் பெட்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடுங்க. நமக்கு 4 விதமான சுவைகள் இருந்தாலுமே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான சுவை பிடிக்குங்க. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரி சுவை பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. அதே மாதிரி நாம் சின்ன வயசுலேருந்து குழந்தைக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுத்து பழகிறோமோ, நமக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து உணவு பழகும் பொழுதே சில சமயம் நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களாலேயோ இல்லை குழந்தைங்களுக்கு இத்தனை உணவு செஞ்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற சிலரோட மனப்பான்மையினாலேயோ நாம் அவங்களுக்கு எல்லா வகையான உணவுகளும் நம்ம பழகி கொண்டு வரலை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உணவுகள் டேஸ்ட்டுகள் மட்டும் அவங்களுக்கு பழகிடுவாங்க. அப்போ அந்த டேஸ்ட்டே அவங்க ப்ரிஃபரன்ஸாக கொண்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையான ஆரோக்கியமான உணவுகளும் அவங்களுக்கு கொண்டு வரணுங்க. அவங்கள டேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு

0: டேஸ்ட்டை பழக வைக்கணும், அந்த சுவையை பழக வச்சுட்டா தான் அவங்க அந்த சுவையை விரும்பி சாப்பிடுவாங்க.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாம் சார்.
0: நன்றி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
1: நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் வானொலியில் வசந்தம்.
13: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: சார், இப்போ நம்ம இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசிக்கிறதுங்க சார். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி செய்தித்தாளில் பார்ப்போங்க, ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கும்னா எந்த மாதிரி உணவுகளை பெற்றோர்கள் கடைபிடிக்கணும் சார்?
8: ரொம்ப நல்ல கேள்விங்க. ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற உணவுகள் மூலயமா தான் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து போய் சேருங்க. நம்ம எவ்வளோதான் நம்ம சத்து டானிக்காவோ இல்லை மற்ற மருந்துகளாக கொடுத்தாலுமே கூட இயற்கையாக நம்ம உணவுகள் மூலயமா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் வந்து குழந்தைங்களுக்கு சிறந்ததுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில்

0: நமக்கு எல்லா சின்ன சின்ன ஊர்கள்லையுமே கூட எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்குதுங்க. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் முன்னாடி இப்போ பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் முடிஞ்சளவு கொடுத்து பழங்கள் காய்கறிகள் அதுவே நம்ம சமைச்சு கொடுக்குற மாதிரி கொண்டு போய்க்கணுங்க. அதேமாதிரி இந்த உணவுகள் தான் வந்து நம்ம குழந்தையோட மூல ஆதாரம், அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி, அவங்களோட வந்து ஊட்டச்சத்து கிடைக்கிறது மூலயமாவும் சரி, அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, இந்த உணவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் சொன்ன மாதிரி பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இதை வந்து நம்ம உணவுகள் மூலயமா சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் நம்ம அவங்களுக்கு இந்த தடுப்பூசிகள் மூலயமாவும் கரெக்டாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமாவும் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் தடுப்பூசின்னு ஒன்று ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன வயது என்னென்ன மாதங்களில் நம்ம தடுப்பூசி போடணும் பிறந்தது முதல்?
0: ஆமாம், பிறந்ததுலேருந்து 5 வயது வரை இருக்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக தடுப்பூசி ரொம்ப போடணுங்க. அதுவும் 2 வயது வரை தான் தடுப்பூசிகள் ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கவர்மெண்ட்டோட இது பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு ஹெல்த் ரீச் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஹெச்சிஸில் இல்லை வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் போய் ரெகுலராக கிடைக்கக்கூடிய தடுப்பூசிகள் அவங்க கரெக்டாக போட்டுக்கலாங்க. சிறந்த குழந்தைக்கு அப்புறம் 1.5, 2.5, 3.5 மாத தடுப்பூசி, 10 மாதம் அப்புறம் 1.5 வயசு, இதுதான் பொதுவாக நம்ம கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ஷெடியூலுங்க. இதை தவிர்த்து தனியாக நம்ம போடக்கூடிய தடுப்பூசிகள் எடுத்துட்டோம்னா பன்றி காய்ச்சல் ஊசி, இது வந்து வருஷ வருஷம் ஒரு ஸ்ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குங்க. வருஷ வருஷம் ஒரு பன்றி காய்ச்சல் ஊசி, பொதுவாக 5 வயது வரைக்கிற குழந்தைங்களை இல்லை 7 வயது வரைக்கிற குழந்தைங்களை, ஒரு குழந்தைங்களோட உடல்நிலை பொறுத்து சில குழந்தைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தூர் பெருசாக இருக்காது. அதே சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 2 தடவை 3 தடவை சளி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அந்த பன்றி காய்ச்சல் ஊசி ஒரு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காமல் தடுக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம குழந்தைங்களை வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அவங்களோட வளர்ச்சி அவங்களோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும்.
1: சார், இப்போ தடுப்பூசினும் இந்த 2010 அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியாக தடுப்பூசி போட்டாங்க சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நோய்க்கு சேர்ந்து ஒரே தடுப்பூசியாக போடுறாங்க சார்.
0: ஆமாம்,
1: இப்போ அந்த மாதிரி எத்தனை ஊசி இருக்குங்க சார்?
0: அந்த மாதிரி தடுப்பூசி வந்து ஒன்றா கிளப் பண்ணி போடுற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 ஊசிகள் இருக்குது
1: சார்.
0: அது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான் சொல்லுவோம், ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக ஊசி தனியாக போட்டுக்க வேண்டியதில்லை. யூஸ்வலாக நமக்கு நம்ம கவர்மெண்ட் சைடே வந்து நமக்கு கரெக்டாக எந்தெந்த தடுப்பூசிகள் நம்ம கம்பைன் பண்ண முடியும்னு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கம்பைன்டு தடுப்பூசிஸே வந்திருக்குதுங்க. அதுவுமே கவர்மெண்ட் கண்டிப்பாக இதை போடலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த 1.5, 2.5, 3 மாதம் தடுப்பூசிகள் வந்து நமக்கு இந்த மாதிரி கம்பைன்டு ஊசி வருதுங்க. 10வது மாதம் ஊசியும் கம்பைன்டு ஊசி, 1.5 வயசு ஊசியும் கம்பைன்டு ஊசிங்க. இதை தவிர்த்து தனித்து போடக்கூடிய ஊசிஸ்னா நமக்கு இப்போ அந்த காலகட்டத்தில் வந்துக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஊசிகள்லாம் கம்பைண்டாக வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த பன்றி காய்ச்சல்லாம் வந்து ரீசெண்டாக அந்த ஃப்ளூ அவுட் பிரேக் வந்ததுக்கப்புறம் தான் பன்றி காய்ச்சல் ஊசி டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி டைஃபாய்டு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நமக்கு குழந்தைங்களை பாதிக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் டைஃபாய்டு ஊசி. எப்படி நம்ம கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப அதிவேகமாக 2 வருஷத்தில் ஒரே வருஷத்தில் நமக்கு இந்த கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி எந்தெந்த நோய்கள்லாம் நமக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நோய்களோ அதுக்கெல்லாம் தடுப்பூசிகள் இருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெங்கு உட்பட மலேரியாவிலிருந்து இப்போ காலரா உட்பட எல்லாம் நமக்கு தடுப்பூசி டெவலப் ஆகி.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காருங்க சார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரிங்க
2: ஐயா, இந்த குழந்தைகளுக்கு எடுக்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த மார்ச்சளி அப்புறம் அந்த காய்ச்சல் இது வரும் பொழுது எவ்வளவு எப்படி சிகிச்சை அப்படிங்கறது கொடுக்கணும் ஐயா? உடனே ஹாஸ்பிடல் அப்படிங்கறது போகணுமா, அல்லது கை வைத்தியம் அப்படின்ட்டு சிலர் செய்வாங்களே அது உகந்ததா, அதை பத்தி?
0: சரிம்மா, நான் நல்ல கேள்விமா, அதற்கான பதில சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கான சளி, மார்ச்சளி அல்லது காய்ச்சல் இந்த தொந்தரவுகளை எப்படி அணுகுவது? முதலில் ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன தொந்தரவு ஏற்படும் பொழுது அது முதலில் காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சின்ன சளியாக இருக்கலாம். சளின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் தண்ணி மாதிரி சளி வருதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எடுத்தோன்னே மார்ச்சளி மாதிரி நெஞ்சில் சளி கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தரோட சிவியாரிட்டியை பொறுத்து, அதாவது அதீத நிலை பொறுத்து, சில குழந்தைங்களுக்கு ஒரு லேசான சளி இருக்கும், லேசான காய்ச்சல் இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லேசான சளி, லேசான காய்ச்சல், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, உணவு எடுத்துக்கிறாங்க, குழந்தை மற்றபடி பார்க்க ஆக்டிவாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க, உணவுகள் மருந்துகள் உணவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சாதாரண சளின்னு எடுத்துக்கலாம். நான் வீட்டில் பண்ணக்கூடிய கை வைத்தியங்களாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன். வீட்டில் வந்து ஏன்னா ஒரு சளியோ இல்லை காய்ச்சலோ இருக்க குழந்தைங்களுக்கு வீட்டில் சுடுதண்ணி கொடுக்கறது, இல்லை சில பேருக்கு வந்து வீட்டில் துளசி கஷாயம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சிறு சிறு பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அதை தாண்டி குழந்தைங்களுக்கு அதிக காய்ச்சல் அடிக்குது, சளி ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு மூச்சுவிட சிரமமாக இருக்குது, இல்லை குழந்தை ரொம்ப அதிகமாக இரும்பிட்டே இருக்காங்க, குழந்தைகள் உணவு உட்கொள்ள முடியலை, இல்லை குழந்தைங்க வந்து சுவாசம் விடுதலை சிரமம் ஏற்படுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் போது கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். அதே மாதிரி நமக்கே குழந்தைங்களை பார்த்து நம்ம அசஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு லேசான காய்ச்சல் தான் இருக்குது, லேசான சளி தான் இருக்குது, குழந்தை சுறுசுறுப்பாக இருக்காங்க, நம்ம மருந்து ஒரு நாள் கொடுத்து பார்க்கலாம், இல்லை 2 நாள் காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல் அப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி பார்க்கணுங்க. குழந்தைக்கு ரொம்ப மார்ச்சளி அதிகமாக மூச்சுவிட கஷ்டப்படுறாங்க, இல்லை நெஞ்சு தூக்கி தூக்கி போடுது, அல்ல எலும்புகள் தூக்கி தூக்கி அடிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல்.

0: பார்க்கணுங்க.
1: சரிங்க சார். தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
10: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: That's right.

0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சார், இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதாங்க சார்?
6: இது ரொம்ப நல்ல கேள்விங்க. பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இணை உணவுகள் 6 மாதத்துலேருந்து குழந்தைக்கு உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணக்கூடாது, சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்டை நோக்கி உலகம் போயிட்டுருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு அந்த சர்க்கரையோட ஆபத்துக்கள் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்ருக்குறோம். எதுவுமே நம்ம அளவை எடுக்கும்போது நமக்கு அதில் ஆபத்துகள் ரொம்ப கம்மிங்க. சிறிதளவு உப்பு என்பது, ஏன்னா உப்பே இல்லாமல் பார்த்திங்கன்னா உணவுகள் வந்து ஒரு டேஸ்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுகர்ஸ் வந்து ஒயிட் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, இதை தவிர்த்து நமக்கு பனவெல்லம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி உணவுகளை, அதுவுமே ஒரு குழந்தைங்களுக்கு வளர வளர ஒரு 6 மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 8-10 மாதத்துக்கு அப்புறம், 1 வயசுக்கு அப்புறம் உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே இந்த அதிகமாக சர்க்கரை மிகுந்த உணவுகள் இல்லை இனிப்பு மிகுந்த உணவுகள் பழகும்பொழுது அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப அந்த சுவைக்கு பழகிட்டதுனால பிற்காலத்திலுமே கூட நிறைய இந்த சுகரி ஃபுட்ஸே அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போகுதுங்க. அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உணவுகள் நமக்கு ரொம்ப எளிமையாகவும் கிடைச்சிருதுங்க. அதனால் இது அந்த சுகரோட லெவல்ஸ் வந்து குறைச்சிக்கிறது நல்லதுங்க. சால்ட்டு ஜென்ரலாகவே ஒரு அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
5: சரி சார், ஒரு நேயர் இருக்கார். வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கமா, உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிருங்க.
7: சரிங்க,
5: உங்க கேள்வி கேளுங்க.
7: காலை வணக்கம் சார்.
6: வணக்கம்மா.
7: சார், குழந்தைங்களுக்கு இந்த முறை எடுக்கிறாங்க இல்லைங்க சார்?
6: ஆமாமா.
7: அது எடுக்கிற முறை அது சரியா தவறாங்க சார். ஆனா முறை எடுத்துட்டா குழந்தை வந்து நல்லா பழல, ரிலாக்ஸ் ஆகுது, தூங்கிடுச்சு அப்படிங்கறாங்க. அது அந்த முறை எடுக்கிற அந்த வலி அந்த இதுல டயர்ட்ல குழந்தை தூங்கிடுதுங்களா, ரிலாக்ஸ் ஆயிடுதுங்களா, இல்ல அது அந்த முறை சரியா தவறாங்க சார்? அது ஒண்ணுங்க சார்.
6: சரிம்மா.
7: இன்னொரு விஷயங்க சார், குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி குடிச்சிட்டா
6: சரி

0: அதுல அது வந்து சார், நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரை தான் பார்த்தோம். அவர் என்ன சொன்னாருங்கன்னா, நீங்க குளுக்கோஸ் கொடுங்க அப்படின்னாங்க சார்.
1: சரிமா.
0: அவரு சொன்னது நான் என்ன பண்ணிட்டேங்க சார், சரி டாக்டர் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வந்து, அதாவது குளுக்கோஸ் அந்த பாக்கெட்ல வரலைங்க சார், தண்ணி ஊத்தி பழம் கொடுப்போமே, அது கொடுத்துட்டேங்க சார். அது கொடுத்ததுமே சளி அதிகமாயிடுச்சு, வயிறு வீக்கம் ஆயிடுச்சுங்க சார்.
1: சரிமா. ரெண்டு கேள்வி
0: போல, திரும்ப நைட் டைம்ல திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு,
1: சரிமா,
0: அப்புறம் அவரு வேற ஒரு டாக்டரை பாத்துக்கு சார், குழந்தை யூரின் போனதுக்கு அப்புறம் தான் சார் நார்மல் ஆயிடுச்சு, அப்படியே இந்த அள்ள தூக்கி போடுதுன்றாங்களே சார், அது மாதிரி ஆயிடுச்சு, குழந்தைக்கு பால் ஃபீட் பண்ண முடியல.
1: சரி. இப்போ குழந்தைகள் வந்து ஒரு பெயின், அதாவது ஒரு வலி இருக்குது அப்படின்னா, நிறைய வலிகளில் நம்ம அந்த குழந்தையோட வலியை நம்ம குறைக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா, அந்த வலியை வந்து நம்ம குழந்தைய வந்து இப்படி கையில் தூக்கி வச்சு நாங்கள் கட்லிங் சொல்லுவோம், இல்லை வந்து நம்ம குழந்தைய தூக்கி வச்சு இப்படி ஒரு சமாதானப்படுத்துறது மூலிமா அந்த வலியை குறைக்க முடியும். இல்லை குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி வலி குறைக்கிறதுக்கான ஒரு முறையாக தான் இந்த மாதிரி உரையெடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையான காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஸோ அந்த உரை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அது வந்து ஒரு வலியை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அதை நான் பார்க்குறேங்க. ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி குழந்தைக்கு மார்ச்சலி ஏற்பட்டு நிறைய சளி இருந்து அள்ள தூக்கி போட்டுலாம் இருக்கும் பொழுது குழந்தைக்கு குளுக்கோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது, அதாவது பொதுவாக குழந்தைங்க வந்து நிறைய டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து குறைஞ்சி, இல்லை குழந்தை எதுவுமே ஆகாரம் எடுக்க முடியாத சமயங்களில், இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து சக்கரளவு ரொம்ப குறைஞ்சி போய், ஏன்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், அப்படிங்கிறது பொதுவாக ரத்தத்தில் சக்கரளவு குறைஞ்சா அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கண்டிஷனுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக முடியாத நிலமையில் வீட்டில் எமர்ஜென்சியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து குளுக்கோஸ் கலக்கி கொடுக்குறது. பட் ஜென்ரலாக அதை ஒரு ரெக்கமெண்டேஷனாக நாங்கள் சொல்கிறது இல்லை, ஏன்னா குளுக்கோஸ் கலக்கி கொடுக்குறது ஒரு குழந்தை எதுவுமே சாப்பிடாம ஹாஸ்பிட்டல் நீங்கள் கொண்டு போக முடியாத நிலமையில் ஒரு ஃபஸ்ட் எய்டாக பண்ணக்கூடியது உங்களுக்கு, அதுவுமே கன்ஃபார்மாக குழந்தைக்கு வந்து சக்கரளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குளுக்கோஸ் வாட்டர் கொடுக்கணும். இல்லைனா ஒரு லூஸ் மோஷன் ஆகுது, இல்லை வந்து வயிற்றுப்போக்கு, இல்லை வாந்தி, இந்த மாதிரி சமயங்கள் கூட நான் ஓஆர்எஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோமே தவிர இந்த குளுக்கோஸ் வாட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல.
2: சரிங்க சார். இப்போ நாகரிக காலத்தில் பார்த்தீங்கன்னா சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தொலைக்காட்சி, செல்போன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருக்காங்க. இப்போ இந்த வெளிப்புற விளையாட்டு, இந்த உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சார், பெற்றோரோட கடமையானா எப்படிங்க சார் இருக்கும்?
1: ஆமாம் ஆமாம், இதில் ஒரு ரெண்டு ஸ்டெப்பாக எடுக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். முதல் ஸ்டெப் வந்து நம்ம இப்போது நம்ம ஸ்கூல்லேயே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்றதுனால அது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த விளையாட்டு எக்ஸ்போஷர் அது ஒன்றுங்க. இன்னொன்று, இப்போ மக்கள்கிட்ட ஓரளவு நல்ல பப்ளிக் அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களால அவங்க குழந்தைங்களால் என்ன ஸ்போர்ட்ஸ் முடியுமோ, ஒரு ஷட்டில் பேட்மிண்டனோ, இல்லை வந்து நமக்கு வெளியே ஒரு டேக்வண்டோன்னு ஒரு கிளாஸ் போகிறதோ, இல்லை ஒரு கராத்தே கிளாஸோ, இல்லை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வகையான இது பண்ண ஸ்கேட்டிங், இப்போ நிறைய இந்த மாதிரி அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்குதுங்க. அதே மாதிரி அதுக்கான வசதி வாய்ப்புகளும் இப்போ நிறைய ஏற்படுத்தப்பட்டு வருது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தவிர்த்து உங்களால் ஒரு என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அது குழந்தைக்கு பிடிச்ச விஷயம், இல்லை உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன பாசிபிளாக முடியுமோ அதை வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர், ஒரு 24 மணி நேரத்தில், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அதுக்காக ஒதுக்குவது வந்து குழந்தையோட மென்டல் ஹெல்த்தையுமே அது இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வந்து உடல் ஆரோக்கியத்தை தாண்டி நம்ம ஒரு விளையாட்டு மூலியமாகவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோ உடல் ஆரோக்கியத்தை தாண்டி ஒரு மன ஆரோக்கியமும் நல்ல ஹெல்த்தி ஆக முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: சரிங்க சார். இப்போ இந்த மனநலம் அப்படின்னும்போது, இப்போ சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கு அப்படின்ற வார்த்தையை சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதான்னு கூட தெரியல. இப்போ இந்த மனநலம் ஆரோக்கியமாக இருக்குன்னா பெற்றோர்கள் எப்படி எப்படி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கலாம் சார்?
1: இது நல்ல ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா மனநலம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணாமல் மன ஆரோக்கியத்தை கொண்டு வரவே முடியாது. ஒரு மன ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா முதல் வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி உணவு முறைகள் மூலமாகவும், ப்ளஸ் நமக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மூலமாகவும், அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஒரு அவங்களோட ரெகுலர் ஹேபிட்ஸில் இன்கல்கேட் பண்ணுறது மூலமாகவும் அவங்களோட மன நிலையை கொண்டு வர முடியும்.

0: சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து ஒரு சின்ன விஷயமா அப்சர்வ் பண்ணுவாங்க. முன்ன ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அப்போலாம் டிவி பெருசாக கிடையாது, வீட்டில் இருப்பாங்க, அப்பா அம்மா கூட பேசுவாங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரு மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை ஒரு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை நோக்குறாங்க. காலையிலேருந்து எவ்வளோ நிறைய அவங்களுக்கு சுற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்குது. அவங்களை சுற்றி நல்ல விஷயங்களும் நடக்குது, கெட்ட விஷயங்களும் நடக்குது. அதில் வந்து அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை நாம் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி நல்ல விஷயங்களை அவங்க மனதளவில் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அது தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க.
1: சரிங்க சார். சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்
3: பட்டினம் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
6: ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி BPharm DPharm BSc நர்சிங் டிப்ளமோ நர்சிங் DMLT BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: LN காலேஜ் ஆஃப் பார்மசி DPharm BPharmற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: மணி 9:50. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் நேரலையில் பங்கேற்ற பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தருமபுரி JN மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள். சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: பொதுவா 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள்ல நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்களை 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்குமே போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கணுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போலியோவை நம்ம முற்றிலுமாக ஒழித்து விட்டோம். இது மேலும் நமக்கு ஒரு போலியோ கேஸ் கூட இல்லாமல் நம்ம வந்து ஒரு போலியோ இல்லாத நாடாக நம்ம மாற்றிட்டோம். இருந்தாலும் இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்களும் நடந்துட்டுருக்குதுங்க. உங்கள் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு அதிக காய்ச்சல் இருக்குது, இல்லை குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமான சளி இருக்குது, அந்த மாதிரி காரணங்களால் மட்டும் நீங்கள் போலியோ சொட்டு மருந்தை தவிர்த்துக்கலாம். மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்குமே கட்டாயம் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போட்டுக்கணும்.
1: சரிங்க சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: அதாவது
1: உங்க பெயர் சொல்லுங்க.
0: வந்து வளர்க்கும் போது கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்.
1: உங்க பெயர் சொல்லுங்க.
0: மணிமேகலை அங்கனம்லருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
0: பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தை ரொம்ப சேட்டையா இருக்காங்க ஐயா. அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பாதுகாப்பா பாத்துக்கிட்டாலுமே கீழே விழுந்துல, கீழே விழுந்து அடிக்கடி கீழே விழுறது, தலைக்கு அடிபடுறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒண்ணும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, வருங்காலத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
2: இதுவும் ரொம்ப நல்ல கேள்விமா. ஏன்னா குழந்தைகள் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம சேட்டை பண்ற குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் அப்படின்னா இதுல ரெண்டு விதம், ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க, சில குழந்தைங்க ரொம்ப அதிக சேட்டை பண்ணுவாங்க. ரெண்டு விதமான குழந்தைங்களும் இருக்காங்க. பட் பொதுவா குழந்தைங்க அப்படின்னாவே அவங்க வந்து வளர்ச்சி பருவத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்களோட சேட்டை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு விஷயம் புது புது விஷயங்கள் ஒரு சின்ன வயதுலேருந்து பெரிய குழந்தைய வளர்கிற வரைக்கும் அவங்க புது புது மயில் கற்கரில் அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ வந்து குழந்தைங்க ஓடுறது, விளையாடுறது, பண்ணுறது எல்லாமே சாதாரணமாக நடக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி குழந்தைங்க வந்து சப்போஸ் தவறி விழுறாங்க, இல்லை சோஃபா மேலேருந்து விழுறாங்க, இல்லை ஒரு கட்டில் மேலேருந்து விழுறாங்க அப்படின்னா அது எப்படி நமக்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கணுங்க. ஒரு குழந்தை டக்குன்னு பெட்லேருந்து விழுந்துட்டாங்க, இல்லை சோஃபாலேருந்து விழுந்துட்டாங்க, ஊஞ்சல்லேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா சும்மா ஒரு சாதாரணமாக விழுந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு அமைதியாயிட்டாங்க, இல்லை விழுந்த இடம் நம்ம முதல்ல குழந்தைய தலையிலேருந்து கால் வர பரிசோதிக்கணுங்க. குழந்தை கை காலில் நல்லா அசைக்கிறாங்களா, அதே மாதிரி எங்கேயாவது அடிபட்டுருக்கா, வீக்கம் ஏதாவது இருக்கா, இல்லை ரத்தம் எங்கேயாவது வருதா, இந்த விஷயங்கள் பார்த்துக்கணுங்க. பட் எப்படி இருந்தாலுமே நீங்கள் உடனடியாக ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. சில சமயம் குழந்தைங்க வந்து விழுந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் அமைதியாக நார்மல் ஆகிடுவாங்க, பெருசாக எதுவும் ஆபத்துக்கான அறிகுறிகள் இருக்காது. ஆபத்துக்கான அறிகுறிகள் எடுத்துட்டோன்னா குழந்தை விழுந்தோடனே கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருக்கிறது, இல்லை சில குழந்தைங்களுக்கு கண்ணு மேலே பார்த்த மாதிரி வலிப்பு மாதிரி ஏற்படுறது, இல்லை தொடர் வாந்தி, குழந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாந்தி பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை சப்போஸ் மூக்கில் காதில் அது மாதிரி ரத்தம் வருது, இல்லை குழந்தையோட சுயநிலை வந்து நமக்கு ஒரு நார்மலாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ஆபத்துக்கு அறிகுறிகள் இருந்ததுன்னா கட்டாயம் நம்ம தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம எந்த அடியுமே நம்ம இது சும்மா லேசாக தான் விழுந்துட்டாங்க, இது பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா இந்த மாதிரி குழந்தை விழுறதே வந்து தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட்டில் நடக்கிற விஷயம் தான். அதனால் நம்ம நிறைய டைம் வந்து குழந்தை விழுறும்போது நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இல்லை குழந்தை வேற யார் வீட்டில் இருந்திருக்கும், இல்லை சொந்தக்காரன்ட்டு இருந்திருக்கும், இல்லை வேற யார்கிட்ட இருந்திருக்கும், நம்ம வந்து குழந்தை விழுந்துருச்சுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம நேரில் வந்து நிறைய டைம் அந்த இம்பாக்டை பார்த்துருக்க மாட்டோம். அதனால் ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதை பார்த்துக்கிறது நல்லது.
1: சரிங்க சார். இப்போ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
2: ஆமாம்.
1: இப்போ குழந்தைகள் எவ்வளோ நேரம் தூங்கலாங்க சார்?
2: இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா பொதுவாக பிறந்த குழந்தையிலிருந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய குழந்தை வரைக்குமே அந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு முக்கியம். ஏன்னா தூக்கத்தில் தான் நமக்கு உடல் செல்கள் வந்து ரிப்பேர் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக நடக்குது. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தான் பகல் முழுக்க நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே கூட அந்த இரவு உறக்கம் தான் நம்மளோட பாடிக்கும் ரெஸ்ட்டு, நம்மளோட மைண்டுக்கும் ரெஸ்ட்டு, அதே மாதிரி நம்மளோட எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கிற டைம் அது. பிறந்த குழந்தைங்க அப்படிங்கிறது பொதுவாக 12-16 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குவாங்க. 6 மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 10-12 மணி நேரத்துக்கான தூக்கம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோங்க. பொதுவாக 1-3 வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு 8-10 மணி நேரத்துக்கான தூக்கம், அதே மாதிரி 3-5 10-12 இருக்க குழந்தைக்கு மினிமம் 8 மணி நேரத்துக்கான தூக்கம் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இரவு நேரங்களில் ஒரு 7-8 மணிக்கு மேலே அதிகமாக டிவி பார்க்குறது, இல்லை வந்து நம்ம மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஈவன் நமக்கு செல்ஃபோன்லேருந்து அந்த வரக்கூடிய அந்த லைட்டே வந்து நம்மளோட கண்ணு மூலமாக போயிட்டு பிரெயினை ரெட்டினா மூலமாக போயிட்டு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ரொம்ப அதீதமாக நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், இல்லை வந்து ரொம்ப நம்ம மைண்டை ஸ்டிமுலேட் பண்ண விஷயங்கள் வந்து பொதுவாக நாங்கள் அவாய்ட் பண்ணிக்க சொல்லிடுறோம். இதை வந்து ஸ்லீப் ஹைஜீனே சொல்கிறோம். பொதுவாக 7-8 மணிக்கு அப்புறம் லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ண சொல்லிடுறோம். குழந்தைங்களுக்கு 7-8 மணிக்கு உணவுகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளி கொடுக்க சொல்கிறோம். அதேமாதிரி நைட் டைமில் ரொம்ப சத்தமாக பாட்டு கேட்குறது, இல்லை வந்து ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, இந்த ரொம்ப தடால் புடலான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிடுறோம்.
1: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்கார். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ரொம்ப
2: நல்ல கேள்விங்க. பொதுவாக இப்பவே பார்த்துருப்பீங்க, ஏன்னா குழந்தைங்க இப்போ நம்ம ஏப்ரல் மேயில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம ஸ்கூல் லீவில் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய நல்லா வச்சு பார்த்துருப்போம், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்துருப்போம். அப்போ குழந்தைகள் வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மே மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான சளி பொதுவாகவே கம்மியாக தான் இருந்தது. நமக்கு இப்போ இந்த ஜூன் ஜூலைலாம் நமக்கு இந்த பருவநிலை மாற்றம் வந்தோடனே, மழைக்காலங்கள் வந்தோடனே, அதே மாதிரி நமக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதே மாதிரி அவங்கள பக்கத்தில் இருக்க குழந்தைங்கிட்டருந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, அதே மாதிரி நம்ம குழந்தைங்க வெளியே போகும்போது அவங்க வெளியே சாப்பிட்ற உணவுகள், அதே மாதிரி சுகாதாரம் மற்ற தண்ணீர், இது மூலயமா நமக்கு சளி பிடிக்கிறது வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி சளி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 1-2 சளி வந்து குழந்தைங்களுக்கு லேசான சளி இருக்கும்பொழுது நீங்கள் வீட்டு வைத்தியங்கள் 1 வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நாங்கள் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. சளியை ஆரம்பத்தில் நிலையிலேயும் பார்த்துட்டு கண்டறிஞ்சு அதுக்கான சரியான முறையில் ட்ரீட்மெண்ட், ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க சளினா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு நார்மல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை நமக்கு என்ன சளி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லா

0: ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில லேசான சளிகள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் குழந்தைங்களுக்கு தானாகவே சரியாயிடும். இல்லை சில சளிகள் வந்து குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி தொந்தரவுகள் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கான அறிகுறிகளை பொறுத்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: என்னுடைய கேள்வி இப்ப எங்க பேத்தி 13 மாசம் ஆகுது சார்.
0: சரிங்க.
2: இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் இந்த மாதிரிதான் குடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து சோறு இந்த முட்டை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாமா, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் லைவ்ல
0: கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விங்க. அவர் சொன்னார் பால் வந்து நாங்கள் இப்போ தான் கொடுக்குறோம். குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறோங்க. அதை தாண்டி நமக்கு குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் அம்மா தாய்ப்பால் கண்டினியூ பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பொதுவாக மாட்டுப்பால் வந்து ரொம்ப அவைலபிளாக ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. மாட்டுப்பால்ன்றது பொதுவாக பேக்கெட் பால், எல்லா பாலும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பால் வந்து பொதுவாக 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 வயசுக்கு அப்புறம் இந்த பால்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் ஒரு 50 ml மாதிரி கொடுத்துடும். 2 வயசுக்கு இருந்து 3 வயசு

0: 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க சொல்கிறாங்க. அதை தாண்டி நமக்கு குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் அம்மா தாய்ப்பால் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பொதுவாக மாட்டுப்பால் வந்து ரொம்ப அவைலபிளாக ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. மாட்டுப்பால்றது பொதுவாக பேக்கெட் பால், எல்லா பாலும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பால் வந்து பொதுவாக 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1 வயசுக்கு அப்புறம் இந்த பால்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் ஒரு 50 ml மாதிரி கொடுத்துடும். 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் 100 ml, அதை தாண்டி ஒரு 150-200 ml பாலோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி, அது நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட தொந்தரவும் சரி, இல்லை அடிக்கடி சளி பிடிக்கிறதும் சரி, இல்லை குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடியதும் சரி, இது வந்து நமக்கு இந்த மாட்டுப்பாலில் அதிகமாக குழந்தைங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அதனால் மாட்டுப்பால் 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதோட குவான்டிட்டிஸ் ரொம்ப கம்மியாக கூட, அதோட அளவு வந்து கம்மியாக கொடுக்கறது பெட்டருங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கலாமா, 6 மாதத்துலேருந்தே நம்ம அரிசி சார்ந்த உணவுகள் தான் கொடுக்க சொல்கிறோம். நாம் எப்படி 3 வேளை உணவு எடுத்துக்கிறோமோ அந்த 3 வேளையுமே அரிசி சார்ந்த உணவுகள் கொடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற குவான்டிட்டி அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்க நம்மள மாதிரிலாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ கொஞ்சமான உணவுகளில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே உணவுகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தொடர்ந்து போர் அடிச்சிடும். ஸோ அந்த அரிசி சார்ந்த உணவுகளை எப்படி, ஈவன் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை கூட அது அரிசி சார்ந்த உணவு தான். ஸோ 3 வேளையுமே அரிசி சார்ந்த உணவுகள் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களை அந்த ஆரம்பகட்ட வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நீட்ஸும் அது ஃபில் பண்ணிவிடும், அவங்களுக்கு தேவையான கேலரி நீட்ஸும் ஃபில் பண்ணிவிடுங்க.
1: சரி சார், இப்போ நிறைய பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் சார், கிட்டத்தட்ட 100 பசங்க போனாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 பசங்க பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் பருமன் இருக்காங்க. 90% மேலே பார்த்தீங்கன்னா இந்த இப்போல்லாம் கண் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன காரணம் சார், இது எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம்?
0: ஓகே, இது நல்ல கேள்வி தான். ஒபிசிட்டிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்பவே ரைஸ் ஆகிட்டு வர விஷயம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பிரச்சனைக்கான மூலதனமும் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் எங்கேயுமே இல்லை. நம்ம அந்த காலகட்டத்தில் நாமளும் சாதம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம், இப்போ இருக்கிற காலகட்டத்திலும் சாதம் சாப்பிட்டு தான் வளர்கிறாங்க. அந்த காலத்தில் ஒபிசிட்டி இல்லை. ஏன் இந்த காலத்தில் ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா, சுற்றி ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நமக்கு ஈஸியாக அவைலபிள் அந்த மற்ற வெளியில் கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லேருந்து இல்லை பேக்கரி ஃபுட்ஸ்லேருந்து இல்லை மற்ற நமக்கு ஆரோக்கியமற்ற உணவுகள் நிறைய எடுத்துக்கிறதுனால. நான் எப்போ சொல்லணும்னா, யூஸ்வலாக சில பேர்லாம் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் இதெல்லாம் இப்போ கொடுக்கவே கூடாதா எல்லாம் அப்படின்னு கேட்பேன். அப்படி கிடையாதுங்க. ஆரோக்கியமான உணவுகள் 90% ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிற அளவு முயற்சி பண்ணணுங்க. 80-90% ஆரோக்கியமான உணவுகள். ஆரோக்கியம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சமைச்சு கொடுக்குற உணவு தான் ஆரோக்கியம் நான் எப்பயுமே ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் வந்து உணவுலேருந்து ஸ்டார்ட்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துருங்க சார்.
0: ஓகே,
1: இப்போ குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் சரிசமமாக இருக்குன்னா தினசரி நம்ம என்ன கடைபிடிக்கணும்?
0: ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி இது எடுத்துக்கலாம். ஒரு குழந்தைங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ரொம்ப இந்த நேர்களை சொன்ன மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களை சாப்பிட வைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அவங்கள பார்த்துக்கிறதே ஒரு இப்போலாம் ஒரு பெரிய டாஸ்க்னு எடுத்துக்கிறோம். அந்தளவு இருக்குங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு சுற்றி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சோஷியல் மீடியா உலகம், அதே மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கிற உலகம், குழந்தைங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆக்சஸ் இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம குழந்தைய எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து, அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணணும். முதல் வந்து தண்ணி. நம்ம கொடுக்குற தண்ணி எப்பயுமே நமக்கு தண்ணி மூலமா பரவக்கூடிய நோய்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. எப்பயுமே நல்ல கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி கொடுக்க சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு. 5 வயது வரைக்குமே அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது நம்ம கொடுக்குற 3 வேளை உணவுகளும் கண்டிப்பாக வீட்டில் ஆரோக்கியமாக சமைச்ச உணவுகளை கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 3வது அவாய்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். முடிந்த அளவுக்கு நம்ம ரொம்ப அதிக எண்ணெயில் பொறித்த உணவுகள் இல்லை பேக்கரி உணவுகள் இல்லை வந்து நமக்கு ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ்ன்றது சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சைக்கிளிங்காக இருக்கலாம், இல்லை வெளியே போய் ஒரு 1/2 hour போய் விளையாடுற விஷயமா இருக்கலாம். அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது, அவங்களோட மன ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலிமா என்ன, ஒரு சின்ன விஷயம் தான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரோங்க. அதனால் ஒரு சின்ன ஸ்டெப், இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்க எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2-3 நல்ல விஷயங்கள், ஓகே நீ நல்லா படிச்சிருந்தவ மார்க் வாங்க, இல்லை வந்து இந்த ஆரோக்கியமான இந்த பழக்கத்தை கடைப்பிடி நான் உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன். அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு ஆரோக்கியமான பழக்கத்துக்கு அதை கொண்டு போய் அது ஒரு ரிவார்டிங் தெரப்பியாக கொடுக்கும் பொழுது அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
1: சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி தருமபுரி பண்பலை இணையர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 இணையர்களுக்கும் பல்வேறு தகவலை சொன்னீங்க சார், மிக்க நன்றி.
0: இந்த நல்வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சதரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைய வானொலியில் வசந்தம் குழந்தைகள் ஆரோக்கியமும் வளர்ச்சியும் என்ற பொருளில் மலர்ந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்கினார் தருமபுரி ஜே என் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
8: வணக்கம். வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
9: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
10: நம் ஒவ்வொருவரிடமும் ஓர் அழகான பழக்கம் இருக்கிறது. காலையில் வீட்டை விட்டு அலுவலகம் கிளம்பும் போது அவசரமாக கிளம்பினாலும் பையில் தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோமா என்று ஒரு முறை சோதித்துக் கொள்கிறோம். நாம் மறந்தாலும் வீட்டம்மா, எங்க கண்ணாடி எடுத்துக்கிட்டீங்களா, செல்போனை எடுத்துக்கிட்டீங்களா, மணிப்பர்ஸை எடுத்துக்கிட்டீங்களா, மணிப்பர்ஸில் பணம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்களா என்று விசாரித்து ஞாபகப்படுத்தி சோதனை பண்ணி பார்க்க சொல்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு கிளம்பும் போதும் இதே மாதிரி ஞாபகம் ஓட்டல்கள். பையில் புத்தகங்கள் சரியா இருக்கா, பேனாவில் மை இருக்கா, பென்சில் சீவி இருக்கா, தண்ணீர் பாட்டில் எடுத்தாச்சா என்று பிள்ளைகளும் பார்க்கின்றன. நாமும் சரிபார்க்க சொல்லி ஞாபகப்படுத்துகிறோம். டவுன் பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்னும் பிறகு இறங்கும் போதும் சட்டை பையில் செல்லு இருக்கா, பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கா என்று தவறாமல் தட்டி பார்த்து பரிசோதித்துக் கொள்கிறோம். ஓட்டலுக்கு சாப்பிட போனால் கூட இருக்கையில் உட்காருவதற்கு முன்னர் யாருக்கும் தெரியாமல் மணிப்பர்ஸ் செக்கப் நடக்கத்தான் செய்கிறது. இது மட்டுமா, வீட்டில் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நகைப்பெட்டியை திறந்து சரிபார்த்துக் கொள்கிறோம். அவ்வப்போது பீரோக்களை திறந்து பொருட்களை சோதித்து பார்த்து கொள்கிறோம். சரி, இது என்ன சோதனை, சோதனை பற்றியே இவ்வளவு சோதனை வார்த்தைகள் என்று நீங்கள் முணுமுணுப்பது காதில் கேட்கத்தான் செய்கிறது. நம்முடைய உடைமைகளை அவ்வப்போது தவறாமல் சோதனை செய்து சரிபார்த்து கொள்வதைப் போல நம்மை பற்றி நாமே சோதனை செய்து சரிபார்த்து கொள்கிறோமா? ஏனில்லை. ஆண்டுக்கு ஒருமுறை பிரபல மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி தலைமுதல் கால் வரை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறோமே என்று நம்மில் சிலர் சொல்லலாம். நம்மை பற்றிய பரிசோதனை என்றால் நம் உடம்பை பற்றிய பரிசோதனை இல்லை. நம் உடம்பையும் நம் உடைமைகளையும் அவ்வப்போது பரிசோதித்து சரிபார்த்து கொள்கிறோமே, அதேபோல நம்முடைய குணங்களையும் வாழ்க்கையையும் பற்றி எப்போதாவது சோதனை செய்து சரிபார்த்து கொள்வது உண்டா? மகாத்மா காந்தியடிகள் தனது வாழ்நாள் முழுவதும் தனது வாழ்க்கை முழுவதையும் உண்மையோடு சோதனை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவரது வாழ்க்கை வரலாறு சத்திய சோதனை ஆயிற்று. நம்மிடமுள்ள குணங்களில் தேவையானவற்றையும் தேவையில்லாதவற்றையும்

0: அவ்வப்போது சோதித்து பார்த்து நீக்குவன நீக்கி சேர்ப்பன சேர்த்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தம் புலப்படும் என்கிறார்கள். அப்போதுதான் வாழ்க்கையும் வசப்படும். நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களற்று ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும்.

0: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவில்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம்.

0: कमकल्मषं பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம்.
1: பழமையான வைணவ திருத்தலம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் அருள்வாளிக்கும் புண்ணிய ஸ்தலமாக விளங்குகின்றது. பெருமாள் திருமலை திருப்பதியின் வெங்கடேச பெருமானை போன்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். இத்திருக்கோவில் உள்ளூர் மக்களின் ஆன்மீக மையமாக இருந்து புரட்டாசி சனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதேசி பிரம்மோற்சவம் போன்ற வைணவ விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பக்தர்கள் குடும்ப நலன், தொழில் வளர்ச்சி மற்றும் மன அமைதிக்கான பெருமாளை தரிசித்து வழிபடுகின்றனர். தொன்மையும் பழமையும் வாய்ந்த இத்திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் அர்ச்சகர் சீனிவாச ஐயங்கார் அவர்கள்.

0: ஓம் பெற்றதால் பூர்வ புண்ணிய பலன் பெற்றேனே. ஓம் நமோ நாராயணா என மூலக்கூரை நான் அறிந்தேனே. இந்த பாடல் வந்து இந்த திருத்தியோகமான இந்த கோயிலுக்காக பாடப்பட்ட கோயில்கள் 1000 பிரபந்தத்துல வரதில்லை. இது வந்து ஒய்சாளர்கள் காலத்துக்கு 1008 திருக்கோயில்கள் திவ்ய தேசத்துல இந்த கோயில் வரதில்லை. ஆனால் பழமையான கோயில் இது, இந்த விசேஷமான கோயில்.
1: சரிங்க, இப்ப இந்த திருக்கோயிலுடைய பழமை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இந்த திருக்கோயிலுடைய வரலாறு என்னவா இருக்கும் அதை சொல்லுங்க.
0: இந்த திருக்கோயில் ஒய்சாளர்கள் காலத்து திருக்கோயில்கள் என்று நிர்ணயப்பட்டிருக்கு. எப்படின்னா அவங்க ராஜமுத்திரை சிறுத்தை ரெண்டு பக்கம் இருக்குது, பின்பக்கம் மூலஸ்தானத்துக்கு கீழே கல்வெட்டுக்கள் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு. அது ஒய்சாளர்களுடைய வேலைப்பாடு மாதிரி தெரியுது, அதனால ஒய்சாளர்கள் காலத்து கோயில்னு சொல்றாங்க.
1: சரிங்க, சுமார் எத்தனை ஆண்டுகள் பழமையா இருக்கும்?
0: 2000 ஆண்டுகளுக்கான பழமையான கோயில்.
1: சரி, இப்ப இந்த திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குங்க?
0: இந்த திருக்கோயில் வந்து தென்பண்ணை ஆற்றின் கரையில இருந்தது, இப்பதான் கரையை வந்து நகரமா சேர்ந்ததுனால இது வந்து தென்பண்ணை ஆற்றின் கரையில இருக்கு. இந்த கோயில் வந்து காவேரிப்பட்டினம் கோஞ்செடி தெருவில் இருக்குது, அகரம் ரோடுன்னு சொல்லுவா இத.
1: சரிங்க, இப்ப இந்த திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரகார மூர்த்திகள்லாம் அமைஞ்சிருக்கு?
0: ஒரே மூலஸ்தானத்துல பெருமாள் சீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடமண சுவாமி இருக்குது. உச்சவர் மூர்த்தி இரண்டாவது ஸ்தானத்துல சீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடமண சுவாமி, ஆண்டாள், ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், நரசிம்மன் உற்சவ மூர்த்திகள் இருக்குது. இரண்டாவது பிரகாரத்தில் வேணுகோபாலர் இருக்காரு. அடுத்தோட உடனுடைய ஆண்டாள் திருக்கு தனி சன்னதியா இருக்குது. அதோட வேணுகோபாலனுக்கும் ஆண்டாளுக்கும் தனித்தனி சன்னதியா இருக்குது. வழிபாட்டு முறையில நர்த்தன கிருஷ்ணனும் விஷ்ணுத்தியனரும் உள்ளார். இந்த

0: மகாலட்சுமியோட பூமாதேவிக்கு தான் பிரியாரிட்டி கொடுத்து நித்து வச்சிருக்கா. ஏன்னா இங்க வந்து சூண்ட ஒரு கோடு, கருப்பு கோடு போட்டிருப்போம், அது செவ்வாய்க்கு பரிகாரமான ஸ்தலம்ன்றதுனால அந்த பிரியாரிட்டிக்கு பூமாதேவிக்கு பிரியாரிட்டி கொடுக்கறாங்க. அதுதான் விசேஷம்.
1: ஓ, இது வந்து பரிகார ஸ்தலங்களா?
0: பரிகார ஸ்தலம், செவ்வாய்க்கு பரிகார ஸ்தலம், பூமாதேவிக்கு தான் இங்க பிரியாரிட்டி. ஏன்னா கருப்பு கோடு போட்டிருக்கா, அந்த கோட்டுல இருந்து பார்த்தா தாயார் தனி சந்நிதியா தெரியவா.
1: சரிங்க, இப்ப இந்த கோவிலுடைய பிரகார அமைப்புகள் பத்தி சொல்லுங்க, என்னென்ன மண்டபங்கள்லாம் இருக்கு?
0: அது வந்து சுத்தி இப்ப ரீசெண்டா இந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால கும்பாபிஷேகத்தை நடக்கும்போது 10 அவதாரங்கள்ல வந்து சிலா வடிவத்துல நடந்து கட்டினாங்க. அதுக்கு முன்னால இது கிடையாது, சிலா வடிவத்துல தசாவதாரம் இருக்கு. ரெண்டாவது இங்க என்ன விசேஷம்னா, மூலவருடைய கோபுரத்துக்கு கீழே பிரம்ம தபசு, அர்ஜுனன் தபசு எல்லாம் விக்கிரம் இது இருக்கு. அதுல வச்சுதான் இது இவர் வயசாளர்கள் காலத்து கோயில் என்று நிர்ணயப்பட்டது. வெளியே பிரகார மண்டபத்துல கருட பகவான் இருக்காரு. முன்ன கருட பகவான் வந்து வேணுகோபாலருக்கு எதிர்த்து அமைச்சிருந்தா, ஏன்னா வேணுகோபால் தான் சாளுக்கியர்களுக்கு பிரதான தேவதையா இருந்தா. அதுக்கு நாங்க வந்து கும்பாபிஷேகத்துல இங்க பிரதான மண்டபமா இது பெருமாளுக்கு பிரதான தேவதையா வச்சிருக்கோம். 8 எண்கோணமடி 8 8 8 சைட்ல பாதம், பெருமாளுடைய பாதத்திலிருந்து கருடனுடைய கைக்கு வந்து 8 அம்சத்தோட வச்சிருக்கா, பிரதிஷ்ட பண்ணிருக்கான். சரௌண்டிங்ல இருக்கிற கட பகவான் 6 முதல் பிரகாரத்துல 6 விளைவு பிரகாரத்துல 14 வச்சு பிரதிஷ்ட பண்ணிருக்கா. அது சுதா வடிவத்துல இருக்குது. இங்க வந்து மகிழ மரம் தான் விசேஷமான ஸ்தல விருஷம். மகிழ மரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான மகிழ மரம் இங்க ஸ்தல விருஷமா இருக்கு.
1: சரிங்க, இப்ப இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறதுக்கே வந்து பழமையான கோவிலா இருக்கு. இது வந்து இந்து சமய அறநிலைய கோவிலுங்களா இல்ல பிரைவேட் கோவிலுங்களா?
0: இந்து சமய ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் வர கோயில், இது இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கு.
1: சரிங்க, இப்ப இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிரகாரங்கள், வெளி பிரகாரங்கள், உள் பிரகாரங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா?
0: உள் பிரகாரங்கள்ல 4 தூண்கள் இருக்குது. ஆப்போசிட்ல தூண்ல வந்து தசாவதார சன்னிதியா இருக்கு. இன்னொரு தூண்ல 12 ஆழ்வார்கள் இருக்கு. எழுத்து இருக்கிற தூண்ல தாயார் மோகினி அவதாரம் எடுத்த அவதாரங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் லட்சுமி நாராயணன், நரசிம்மர் அது மாதிரியான விக்கிரகங்கள், வழிபாட்டு முறைகள் இருக்கு. இதுதான் தூண்ல பெருமாள் வந்து இங்க விசேஷமா தூண்டியே இருக்கார் நரசிம்மர்.
1: சரிங்க, இப்ப இந்த கோவில் நடக்கக்கூடிய ஆண்டு திருவிழாக்கள், ஏன்னா இப்ப ஒவ்வொரு கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பெருமாள் கோயில்னா அது பிரம்மோற்சவம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோயிலுமே திருவிழாக்கள், ஆண்டு திருவிழாக்கள் பிரசித்தி பெற்று நடக்கும். அந்த வகையில இந்த நடக்கக்கூடிய ஆண்டு திருவிழாக்கள் என்னென்ன பத்தி சொல்லுங்க?
0: இங்க வந்து வைகுண்ட ஏகாசி விசேஷமான சுவாமி உற்சவம் நடக்குது. முதல் நாள் வைகுண்ட ஏகாசி, முதல் துவாசின சுவாமி புறப்பாட்டு இருக்குது. ரெண்டாவது வைகாசி விசாகம், நம்மாழ்வார் பெருமாளுடைய சேனைன்றதுனால அன்னைக்கு வைகாசி விசாகம் நடக்குது. அதோட ஒவ்வொரு ஆணி மாசமும் சித்திர நட்சத்திரத்துல நரசிம்மருக்கு, நரசிம்மர் பிளஸ் சுதர்சன சக்கரத்தாழ்வார்க்கு பெரிய அளவுல ஹோமம் நடத்துறாங்க.
1: சரிங்க, இப்ப பெருமாள் கோயில்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோமங்கள், யாக பூஜைகள் தான் அதிகமா நடத்துவாங்க. இங்க என்ன மாதிரியான ஹோம பூஜைகள்லாம் நடக்கும்?
0: இங்க வந்து ஒரே ஒரு ஹோமம் தான் நடத்துறாங்க, சுதர்சன ஹோமம். சித்திரை ஆணி மாசம் வர சித்ரா நட்சத்திரத்தை சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் பண்ணி, உற்சவ சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் ஆராதனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவளுக்கு ஹோமத்துல உட்கார வைக்கிறாங்க.
1: சரிங்க, இப்ப இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல்லாம் இருக்குங்களா?
0: இது வந்து ஈசான்ய வாசல், இதற்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கு, இதற்கு ஆப்போசிட்ல பெருமாள் கோயில் இருக்கு. நுழைய வாசலே சொர்க்கவாசல், அதனால இங்க வந்து சொர்க்கவாசல் எதுவும் தனியா கிடையாது. இது விசேஷமான திருக்கோயில். இது என்னன்னா பெருமாளும் ஈஸ்வரன் எதிர்த்து இருக்கிறதுனால அந்த பழைய கோயில வந்து இங்கிருந்து பார்த்தா ஈஸ்வரனுடைய விளக்கு தெரியும், அங்கிருந்து பார்த்தா பெருமாளுடைய விளக்கு தெரியும். அது மாதிரியான அமைப்பு இப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஆல்டர்னேட் பண்ணி எல்லாம் ஆல்டர் ஆகி போச்சு. வைகுண்ட ஏகாசி குண்டானது சொர்க்கவாசல், இது நுழைய வாசலே சொர்க்கவாசல்.
1: அதாவது ஆதி காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சைவமும் வைஷ்ணவமும் ஒன்றுதான்ற அந்த ஒற்றுமையான தத்துவ, ஒற்றுமையை குறிக்கக்கூடிய தத்துவத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு கோயில்கள், அதாவது இந்த கோயில் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான வந்து அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு, கரெக்டுங்களா?
0: அது வந்து சோழர் காலத்து குடவரை கோயிலா இருந்தது. இப்ப மாத்தி கும்பாபிஷேகம் பண்ணும்போது தற்காலிக சௌகரியமா பண்ணிருக்காங்க. முன்ன குடவரை கோயில்கள், இப்ப இருக்குது பெருமாள் கோயில் வந்து பழமை மாறாம நாங்க வச்சோம்.
1: சரிங்க, இப்ப இந்த கோவில்ல உற்சவ பொறுப்பாடு தேர் திருவிழா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இங்க தேர் வழிபாட்டு முறை இல்ல, உற்சவ வழிபாட்டு முறை இருக்குது. அது வந்து சின்ன சிறிய அளவுல பண்றாங்க. துவாதசி நன்னு பெருமாள் வந்து நகர்வலம் வராரு. அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கு பெருமாள் தாயார் மோகினி தாய் மோகினி அவதாரத்தோட தாயார் பிரதர்ஷனமா வராரு. இதுதான் விசேஷம்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் பூக்கு முகுந்து கொடாத்தேரி, குழி முதன்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியந்தோடைய பத்மநாபன் கையில், ஆழிவோல் மின்னி வளம்புழி போல் நின்றதென்று தாழாதே சாரங்கம் முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேரோர் எம்பாவாய்.
1: அஜ சர்வேஸ்வர சித்தி சித்தி சர்வாதிரச்சுதஹ வ்ருஷா கபிரமேயாத்மா சர்வ யோக வினிஸ்தா.
2: உங்க பேருங்கம்மா?
3: பத்மணி.
2: சரிங்கம்மா, நீங்க எந்த ஏரியாமா?
3: காவேர்பட்டினம்.
2: சரிங்கம்மா, இப்ப இந்த அருள்மிகு ஸ்ரீதேவி புதேவி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
3: நாங்க இப்ப ஒரு கொஞ்ச நாளா தான் வந்து இருக்கிறோம். அதுக்கு முன்னே கோயில் எங்கே இருக்குது? அந்த பிறம் ஈஸ்வரன் கோயிலாண்டு அங்கே ஆத்தூரம் போயிருந்தோம், சரி நாகேஸ்வரன் கோயிலாண்டு. இந்த பிறம் கடை வச்சதுனால இங்கே வந்து நிற்கிறோம். ஆனால் ரொம்ப நாள் கோயில் இது.
2: சரி, இப்போ இந்த கோயிலுக்கு வந்து எப்படி நீங்கள் குடும்பத்தோடு வருவீங்களா இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வருவீங்களா?
3: குடும்பத்தோடையும் வருவேன், தனிப்பட்ட முறையிலையும் வருவேன்.
2: எந்தெந்த விசேஷ நாட்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க?
3: சனிக்கிழமை நாளில் வருவேன், அப்புறம் இங்கே புரட்டாசியில் நாளில் வருவேன், நாலு வாரமாக வருவோங்க.
2: சரி, இப்போ இந்த கோவில் வந்து என்ன மாதிரியான வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க சுவாமி கிட்ட?
3: அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி மனசுல தோணுதா வேண்டுதல் வைக்கிறாங்க, கண்டிப்பா அது நிறைவேறுது.
2: நீங்க அந்த மாதிரி ஏதாவது சுவாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேறீங்களா?
3: கடை கிடைக்கணும்னு நினைச்சா கடை கிடைச்சிச்சு, அதனால சனிக்கிழமை நான் கண்டிப்பா வர்றேன் கோயில்.
2: சரி, இப்ப சுவாமினாலே வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நேர்த்தி கடன் கேட்பாங்க. நீங்க என்ன மாதிரி கும்பிடிக்கலாம் வச்சிருக்கீங்க?
3: அந்த மாதிரி கும்பிடிக்கலாம் இனிமேப்படுதான் வைக்கணும். ஆமா, கடை கிடைக்கவும் நாங்க கோயிலுக்கு வந்துட்டே இருக்கிறோம். இதே விட பக்தர்களாம் வராங்க, அவங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றுறாங்க. அவங்க
1: மகோத்சாஹோ மகாபலஹ மகாபுத்திர் மகா.
2: வணக்கம், உங்க பேருங்க?
4: என் பேர் தாரணிங்க. நான் சின்ன குழந்தையிலும் பிறந்தது வளர்ந்தது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் இதே ஊர் தான். எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் எங்க கோயில் அந்த பெருமாள் வந்து வழிபடுறேன். அதே மாதிரி கோட்டை சிவன் கோயில்.
2: சரிங்க, இப்ப இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
4: அதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 40 வருஷமா வரேங்க.
2: சரி, இப்ப இந்த கோயில் பெருமாளுடைய சக்தி எப்படி இருக்கு?
4: ரொம்ப ஃபெய்த்ஃபுல் காடுங்க, கேட்டதை கொடுக்கவரு, நல்லா என்ன சொல்றதுனா சோதிப்பாரு, ஆனா நல்லதே செய்வாரு.
2: சரி, எந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் வரீங்க பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு?
4: தரிசனம் பண்றதுக்கு புதன்கிழமை வரும், ரெண்டாவது சனிக்கிழமை வரும். இப்ப நடுப்புற வந்து இந்த சுதர்சன ஜெயந்தி, அப்புறம் வந்து சேஷ நாட்கள்ல வந்தாக்கா அதுல வந்து கலந்துக்கிறோம். வைகுண்ட ஏகாதசி எல்லாத்திலயும் வந்து நாங்க கலந்துக்கிறோங்க. பெருமாளை வந்து நாங்க மாறுலி ரெகுலரா நாங்க வந்து கலந்துக்கிறோங்க. காலையில 5 மணிக்கு வந்து சாமி வழிபட்டு திருப்பாவை படிச்சுட்டு போறோம். 40-30 பேர் நாங்க சேர்ந்து எல்லாம் படிக்கிறோம் காலையில. இங்க இருந்து நாங்க காலையில வந்து கொஞ்சம் தூரம் வரல போய் நாங்க எல்லாருக்கும் நாங்கள் தெரிவிச்சு எல்லாம் நல்லபடியாக வரட்டும், கோயிலுக்கு நல்லதை கற்றுக்கிட்டோம், நாங்களும் போகிறோங்க பேர் விளக்கு எடுத்துன்னு. காலையில் விடிய காலையில் 5:30 போகிறோம், ரிட்டர்ன் வந்துடும் 6:00. அந்த 1 மணி நேரத்தில் வந்து ஜனங்க நாம்ளும் போகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அந்த ஆர்வத்தினால அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க, நல்லபடியாக போயிட்டு வருதுங்க. எல்லாமே ஜனங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யறோங்க.
2: சரிங்க, அதாவது மார்கழி மாசம் அந்த திருப்பாவை பாடுறது,
4: திருவன் பாவம்,
2: திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்குலாம் நிறைய பேர் வர்றாங்க பக்தர்கள்.
4: கோவிந்த நாமங்கள், அப்புறம் இவருக்கு வந்து சிவனுக்கு வந்து நாம் திருவெண்பா படிக்கிறோம்.
2: சரி, இப்ப இந்த கோயில் வந்து என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்காங்க?
4: வேண்டுதல்

0: குழந்தை எல்லாத்தையும் வராங்க, என்ன கேக்குறாங்களோ அத்தனை பேரும் வந்து கேட்டதை குடுக்கறாங்க, நம்பி கூட வராங்க. சில பேர் நல்லதை செய்யறாங்க, சில பேர் ஒவ்வொன்னு செய்யறாங்க, அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க. ஒரு 10 பைசாவது நம்ம கற்பூரம் கொளுத்தலாம், உண்டிகளை காசு போடலாம், ஒரு ஐயருக்கு இவ்வளவு கொடுக்கலாம், ஒரு பூஜையாவது ஒரு புனர்சனம் பண்ணி நம்ம கும்பிடலாம். அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லதே நடக்குதுங்க.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த கோயில்ல வந்து இப்ப வேண்டல் நிறைவேறினதுக்கு அப்புறமா பக்தர்கள் என்ன மாதிரியான கும்பிடிக்கை, அதாவது நேர்த்தி கடன் சொல்றாங்கல்ல, அது எந்த மாதிரி வந்து இந்த கோயிலுக்காக செய்யறாங்க நீங்க பாத்து?
0: நேர்த்தி கடனா ஒரு பொருளா வாங்கி கொடுக்கறாங்க, சாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. புடவை சாத்துறேன், வேஷ்டி சாத்துறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு மாங்கல்யம் சாத்துறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கும்பிட்டுக்கு நிறைவேற்றுறாங்க. நான் அப்படித்தாங்க குடும்பம் நான் நிறைவேற்றி எல்லாத்து சாமியும் மாங்கல்யம் செலுத்தினேன். எல்லாம் நல்லபடியா போகுதுங்க, பொழப்பு எந்த கஷ்டமும் இல்லை. வயசானதுனால நமக்கு உடம்பெல்லாம் இப்படி இருக்குங்க, தவிர மத்தப்பட்டு ஆண்டவனால நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. மார்கழி திங்கள் மதிநேதன் அண்ணால் நீராட போதுமேன போதும், சீர்மல்கும் ஆயற்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வையில் கொடுந்தொழி நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோத இளம்சிங்கன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணி நமக்கே பறைத்தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்டு தன்தரையில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரீர் என்று மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
2: சர்வ லக்ஷண லக்ஷண்யோ லக்ஷ்மி வான்
3: பக்தர்களின் நம்பிக்கையின் நாயகனாக விளங்குகின்றார் திருமலை வெங்கடேச பெருமானின் அருள் அம்சமாக கருதப்படும் இத்தலத்தில் பக்தர்கள் மனமுருகி வழிபட்டு ஆன்மீக நிறைவை அடைகின்றனர். தொன்மையும் பக்தியும் சங்கமிக்கும் இத்திருக்கோவிலானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. வாய்ப்பும் நேரமும் கிடைக்கும் பொழுது நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்கலாம்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவில்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல், சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்ஸ் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பயிற்சியினை பெற ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ள குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி 4 மாதங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவினத்தை தாட்கோ வழங்கும். இந்த பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான

0: எரிச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
6: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
10: LN College of Pharmacy, D-Pharm, B-Pharmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.

0: நேர்கள் கற்றஸ்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0343-42-24-40-30 என்ற கட்சவியினருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
1: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். என் பெயர் பாரதி சீனிவாசன், வாம்பர் கோட்டை மேடு பகுதியிலிருந்து. எனக்கு பிடித்தமான பாடல் கூலி படத்திலிருந்து, மோனிகா என்ற சாங். நன்றி, வணக்கம்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்க

0: யோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் 10:37 நிமிடம். நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
2: சட்டுக்குட்டை பாரி பேசுறேன். ஒன்சம் ஒரு பாடலிருந்து சின்ன சின்ன காதல் பாட்டு சாங்க வழங்குவோம். நன்றி, வணக்கம்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683. மேலும் விவரங்களுக்கு
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965233999.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: நேர்களே, நிறருக்கு வருகிறது நீங்கள் கட்டவை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
8: ஆகாஷ்வாணி, வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
9: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட பிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாம, தடை இல்லாம அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியதனுடைய பொறுப்பு என்னன்னா, உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியா போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீரா பாயணும். கொண்டு போற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்க தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்.

தேவைப்படுது. அதற்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து, எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், மூன்றாவது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும், நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலியமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலயுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டீ போஸ் ஆன வீரபத்ராசனா த்ரீ, வாரியர் த்ரீ போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், போக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும் நினைக்கிறோமோ அதுல எந்த வித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ் எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பெர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்னு இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த கால தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மத்த எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்கற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர்

விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா, முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும், பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேல போட்டுட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா, ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்றுப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும், உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க, ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவுல நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும், ஆங்ஸைட்டி பால்பிட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணிய, வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி கால்ல நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, கால்ல அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்ட சடனா குறைக்கணும், ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க

வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்க, இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் பிராக்டிஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இத பூரக கும்பக ரேச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீரா நம்ம மூச்சை கவனிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை

0: நிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்க சிம்பிளா யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்றதன் மூலமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீரா இருக்கும். நரம்பு மண்டலம் சீரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும் போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியா இருக்கும். பிராணயமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைட் நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. சோ இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
3: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முக்கனின்னு சொல்லக்கூடிய மாப்பழம் வாழை இதை வச்சுதான் நாம ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்ன ரெசிபினா, முக்கனி பாயாசம். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இது மூன்றையும் வைத்து ஒரு பாயாசம் தான் செய்ய போறோம். வாழைப்பழம் வந்து உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். பலாப்பழம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவும் சொல்லுவாங்க. மாம்பழம் வைட்டமின் ஏசி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த மூன்று கனிகளையும் வைத்து பாயசம் செய்யறது எப்படின்னு பாக்கலாமா? இந்த பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று, வாழைப்பழம் ஒன்று, நல்ல கனிந்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க, அது சுவைய ரெட்டிப்பாக்கும். பலாப்பழம் ஒரு கப்பு, பால் அரை லிட்டரு, முந்திரி பருப்பு 10, உலர் திராட்சை 5, நெய் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டாதானே பாயசம் வந்து சுவையா இருக்கும். நறுக்கிய பாதாம், பிஸ்தா ஒரு சிறிய கப்புல எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரைக்கு பதில நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதனால நாட்டு சக்கரை வீட்டுல இருந்தா எடுத்துக்கோங்க. முதல்ல பாத்திரத்துல பாலை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் நல்லா கிளறுங்க. பால் பாதியா சுன்ற வரைக்கும் காய்ச்சணும்.

0: பழங்களை தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் பலாப்பழத்தை மட்டும் கொரகொரப்பாவும் மாம்பழம் வாழைப்பழத்தை மென்மையாக அரைச்சிக்கோங்க. காய்ந்த பால் ஆறுனதும் அரைச்சி வச்ச அந்த பழக்கூழ்களை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியா இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நெய்ல வறுத்து எடுத்தீங்கன்னா அதோட சுவையே இன்னும் கூடுதலா இருக்கும். கடைசியா இந்த முந்திரி, உலர் திராட்சை, நறுக்கிய பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பொன்னிறமா நெய்ல வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த சேர்த்து வச்ச பழக்கூழ் கூட ருசியான அந்த உலர் திராட்சை அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கலக்குனீங்கன்னா சுவையான முக்கணி பாயாசம் ரெடி. இதை நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு குளிர்ச்சியா சாப்பிட்டாலும் சுவை அட்டகாசமா இருக்கும். இந்த பாயாசம் செய்யறதுக்கு நல்ல பழுத்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பழங்களை மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த பாயாசம் வந்து நிறைய சுவையை கூட்டணும் அப்படின்னா பலாப்பழத்தை கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. அப்போதான் வந்து பாயாசம் சாப்பிடும் போது வாயில கடிப்பட்டு சிறந்த சுவையை தரும். பால் சூடா இருக்கும் போது பழங்களை சேர்க்க கூடாது, ஏன்னா நிறமும் அதோட சுவையும் வந்து வேற மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பழங்கள்ல இயற்கையான இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை அளவு கவனமா பார்த்து பயன்படுத்தணும். அப்போதான் வந்து நிறைய சுவை இருக்காம நார்மலா இருக்கும். நெய்யை நேரடியாக பாயாசத்தில் சேர்த்துனீங்கன்னா தனித்துவமான ஒரு நறுமணமும் சுவையும் தரும், சுவையையும் தரும். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க மட்டும் இல்லாத உங்கள் வீட்டு குட்டிஸ் சுட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முக்கணி பாயாசத்தை. இந்த பாயாசம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பாயாசம், நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால கூடுதல் சுவையும் தரக்கூடிய ஒரு பாயாசம்னே சொல்லலாம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டில் இந்த முக்கணி பாயாசம்தான் சம்மர் டைம்னாவே இந்த மூன்று பழங்களும் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இல்லையா, அதனால உங்க வீட்டுல இந்த பாயசத்தை செஞ்சு அசத்துங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: இன்றைய பூவே பெண் பூவே. உலக போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் நமக்காக வழங்குகிறார் அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் கே எஸ் விவேகானந்தன் அவர்கள். நேயர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக, உலக போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கான எதிரான தினம் இன்று, அது குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்குகிறார் அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் கே எஸ் விவேகானந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார்
8: வணக்கம். சார்
0: சார் இப்ப இந்த போதைப் பொருள்

0: அது குறித்து தான் நம்ம பேச போகிறோங்க. இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கு ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் சார்?
1: சார், இப்போ போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேஷண்ட்டெல்லாம் பேசும்போது இல்லை காலேஜில் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்கும் ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், படிக்கிறச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் பண்ணுறதையும் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப டென்ஷன் ஆகுது சார், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்றச்ச அதுக்கு ஒரு தீர்வாக போதை பழக்கம் யூஸ் பண்ணுற ஒரு டைப் இருக்குது.
0: சரி.
1: ரெண்டாவது, நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட்டி பண்ணுறோம் சார், ஜாலியாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம், வைப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக போதை பழக்கம் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. மூணாவது, பீர் பிரஷர்னு சொல்லுவோம், அதாவது என்னன்னா மற்றவங்களாம் யூஸ் என் கூட நான் ஒரு நாலஞ்சு பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், அந்த நாலஞ்சு பேருமே போதை பழக்கம் யூஸ் பண்ணுறாங்க, நான் அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்களோட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால வந்து வேறு வழியே எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரீசனுக்காக தான் சார் மோஸ்ட்லி போதை பழக்கங்கள் இப்போ அதிகமாக வள்ளலம் பருவத்துக்கோ இல்லை இளம் வயதிற்கோ இருக்கிறது, இதுதான் சார் காரணங்களாக இருக்குது.
0: சரிங்க சார், இப்போ இந்த போதைனா என்ன, அதோட அறிகுறிகள் எப்படி இருக்குங்க சார்?
1: இந்த போதை பழக்கம் அப்படின்றது வந்து அதாவது என்ன, எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மூளையை வந்து அதுக்கு அடிமையாக்குதோ அதுதான் போதை பழக்கம்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அது வந்து வாய் வழியாக குடிக்கிற ஆல்கோஹாலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சிகரெட்னு சொல்லுவோம், இல்லை வந்து இப்போ வந்து புதுசு புதுசாக நிறைய சப்ஸ்டன்சஸ் வருது, மூக்கில் போ ஏற்றுறது இல்லைனா இன்ஜெக்ஷனில் பண்ணுற மாதிரி நிறைய போதை பழக்கங்கள் வருது. அந்த போதை பழக்கங்கள் எப்போ வந்து நம்ம வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லை வந்து அதுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்னா, எப்போ வந்து உங்களோட மைண்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கு, எங்களால் வேறு எதுவும் யோசிக்க முடியல, அதாவது நமக்கு வந்து வேலை இருக்கு இல்ல குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு அதை பத்தி எதுவுமே யோசிக்கல, போதை பழக்கம் மட்டும் தான் யோசிக்கிறோம், இல்ல வந்து நம்ம மைண்ட் வந்து அதை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டேங்குது, ஆறு மணி ஆனா நமக்கு அந்ததான் தேவைப்படுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எப்போ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்க்ளைண்டா போறோமோ அப்ப நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கறதோட முக்கியமான அறிகுறி சார்.
0: சரிங்க சார், இப்ப அந்த போதையில் இருக்கிறவங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? ஏன்னா ஒரு சில போதை பொருள் பாத்தீங்கன்னா அந்த வாசனை நமக்கு தெரியும், ஒரு சில பொருட்கள் தெரியாது, அவங்கள பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும், அந்த ஒரு சில வார்த்தைகள் பேசும்போதே குளறது இந்த மாதிரி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்காங்க
1: சார்? போதை பழக்கம்ல அடிக்ட் ஆகிறாங்களா அடிமை ஆகிறாங்களுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து பிஹேவியல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் சார். என்னன்னா அவங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து முழுசாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியாது, ஒரு விஷயத்த அவங்களோட வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து உடனே ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறச்ச அவங்க எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பிஹேவியரிங்காக இருக்கும் சார், தேவையில்லாமல் சட்டு சட்டுன்னு கோவப்படுறது, அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற சபையில வந்து ஒரு தனிமையாகவே ஒரு ஒரு இறுக்கமாக மூஞ்சி வச்சுட்டு ஒரு தனிமையாக இருக்கிறது, இல்லைனா வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறது, இல்லைனா வந்து சட்டுன்னு அழுதுறது, இந்த மாதிரி எமோஷனல் சேஞ்சஸும் தன்னை ஐசோலேட் பண்ணுற பிஹேவியர்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கூலில் இருக்கிற சொல்கிற டீச்சர்ஸ்டே அதான் சொல்லுவோம் சார், உங்கள் ஸ்கூல் பையன் நார்மலாக வந்துட்டு இருந்தான் போன வருஷம் வரைக்கும், திடீர்னு யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், திடீர்னு படிக்கிறது குறைஞ்சிருது, இல்லை அப்பப்போ லீவ் போடுறான், இல்லை வந்து அப்பப்போ சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ட்ரிகர் ஆயிடறான்னா நம்ம அங்கே பார்க்க வேண்டியது போதை பழக்கம் தான். அது நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ வீட்டிலையோ எல்லாருக்குமே சடனாக ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வருது, அது எமோஷனாக வருதுன்னா அது நமக்கு பார்க்க வேண்டியது ஒருவேளை அடிக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான் சார்.
0: சரிங்க சார், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் தினசரி அதை பயன்படுத்த போகிறதில்ல, ஏதோ குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் தான் பயன்படுத்துகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இது சரியா
1: சார்? அதாவது என்னென்னா வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்டை நம்ம பேசினாலும் இல்லை டிடென்ஷன் சென்டரில் மறுவாழ்வு மையத்தில் இருக்க பேஷண்ட்டை பேசும்போதும் சார் எனக்கு பிரச்சனையே கிடையாது சார் நான் எப்போ வேணால் நிறுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி வந்து அவங்களால வந்து அந்த நைட் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களை நிறுத்த முடியாது, குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களோட மணி சேவிங்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சைக்காலஜியில் ப்ரீ கண்டம்ப்ளேஷன் சொல்லுவோம், அதாவது என்னன்னா உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச நம்ம வந்து அவங்களோட வார்த்தைகள் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லணும், நான் சோஷியலாக ட்ரிங்க் பண்ணுறேன், நாலு பேரோட சேர்ந்து தான் ட்ரிங்க் பண்ணுறேன், அந்த ட்ரிங்க் பண்ணுறது வந்து அப்படி தான் ஆரம்பிக்கும். யூஸ்வலாக இனிஷியலாக வந்து யாருமே வந்து அடிக்ட் போதைக்கு அடிமையாக மாட்டாங்க, ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படி தான் போகும். அப்படி ஆரம்பிக்கிறதுனால 95% அடிக்ட் ஆகிற சான்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் சார்.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்கார், அவரோட சந்தேகத்தை கேட்போம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்
2: இருக்கோம் ஐயா, உங்களுக்கு காலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: போதைப் பொருளால் பயன்படுத்தும் போது அது அதிவேகமா வாக்கு போட்டுறான், தேவையில்லாம தண்டை பிடிக்கிறான், அந்த மாதிரிலாம் பெரிய விபத்துக்கு ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலை, தண்டை பேர் என்னாலும் செய்யறான் சார் அந்த மாதிரி, அது அதுலேருந்து மேலும் என்ன உங்களுடைய அறிவுறுத்தல் அப்படி கேட்கும்.
1: நல்ல கேள்வி சார். சார், நமக்கு என்னன்னா வந்து நம்ம போதை பழக்கம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம மூளையில வந்து ஒரு விஷயம் வந்து சோஷியல் காக்னிஷன் சொல்லுவோம், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் செயல் புரியணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அந்த போதை பழக்கம் உள்ள போகும்போது அந்த சோஷியல் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணுமா, இப்போ எப்படின்னா வந்து ரோட்ல வந்து நம்ம நார்மலாக ஸ்பீடில் போனாலே போதும் அப்படின்றச்ச கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், இல்லை வந்து ஒருத்தங்களை வந்து போய் அங்கிண்டல் பண்ணுறதோ இல்லை கேலி பண்ணுறதோ இல்லை வந்து வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக போதை பழக்கத்தில் வரும். அந்த போதை பழக்கத்தில் வரும்போது அதனால விளைவுகளும் வரும். ஸோ அந்த விளைவுகள் வரும்

0: போது அது தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் போதை பழக்கம் வரதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் இல்லை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணணும் சார்.
1: சரிங்க சார். இப்போ அந்த என்றைக்கோ ஒரு நாளைக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார், இது ரெண்டுக்கு என்னங்க சார் வித்தியாசம்?
0: ஃபர்ஸ்ட் முதல் வந்து போதை பழக்கம் வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஆல்கோஹால் பேஷண்ட்டை பேசும்போது தெரியும், 30 ml சாப்பிடுவோம் சார், அப்புறம் 60, 90 சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது, போதை பழக்கத்தை நிறுத்தின உடனே அவங்க உடம்புல நிறைய சிம்டம்ஸ் வரும் சார். கை நடுக்கம் சொல்லுவாங்க, பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வேர்த்து குட்டுது அப்படின்வாங்க. அவங்க மைண்ட், அதாவது அந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கும் போதே எப்படின்னா, அவங்க மைண்டில் ஒவ்வொரு நிமிஷமும் தண்ணி எனக்கு நமக்கு திரும்ப அந்த போதைப்பொருள் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த தமிழில் சொல்லுவோம் இல்லையா, எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து அந்த திரும்ப அந்த சப்ஸ்டன்ஸ் வேணுன்ற மாதிரி அவங்க இன்க்ளைண்டாக இருப்பாங்க. மூணாவது, அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த போதை பழக்கம் சுற்றியே இருக்கும். அது எப்படின்னா, காலைல வேலைக்கு போவோம், சாயந்தரம் வரும், கையில் காசு கிடைக்கும், கடைச்ச உடனே போதை பழக்கம் எடுத்துக்குவோம். அதாவது அவங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டுமே இருக்கும். குடும்பம், குழந்தை, வேலை, இல்லை வந்து அடுத்து நம்ம ஃபியூச்சர், அதை எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த மூணு விஷயம் இருந்தால் அவர் கண்டிப்பாக போதை கடுமையாக தான் இருக்காருன்றது நம்ம அன்றப்பன்னு சொல்லிடலாம் சார்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பர இடைவேளை தொடருங்க சார்.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: Are you constantly sneezing, have a blocked nose or are suffering from allergy problems? Let's hear expert advice from city's renowned doctor.
7: நான் டாக்டர் அருண் குமார்த்தோமனை தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். வருகின்ற June 21 to 27 வரை உலக உபமை வாரம் கொண்டாடப்படுகிறது. பலர் அலர்ஜி என்பது ஒரு சிறிய பிரச்சனை என்று நினைக்கின்றனர், ஆனால் அது நம் தினசரி வாழ்க்கையில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மூக்கடைப்பு இருப்பதால் நன்றாக தூங்க முடியாமல் போகலாம், பலர் சோர்வாக உணரலாம், தலைவலி வரலாம், மற்றும் சிலருக்கு சரியாக சுவாசிக்க முடியாமல் போகலாம். இதனால் எரிச்சல் ஏற்பட்டு வேலை அல்லது படிப்பில் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம்.
6: Issued in public interest by Dr. Reddy's Laboratories. This information is not a substitute for medical advice. Please consult your doctor. While prepared with care, Dr. Reddy's assumes no liability for its content.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 liter பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 liter ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 liter பாக்கெட்ல ஊத்தி 1 liter மாதிரி விக்கறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 liter நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
12: பெனஹரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
13: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். என்ற இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்றைய நிகழ்ச்சியில் அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் கே எஸ் விவேகானந்தன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை சந்திப்போம். இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு என்ன இந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் இருக்குங்க சார்?
0: சார், நமக்கு ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா வந்து அவங்க அந்த போதை பழக்கத்தில் இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியுது, நமக்கு அது பிரச்சனை, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறச்ச அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க திரும்ப போதை பழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கவுன்சிலிங் மூலமாக கொடுப்போம். சில நேரத்தில் என்னென்னா போதை பழக்கம் இப்போ நேற்று ஈவினிங்கே சாப்பிட்டு இனி காலை வருவாங்க, அப்போ என்னென்னா அந்த கை நடுக்கம் இல்லை உதரலாம் நிறைய இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அப்போ உடனே அட்மிட் பண்ணுறது இல்லைனா வந்து உடனே மாத்திரைகள் கொடுத்து அவரோட அந்த நடுக்கம் பதட்டம் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாத்திரையே ப்ளஸ் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா வந்து இதுக்கு மேலே அவங்க போதை பழக்கம் எடுக்கக்கூடாது, அதை பற்றி யோசனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறச்ச அதுக்குமே கவுன்சிலிங் மெஷர்ஸ் இருக்குது ப்ளஸ் மாத்திரைகள் இருக்குது.
1: சரி,
0: ஸோ அந்த மாத்திரைகள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் பண்ணும்போது அவங்களால திரும்ப போதை பழக்கத்துக்குள்ளே போகாமல் அவங்க லைஃப்பை வந்து நீட்ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க.

0: அதுக்கு ஈஸியாக இருக்கும் சார்.
1: சரிங்க சார். இப்போது போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிறது காரணமே குறிப்பாக பார்த்தா நண்பர்கள் தாங்க சார். இப்போ நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரி கவனத்தோடு நாம் இருக்கணும்
0: சார்? இது ஒரு முக்கியமான இப்போ எல்லா இளைஞர்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது வேணாப்பா அது போதை பக்கத்தில் இருக்க நண்பர்களோட சேராதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் சார், பட் ஆனால் நான் கமிட்மெண்ட்டாக இருப்பேன், நான் வந்து போதை பழக்கமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவங்க போதை பழக்கம் இருக்கும்போது கூட நான் அங்கே போய் உட்காருவேன், பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைக்காலஜியில் சோஷியல் கண்டேஜியன் தியரின்னு சொல்லுவோம் சார். அதாவது என்ன, சமூக வலை சமூகத்தில் உங்கள் சுற்றி இருக்கவங்க ஒரு விஷயம் யூஸ் பண்ணும்போது உங்களே தெரியாமல் அது உங்களை தாக்கும். ஸோ நம்ம வந்து இல்லை தான், நம்ம மைண்டை நான் வந்து பக்குவமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல அது சொன்னாலுமே ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ஒரு நாள் டென்ஷனாக இருப்பீங்க, ஒரு நாள் நீங்கள் நோன் சொல்கிறது ரொம்ப லைட்டாக சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படின்ற போது என்ன ஆகும்னா, வந்து உங்களை அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அது வந்து உங்களை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களையே கன்சியூம் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து போதை பக்கம் யூஸ் பண்ணுறாங்கன்றச்ச முக்கியமாக அவங்கள அவாய்ட் பண்ணுறது 100% தேவையான விஷயம் சார். ஏன்னா நான் ஆல்கோஹால் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்டு உங்களோட 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் நல்லா ரெகுலராக இருந்த சாப்பிடாமே இருந்த பேஷண்ட்டு, அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட திரும்ப பேசினேன் சார், அப்படியே கொஞ்சம் நிறைய பேசிகிட்டே இருந்தோம், திரும்ப அவர் யூஸ் பண்ணார், நாங்கள் யூஸ் பண்ண சொன்னார், நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படிங்கிறச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீ டோட்டலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போதை பழக்கம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி.
1: நிச்சயமாக சார். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு இல்லைங்களா, கிட்டத்தட்ட அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க நம்ம பக்கம் இருக்கிறவங்க நம்ம தெரியாமல் நம்ம மூளை வந்து அதுக்கு அடிமையாயிருது. ஒரு நேயர் இருக்காரு, பேசிடுவோம். வணக்கம். சரிங்க சார். இப்போ அந்த போதைப்பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு நீங்கள் மறுவாழ்வு மையம் மாதிரி வச்சாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லைங்களா, இப்போ அந்த போதைப்பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு உடல்லையோ மனசுலையோ ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னங்க சார்?
0: சார் ஃபஸ்ட்டு உடலில் என்ன ஆகும்னா, வந்து ஒவ்வொரு போதை பழக்கத்துக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வரும் சார். இப்போ வந்து நமக்கு வந்து சிகரெட் இல்லை ஹான்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்மளோட கேன்சர் நிறைய வரும் சார். இந்த வாயிலிருந்து வர புற்று நோயாக இருக்கட்டும், இல்லைனா லங்ஸில் வர கேன்சர் இருக்கும் வரும் சார். இதே ஆல்கோஹால் மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா லிவர் பிரச்சனைகள் வரும்.
1: சரி.
0: இன்னும் அதிகமான சப்ஸ்டன்சஸ், இப்போ இன்னும் வேறு கேனபீஸ்ன்னு சொல்லுவாங்க, குகைன் மாதிரியே சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதனால் வருது என்னென்னா மனதளவில் பாதிப்பு வரும்.
1: சரி.
0: நம்ம 2-3 சப்ஸ்டன்ஸாக ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக பார்ப்போம். என்ன பண்ணப்போனால், ஒரு சில பேருக்கு எப்படின்னா ஏ மோட்டிவேஷன் சொல்லுவோம், அதாவது என்னென்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அப்படியே வந்து ஒரு மரக்கட்டையை போட்டு வச்ச மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பாங்க. பேசுனா பேசுவாங்க, பட் ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு வேலைக்கு போகணும், இல்லை படிக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஆர்வமே இல்லாமல் ஒரு ஏ மோட்டிவேட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. இன்னொருத்தர் ஒரு அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தேகத்தன்மை வந்துடும்.
1: சரி
0: சார், நான் வந்தேன் சார், ஒரு சைரன் வண்டி போச்சு சார், போலீஸ் என்ன பார்த்துட்டாங்க சார், என்ன பிடிக்க போறாங்க, என்ன ஜெயில போட போறாங்க, அந்த அளவுக்கு ஒரு பயந்து போய் சந்தேகத்தன்மை அதிகமாயிடும். ஸோ அந்த ரெண்டுமே வந்து போதை பழக்கத்தின் காரணமாக தான். போதை பழக்கத்துக்கு நிறுத்தி ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவங்களால வந்து தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்க முடியும்.
1: சரி.
0: ஸோ இந்த மனநல பாதிப்புகள் இப்போ வர சப்ஸ்டன்ஸ்ல, அதுவும் புதுசாக வர சப்ஸ்டன்ஸ்ல ரொம்ப அதிகமாக இருக்கு சார்.
1: சரி சார். இப்போ ஒரு நேயர் இருக்காரு, வணக்கம். இணைப்பெழுத்து விடுவிட்டாங்க சார். சரிங்க சார். இப்போ உடலில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், மனதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் சொன்னீங்க, இப்போ குடும்பத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இல்லைங்க சார், அதை பற்றி சொல்லுங்க
0: சார். குடும்பத்தில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப வயலன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்கள தாக்குறதா இருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட சங்கடமாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். முக்கியமான நாங்கள் வந்து டெய்லி பார்க்குறது என்னென்னா, வந்து குழந்தைகளுக்கான வர மன பாதிப்பு சார். என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா போதைப் பொருள் கடுமையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி பேசுகிறாரு, அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு விஷயமா போகும். ஒன்று வந்து என்னென்னா, அப்பா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறார், அப்பாவுக்கு நம்மளை பிடிக்காது, நம்மளை யாருக்கும் பிடிக்காதுன்ற ஒரு மனசோர்வுக்கு போகிறாங்க. இல்லை அப்படிங்கிறச்ச வந்து அப்பாவே யூஸ் பண்ணுறாரு, நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு ரொம்ப மனதைரியத்துக்கு போயிட்டு நம்மளும் யார் நம்மளை கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போவாங்க. இல்லை இவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கும்ல, தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி இருக்கிறது நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி அப்பாவோ இல்லை சித்தப்பா இல்லை மாமா இந்த ஃபேமிலியில் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற போதை பழக்கங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது சீக்கிரமே வருது. சீக்கிரமே, அதாவது ஒரு நார்மலாக ஒரு சராசரி மனுஷன் 23 வயசில் 24 வயசில் ட்ரை பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் 14-15 வயசுலேயே ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் சார் ரிசர்ச் சொல்லுது.
1: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்காரு, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் சின்னத்தூர் பாப்பாவளத்துக்கு வந்து கார்த்திகேயன்
1: சார். சரிங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க
2: சார். அதாவது வந்துங்க, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டுறாங்க சார்.
0: ஆமாங்க.
2: அவங்களுக்கு வந்து இந்த கை கால் நடுக்க இதெல்லாம் ஏற்படுது, அது தானாவே நல்லா இருங்களாங்க சார்.
0: ட்ரீட்மெண்ட்
2: கொடுத்தா
0: போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, வந்து போதை பழக்கத்தை உடனே நிறுத்தும் போது கை நடுக்கம் இல்லைன்னா வேர்த்து கொட்டுறது, இல்லை வந்து படபடப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி உதறலாக இருப்பாங்க மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த நடுக்கம் உதறலாம் சரியாயிடும். சில டைமில் என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம நம்ம விட்டுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபிட்ஸ் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க, வா காக்க வலிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வலிப்பு மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து என்னென்னா வந்து டெலிரியம் சொல்லுவோம், அதை மூளை குழப்ப நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா

0: பாதிப்புகள், பெரிய பாதிப்புகள் எதுவும் வராமல் அந்த கை நடுக்கத்திலே நான் ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்துறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்கு சார்.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம் சரிங்க சார. இப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அதுலேருந்து விடுபடணும்னா என்னென்ன செய்யலாங்க சார்?
0: சார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாக்டர் சொல்கிற மாத்திரைகளை கொஞ்சம் ரெகுலராக போடணும். அதுக்கப்புறமா அவங்களோட ரெகுலராக கவுன்சிலிங்கில் இருக்கணும். என்ன ஆகும்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சூப்பர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம். என்னன்னா வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இந்த ஆல்கோஹால் பேஷண்ட் நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கும் போது கவுன்சிலிங் முடிக்கும்போது சொல்லுவாங்க, சார் சத்தியமாக நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் சார், ஏமால சத்தியமாக குடிக்க மாட்டேன், உங்கள் மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன், நம்மளாம் மேலே சத்தியம் பண்ணுவாங்க. பட் ஆனால் போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அவங்களால அந்த நம்பிக்கையாக இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை வந்து பார்ப்பாங்க, மாத்திரைக்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மூணு வாரத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், நம்ம நல்லா தான் இருக்கும், நம்ம எதுக்கு போயிட்டு போயிட்டு அப்பப்போ போய் பார்க்கணும், நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை போய் பேசணும் டாக்டர்கிட்டனு சொல்லிட்டு வரத கொஞ்சமாக குறைச்சிக்குவாங்க. ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி போய்க்கலாம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் வெளியே போயிட்டுறாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்காங்கன்றச்ச அவங்களுக்கு ரியல் வேர்ல்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் வரலாம், ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் வரலாம். நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் புதுசாக வரும்போது என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பழைய பேட்டர்னுக்கு போகும். முன்னாடி உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணால் சரியாச்சு, முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கவே முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அதுக்கு போய் திரும்ப போதை பழக்கத்துக்கு யூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ டாக்டரோட ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு 100% நம்மளால் அஷூரன்ஸ் பண்ண முடியும் சார்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாங்க சார்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965 2399.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
8: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பூவே பெண் பூவே. இன்று உலக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான தினம். அது குறித்து சிறப்பு நிகழ்ச்சியாக அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் KS விவேகானந்தன் அவர்கள் நம்மோடு பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சார், இப்ப இந்த போதைப்பொருள் அடிமையானவர்கள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களோட குடும்பத்தில் எப்படி அவருக்கு சப்போர்ட் இருக்கணும்?
9: சரி, அவங்க குடும்பத்தில் என்னன்னா, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்ச உடனே அவங்க சரியாயிட்டாங்க, புதுசாக புது மனுஷனாக மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோடு போவாங்க சார்.
4: சரி,
9: நம்ம அவங்கள கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இவருக்கு வந்து இப்போது போதை பழக்கத்தோட ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், போதை பழக்கம் திரும்ப எடுக்காத மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
4: சரி,
9: பட் ஆனால் வந்து இவருக்கு வந்து அவரோட வேலை மாறப்போறதில்லை, அவரோட குடும்ப சூழ்நிலை மாறப்போறதில்லை, ஃபினான்ஷியல் நிலைமை எதுவுமே மாறப்போறதில்லை. ஸோ அப்படிங்கிறச்ச பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை வந்து அவர் எப்படி கையாள்றாருன்றத ஒரு விஷயம் பார்க்கணும். சில பேர் வந்து நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வந்து உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு, அப்போனா வந்து போய் போதை பழக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், நான் போய் கேட்டேன், நிறைய சண்டை போட்டார், திரும்ப போய் போதை பழக்கம் யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டமா உட்காந்துருந்தேன், திரும்ப திரும்ப நீ ஏன் உம்முன் இருக்க, நீ போதை பழக்கம் யூஸ் பண்ணியா யூஸ் பண்ணியா திரும்ப திரும்ப கேட்க, அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஏன் அப்புறம் யூஸ் பண்ணாம இருக்கணும், பேசாம யூஸே பண்ணிடலாம், நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம ஃபேமிலிட்ட என்ன சொல்லுவோம்னா, அவங்கள வெளியே கூட்டு வந்தவொடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ரெகுலரா கொடுத்து அவரை தேவையில்லாம கோவப்பட வைக்கிறதோ இல்லை ரொம்ப எமோஷனா ஆகாம இருக்கிறத பாத்துக்கணும். ரெண்டாவது, அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலா தனிமையில இருக்கிறத அலோ பண்ண கூடாது. ஏன்னா வந்து தனிமையில இருக்கும் போதே நம்ம ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம். நம்ம மைண்ட்ல ஏதாவது தோண ஆரம்பிச்சிடும், இல்ல எரிச்சலா வர ஆரம்பிச்சிடும், இல்ல அதனால திரும்ப போதை பழக்கத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகுறதோ இல்ல ரொம்ப வந்து மனசு ரொம்ப விரக்தியா இருக்க நிலைமையில திரும்ப அந்த போதை பழக்கத்தை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மூணு விஷயங்களும் அவருக்கு வராம பாத்துக்கிறது அந்த குடும்பத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு பெரிய ரோல் சார் அது.
4: சரிங்க சார், இப்போ போதைப்பொருள் வந்து விடுபடணும் அப்படின்னா அவரே எடுக்க வேண்டிய முயற்சி என்ன சார்? அது பயன்படுத்தக்கூடியவரே நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் என்னென்ன முயற்சி செய்யணும்?
9: ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து மோட்டிவேட்டா இருக்கணும் சார். அதாவது என்னன்னா வந்து நம்ம வந்து இது மினிமே யூஸ் பண்ணக்கூடாது, டாக்டரோட அட்வைஸ் கேட்டிருக்கோம், மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொன்னா நீங்க முடிவு பண்ணணும் சார், முடிவு பண்ணாதான் அடுத்த ட்ரீட்மெண்ட் நாங்களும் ஹெல்ப் பண்ண முடியும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேஷண்ட்டை ஆரம்பிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மோட்டிவேட்டா இருக்காங்க. ரெண்டாவது, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட சுற்றம கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதாவது என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்கிறது, அதே மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாலுமே நோன்னு சொல்லிட்டு சொல்றேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ம் நோன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, பாத்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்ப வேண்டாம், இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன ஆகும்னா அவங்க மைண்ட் அவங்களே வீக் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல டாக்டர் சொல்லிட்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன், இல்ல எனக்கு உடம்பு ஒத்து வராது, நான் யூஸ்

0: மாட்டேன்றத ஸ்டப்பானா அவங்க அவங்களுக்கு சொல்லணும், பிளஸ் இதில் இருக்கவங்களுக்கும் சொல்லணும். மூணாவது விஷயம் என்னன்னா அவங்களோட டைமை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம் சார். அதாவது ஒரு போதை பழக்கன்றது ஒரு 6-4 மணி 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 9-10 மணி வரைக்கும் அவங்க டைமை கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த 6 மணி நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ஷெட்யூல் இருக்கணும். அந்த ஷெட்யூல் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது. ஏன்னா ஒரு போயிட்டு ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு அந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours இருக்கும். ஸோ அதில் ஒரு 2 hours நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம திரும்ப அந்த எண்ணத்துக்கு போகாமல் இருக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங்கா இல்லை மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அதெல்லாமே.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் சேலம் மாவட்டத்தோட அரசு மனநல மருத்துவராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சீங்க சார்?
0: சார் இந்த ஒரு வாரமாகவே நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் சார், விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணுறோம். எங்கெல்லாம் பண்ணுறோம்னா ஸ்கூல்ஸில் பண்ணுறோம். இப்போ நேற்று கூட வந்து கொண்டலாம்பட்டி கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காலேஜ், எல்லா காலேஜ், சோனா காலேஜ், மேட்டூரில் இருக்கிற காலேஜ் எல்லாத்துலேயுமே பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கிற இன்மேட்ஸ்க்கு போதை பக்கத்தில் இனிமேல் வெளியே போயிட்டு கூட போதை பக்கம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதோட சைன் கேம்பெயின் பண்ணுறோம் சார். காலேஜ் பசங்கலாம் வந்து இல்ல நான் இதுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி பண்ணுவோம்.
1: சரிங்க.
0: சோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருப்போம் சார். அதுவும் இந்த வீக் இது வந்து நமக்கு இன்னைக்கு போதை பொருள் ஒழிப்பு தினம் அப்படிங்கறனால இந்த வாரம் ஃபுல்லாவே ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கோம் சார். அதோட சேர்த்து இந்த பிரைவேட் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கும் சார், அந்த மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் எல்லாத்துலயுமே இருக்கிற இன்மேட்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங், வெளியே போனால் இதனால் வர விளைவுகள் என்னலாம் இருக்கும், ஸோ அதனால் வந்து திரும்ப போதை பழக்கம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் சார்.
1: சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இதிலிருந்து 100 meter அந்த புகையிலை பொருட்களை விற்கக்கூடாதுன்றாங்க. இப்போ இளைய தலைமுறைகிட்ட ஒரு சில இடங்களில் அதை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறாங்க அடிக்கடி. இப்போ அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் நீங்கள் வருடம் முழுவதும் போய் அந்த மாதிரி ஏதாவது கேம்பெயின் பண்ணுறீங்களா சார்?
0: சார் விசிட் நமக்கு ரெகுலராக இருக்குமே சார். சரி, கோட் பேக்னு ஒன்று இருக்குது சார். கோட் பேக்கில் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 100 meter வந்து போதை பழக்கம் விற்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுவாங்க சார். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லை வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுமே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ரேட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். ப்ளஸ் அங்கே இருக்கிற கடை ஷாப் ஓனர்ஸுக்குமே சரி இல்லை டீச்சர்ஸுமே சரி இதை பற்றியான கவுன்சிலிங் நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருப்போம் சார்.
1: சரிங்க சார், இதுக்கு அடிமையானவர்களுக்கு இந்த மறுவாழ்வு மையங்கள் அரசு சார்பாக இருக்காங்களா சார்?
0: சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மளோட மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச்சில் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார். டிஅடிக்ஷன் சென்டர்ன்றது நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நமக்கு வந்து வர கேஸ் லோட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் ஒரு 21 நாள் இல்லை 1 month தான் சார் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் நம்ம ரெகுலராக ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் வரணும் அப்படிங்கிற ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த மைண்ட்லேருந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற அதுக்காக தான் ஒரு வேலை வந்து கவர்மெண்ட்ல ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறச்ச வேற ஏதாவது மெஷர்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் சார்.
1: சரிங்க சார், இப்போ ஒரு நேயர் இருக்காரு, கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மணிமேகலை அங்கனம்லிருந்து பேசுறேன்.
1: சரிங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: அதாவது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்காக கடலோர காவல்படை ராணுவ வீரர்களை அமைச்சு பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். தீவிரவாதிகள் உள்ள வந்துடக்கூடாது, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக. ஆனா இன்னும் வந்து நாட்டின் நாட்டு மக்களுடைய மனரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கக்கூடிய இந்த போதை புழக்கம் வந்து அதிகரித்திருக்கு, இதுக்கு முற்றிலும் தீர்வே கிடையாதா? இதை பத்தி விளக்கு கொடுங்க.
0: நம்ம அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லுவோம் சார். அதாவது வந்து போதை பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருப்போம் சார். அதோட சேர்த்து முக்கியமான என்ன ப்ராப்ளம் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த போதை பழக்கங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் போதை பழக்கம் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்துட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிறச்ச அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது வந்து வரக்கூடாது, வந்தவங்களை வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும், ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்வாதாரம் எப்படி வர்றது, இந்த 3 விஷயங்களுக்கும் பிளான் பண்ணி தான் சார் பண்ணிகிட்ருக்கோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில்.
1: சரிங்க சார், இப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் வெளியே வந்துடுறாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களோட தினசரி அந்த அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்னென்ன மடைமாற்றம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க மனசு எப்படி எப்படி மாற்றி நம்ம வேலை செய்யலாம், குறிப்பாக அந்த யோகா தியானம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க
0: சார்? அவங்களோட டே டு டே ஷெட்யூலில் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா வந்து ஆக்குப்பைடாக வச்சுக்கோம் சார். 8 to 8 என்னெல்லாம் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவோம் சார். அவங்களோட ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ண சொல்லுவோம் சார். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கனாலே அடுத்த நாள் காலையில் ஒரு எரிச்சலாக இருக்கிறது இல்லை டென்ஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான டயட் இருக்கணும் சார். எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா பசியோடு இருக்கும்போது மனசு தானாகவே போதை பழக்கத்துக்கு போகும்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கரெக்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு காலைல 10 மணி, மதியானம் ஒரு 2 மணி, திரும்ப சாயந்தரம் ஒரு 7:30 இந்த டைமில் கண்டிப்பாக போதை பழக்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் சார். ஸோ அப்போ வந்து அந்த மைண்ட் இன்க்ளினேஷன் அது பக்கம் போகாது. ப்ளஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் சார்.
1: சரிங்க சார்.
0: அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஓப்பனாக பேசிடணும். ஸோ ஒரு பிரச்சனையை நம்ம எப்போ ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ மைண்டில் பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். குறையறச்சு நம்ம வந்து இந்த போதை பழக்கம் கொடுத்தா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. ஸோ அந்த அந்த இந்த 4 விஷயங்களும் ஒரு நாள் பண்ணுறதுனால சரியாகுமானா சரியாகாது சார். அந்த லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது அவங்களே பெட்டராக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா அந்த போதை பழக்கம் வந்தால் தான் எனக்கு திருப்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்காது.

0: ஸோ அந்த போதைப் பழக்கம் நீட் இல்லாத போது தானாகவே அது குறைஞ்சிரும் சார்.
1: சரிங்க சார், இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்க சொல்லுங்கள்
0: சார்? போதை பக்கத்து சமுதாயத்தில் வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போதை பக்கம் ஒருத்தர் யூஸ் பண்ணி அவர் நடந்துக்கிற விதத்தை நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்ணுறோம். இப்போ சினிமாவில் ஒருத்தர் பார்க்குறோம், ஸோ அவர் வந்து போதை பக்கம் யூஸ் பண்ணுறாங்கட்டு அவரை பார்த்து சில பேர் வந்து ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வரும். ப்ளஸ் ரெண்டாவது வந்து அவர் செய்கிற சில விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கால நிறைய பாதிப்பு வருது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து போதை பக்கம் யூஸ் பண்ணி வண்டி வேகமாக ஓட்டுறாங்க அப்படிங்கிறச்சு அது அவருக்கும் பாதிப்பு, இதில் இருக்கவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து அவங்கள பார்க்குற அவங்கள குடும்பத்தினருக்கு ஸோ அவரோட சுற்றி இருக்க எல்லாருமே அதை அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி தான் சார் இருக்கும் போதை பழக்கம்.
1: சரிங்க சார், இப்போது தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குங்க சார் நம்ம அரசு சார்பாக?
0: சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் சார். நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தோம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம 6th, 7th, 8th ஆரம்பிச்சு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக கவுன்சிலிங் கொடுத்து ப்ளஸ் காலேஜ் ப்ரோக்ராம் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுத்து அதோடு சேர்த்து அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் பிளேஸில் இருக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் வந்து வேலை இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து போதை பழக்கம் யூஸ் பண்ணுறாங்களா, ஈவினிங் டைமில் அவங்க வந்து அவங்களோட டைம் ஷெட்யூல் நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ப்ரிவென்ஷன் மெஷர்ஸில் இருக்குது சார்.
1: சரி,
0: ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் இருக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதை எப்படி குறைக்கிறது அதை எப்படி என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ அதோடு சேர்த்து அதை இல்லை அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட் கண்டு கொடுக்குறதும் சரி அதுலேருந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதும் பண்ணுறோம் சார்.
1: சரி சார், ஒரு நேயர் இருக்கார். வணக்கம். வணக்கம், யார் அங்க இருந்து? கேளுங்க சித்தன், உங்க சந்தேகம்
2: என்ன?
1: கை கால் நடக்கும் போது என்ன
2: பண்ணலாம்?
1: சரிங்க, நம்ம வடிவேல் கூட ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அது உடனடியாக விட்டால் கை கால் நடுக்குமெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார், அது எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு
0: கேட்குறேன் சார். அது பேசிக்கலாம் என்னன்னா, நம்ம உடம்பு வந்து குடிய போதைக்கு அடிமையாயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: சரி,
0: இப்போ அது என்னன்னா வந்து நம்மளால அந்த நேரத்தில் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது இல்லை சார். அதே மாதிரி அந்த நேரத்தில் உடனே வந்து அவங்களுக்கு ஒரு மாத்திரைகள் கொடுத்து நம்ம வந்து அந்த நடுக்கத்தை ஃபுல்லாக சரி பண்ணிடலாம்.
1: சரி,
0: அது ரெண்டு விஷயமும் இருக்கும். ஒன்று, நடுக்கத்தை சரி பண்ணும்போது அவங்களுக்கு போதை பழக்கம் வேணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கீன்னஸ் குறைஞ்சிரும், அது எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்காது. ரெண்டாவது, அவருக்கு இதை இன்னும் இதை லேசாக விட்டும்போது சில பேருக்கு வலிப்பு இல்லை வந்து டெலிரியம் மாதிரி போகிற வாய்ப்பும் குறையும். ஸோ அப்படிங்கிறச்ச அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா டப்புன்னு சரியாயிடும் சார், உடனே சரியாயிடும் சார்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாங்க சார்.
0: எஸ் சார்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
7: வணக்கம். வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
6: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
8: பதினோரு மணி 53 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பூவே பெண் பூவே. இன்று உலக

0: போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். அது குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் கே எஸ் விவேகானந்தன் அவர்கள் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சிறப்பு, இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் பார்த்தீங்கன்னா முன்ன நாள் நல்லா ஏதாவது பேசிடுவாங்க, அடுத்த நாள் கேட்டால் நானா பேசினா அப்படின்வாங்க. இது வந்து உண்மையாகவே தெரிகிறது இல்லைங்களா, இல்லை அந்த மாதிரி நடிக்கிறாங்களா? இது வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆகாதவங்களை பேசிடலாம் ஒரு வேகத்தில், அப்புறம் நாளைக்கு கேட்டால் நான் பேசலை அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா?
1: அது உண்மையாகவே நடக்கிறதா சார்? பிளாக் அவுட்னு சொல்லுவோம் சார். என்னன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் அடுத்து என்ன பண்ண போகிறதெல்லாம் நம்ம மெமரியில் இருக்கிறதுக்கு காபான்னு ஒன்று சொல்லுவோம். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த ஒரு கெமிக்கல் இருந்தால் தான் சரியாகும்.
0: சரி, இப்போ
1: என்னன்னா வந்து அவங்களுக்கு அந்த போதைப் பழக்கம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யாது.
0: சரி,
1: ஸோ அப்போ என்ன ஆகுனா பிளாக் அவுட்னு சொல்லுவோம் சார். அது ஒரு மெடிக்கல் டேர்மே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா அன்னைக்கு யார்கிட்ட பேசினாங்க, என்ன வார்த்தைகள் பேசினாங்க, என்ன சண்டை போட்டாங்க, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அடுத்த நாள் அவங்களுக்கு கேட்டால் இதெல்லாம் உண்மையாகவே நடந்துச்சா, எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்துச்சு, இப்பயாவது நம்பரியா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். எனக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ் கூட ஞாபகம் இல்லையே,
0: இது மாதிரி
1: நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே நடக்கிற விஷயங்கள் தான் சார். அப்போ என்னன்னா அந்த ஆல்கோஹால் வந்து அதோட வீரியத்தை, அந்த போதை பழக்கம் அவங்களோட வீரியத்தன் அதிகமாக அவங்க மூளையை போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சார்.
0: சரிங்க, இப்போ இந்த இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கூட சார், இப்போ நார்மலாக ஓட்டும் போது இருக்கிறதுக்கும் இந்த போதையில் இருக்கும் போது ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா, என்ன காரணம் அதுக்கு?
1: அது மசில் என்ன சார், நமக்கு மோட்டார் கோஆர்டினேஷன் சொல்லுவோம் சார். இப்போ என்னன்னா நம்ம வண்டி ஓட்டுறோம்னா நம்ம வந்து கிளச் பிடிக்கிறோம், கீர் பிடிக்கிறோம், அதுக்கு மேலே பிரேக் போடுறோம். இது எல்லாத்துக்குமே நம்மளோட கை கால்களோட கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் சார். இப்போ நமக்கு வந்து போதை பழக்கத்துக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுனா அந்த டப் டப்னு செய்கிறதான கோஆர்டினேஷன் இருக்காது.
0: சரி,
1: ஸோ அந்த கிரிப் இருக்காது. அந்த கிரிப்பில் இருக்கும்போது அந்த வண்டியை வந்து ஆட்டி ஆட்டி ஓட்டுறதோ இல்லை நிறுத்தணுன்றச்சா பாதி பேர் வண்டி பிரேக் அந்த சைட் ஸ்டாண்ட் போடுறது ஒழுங்காக போட மாட்டாங்க. ஸோ அதில் போகிறது இல்லை வந்து வண்டியை வந்து ஸ்பீட் பிரேக்கில் இடிக்கிறது. ஸோ இந்த அந்த பிளானிங் இருக்காது சார். சார், இப்போ நம்ம வந்து ஸ்பீட் பிரேக் வருது நம்ம ஸ்லோ பண்ணுவோம், அந்த பிளானிங் இருக்காது. ஸோ அந்த மோட்டார் கோஆர்டினேஷன் அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து போதை பழக்கம் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும் சார்.
0: சரிங்க சார், இப்போ இது பயன்படுத்தலாம் போது இந்த குடும்ப சீரியல், இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த உறவுகள் விரிசல், ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து பேசிடுறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன தீர்வுங்க சார்?
1: சார், பேசிக்கலாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை தான் சார் மெயினான பிரச்சனையாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம், சகி ஒன் ஸ்டாப் சென்டர். அங்கே பார்த்தோன்னா முக்கால்வாசியான கேஸ் வந்து என்னென்னா வந்து பெண்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, இல்லை வந்து ரொம்ப அடிச்சிடுறாங்க, இல்லை கோமா பேசிடுறாங்க, இல்லை குடும்பப்படுத்துறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் சார் மெயினாக வரும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸே, அவர் முதலே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் போதே வந்து சரி, அவர் யூஸ்வலாக பெண்கள்லாம் சொல்லணும்னா களைப்பில் சாப்பிட்றாங்க, இல்லை டென்ஷனில் சாப்பிட்றாங்க, அவருக்கு வேலை பல்லுவாக இருந்தாலும் சாப்பிட்றாரு, காலிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறார் அதனால சாப்பிட்றாரு. ஸோ அப்போ அது லேசாக இருக்கும் போதே நம்ம விட்டுட்டு அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக வீரியானதுக்கப்புறமா அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே முளையிலே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு அது பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு சார்.
0: சரிங்க சார், நம்ம செய்தித்தாள்களை கூட பார்ப்போங்க சார், நிறைய குற்ற செயல்கள் பார்த்தீங்கன்னா அந்த போதையில் தான் சார் நடக்குது. இப்போ ஏன் அந்த குற்ற செயலில் ஈடுபடணும் அவங்களுக்கு தோணுது
1: சார்? நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சொல்லப்பட்டிருக்கு சார். அது வந்து நம்மளோட என்னென்னா நம்மளோட ரூல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மூளையோட முன்பகுதி ப்ரீஃப்ரோனல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் அந்த ரூல்ஸ். நான் இந்த இடத்துல இப்போ இப்படி தான் நடத்தணும், இவர்கிட்ட நான் இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தையும் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற வார்த்தையும் வேறு வேறு இருக்கும். என் ஃப்ரெண்டையே வந்து என்னோட பாஸ் இருக்காருன்னா அவர் முன்னாடி கொஞ்சம் மரியாதையாக பேசுவேன், என் ஃப்ரெண்டு தனியாக ரூமில் இருக்கும்போது நான் வேறு மாதிரி பேசுவேன். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படிங்கிற பக்குவமாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தட்ட நம்ம கோபமாக பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கோபம் இப்போ தேவையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே அந்த ப்ரீஃப்ரோனல் கார்டெக்ஸ் பண்ணுவோம் சார். நம்ம போதை பழக்கம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த அந்த அந்த அந்த ஒழுங்கான ஃபங்க்ஷன் இருக்காது. அந்த ஃபங்க்ஷன் இல்லாத போது நம்ம மைண்ட் என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் செய்யலாம். அந்த ஒரு ஒரு கேட்டே இல்லாமல் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வெளியாகும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சொல்லும்போது என்னன்னா சார், ஏன் இந்த பிரச்சனை ஆச்சு, ஏன் உள்ள வந்தீங்கன்னா நான் அப்போ வந்து போதை பழக்கத்தில் அடிமையாக இருந்தேன் சார், அந்த நேரத்தில் நான் யோசிக்கல சார், அடுத்த நாள் இப்போ வரைக்கும் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
0: நிச்சயமாக சார், ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சேலம் பேசுறேன். சேலம்.
0: சரிங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: தண்ணி போட்டுக்கிட்டு இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வந்து போறவங்க, அவன் வந்து அவங்க அந்த போகும்போது அந்த பாதையில போகும்போது பாதையில எப்படி மட்டும் தாறுமாற ஓட்டிட்டு போறாங்க, ஏப்ப கொஞ்சம் பார்த்து இப்படி போறீ அப்படின்னு சொன்னா அப்ப கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறாங்க, ஆனா அடுத்த நாள் வந்து நம்ம கிட்ட நல்லாவே பேசுறாங்க. நான் அந்த மாதிரி நான் பேசணும், அந்த மாதிரி நான் பேசணவே இல்லைங்க, உங்களை நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு பேசுறாங்க. இவங்களெல்லாம் எப்படி நடத்திருக்கிறது
1: சார்? இப்போ தான் சார் அதை பற்றி பேசியிருந்தோம். அதாவது பிளாக் அவுட்னு சொல்லுவோம் சார், ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது, ஒரு விஷயம் அதாவது நம்ம எப்படி எந்த இடத்துல நடந்துக்கிறோம் நம்ம எல்லாமே தெரியும், அது தெரியாமல் நம்ம குழந்தைகள் மாதிரி வந்து சில என்னெல்லாம் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது பேசிக்கலாம் வந்து அவங்களோட மூளை வந்து அந்த

0: ரொம்ப அடிமை ஆயிடுச்சுன்றதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம். ஸோ அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்தா பிரச்சனைகள் நல்லாவே சரியாயிடும்.
1: சரி சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம் சரிங்க சார். இப்போ இந்த உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னங்க சார், உள்ளுறுப்புகளாக பாதிக்கும் இல்லைங்களா, என்னென்ன உறுப்புகள் பாதிக்கும்
0: சார்? நமக்கு வந்து ஆல்கோஹால் சாப்பிடும்போது குடிபோதில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு முக்கியமாக லிவர் தான் சார் பாதிப்படையுது. ஸோ லிவரில் பாதிப்படைகிறதுனால வந்து உடம்பு ஃபுல்லாகவே நிறைய அதோட விளைவுகள் வரும். அதோட முக்கியமாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு 20-30 வருஷமாக அந்த போதை பழக்கத்தில் அதிகமாக இருக்கும்போது மூளையோட தேய்மானம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் சார். ஒரு 60-60

0: ஸோ லிவரில் பாதிப்படைகிறதுனால வந்து உடம்பு ஃபுல்லாகவே நிறைய அதோட விளைவுகள் வரும். அதோட முக்கியமாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு 20-30 வருஷமாக அந்த போதை பழக்கத்தில் அதிகமாக இருக்கும் போது மூளையோட தேய்மானம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் சார். ஒரு 60-60 வயசில் வர ஞாபக மருதி நோய் வந்து இப்போலாம் 45 வயசுலேயே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களோட நுரையீரலில் நிறைய பிரச்சனை வருது. இப்போ சிகரெட்ஸ் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை வந்து பீடி நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு அவங்க நுரையீரலில் பிரச்சனை, இல்லை வாயில் கேன்சர் வர பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மனரீதியான நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டுங்க சார். என்ன இப்போ போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்களாகட்டும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்க வளமான எதிர்காலம் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் சார் தினமும்?
0: சார், மெயினாக வந்து நம்மளோட டேவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது மைண்ட் ஏதாவது வேவர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும் சார். மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நமக்கு உடம்புக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதோட வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணி நிறைய பேரோட பேசி பழகி இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளோட சுற்றமாக இருக்கவங்க, நம்மளோட சுற்றி இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக வந்து போதை பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட நேரம் ஒதுக்கிறதும் சரி, அது அவங்களோட அவங்களோட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறதே வந்து அது திரும்ப பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கும் சார்.
1: சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பல்வேறு தகவல் சொன்னீங்க சார். மிக்க நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: நேயர்கள், இதுவரை குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பெண் பூவே கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
1: இன்றைய பூவே பெண் பூவே உலக போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக அரசு மாவட்ட மனநல மருத்துவர் சேலம் டாக்டர் KS விவேகானந்தன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள்.

இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்று வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 எங்க வீட்டு மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் நெல்லை ராஜன். 12:50 சூழல் காப்போம். அறிவிப்புகள் அதனைத் தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். பெண் தொழில் முனைவோர் உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு. தேனி மாவட்டம் காஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் அலுவலர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவது குறித்து தருமபுரி பொது சுகாதாரத்துறை மனநல மருத்துவர் ஸ்ரீனி பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 3:15 மாப்போசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். 3:45 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி

ஆரியன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம். முகரம் தின உரை வழங்குபவர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக மரநிழலில் கோழி வளர்ப்பு. பாளையம்புதூர் பி சரவணன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நன்னீரில் கொடுவாமீன் வளர்ப்பு. ஒசூர் கோழி உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி பால் பாண்டி அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு. 9:30 இடைவிடாத இசை மலை. இன்று 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: are from German businesses. In Venezuela, the death toll in two powerful earthquakes has risen to 235. More than 1,500 people have been injured. Rescuers are searching through rubble in a rush to save lives after earthquakes struck near the capital yesterday. In Caracas and the nearby coastal city of La Guaira, people could be heard calling for help from under the debris of collapsed buildings. The first 7.2 magnitude quake was followed seconds later by an even stronger 7.5 magnitude one, both occurring close to the surface, making the destruction more severe. In the FIFA World Cup, Australia has qualified for the knockout stage after playing out a goalless draw against Paraguay in their Group D clash at the San Francisco Bay Area Stadium this morning. In another Group D fixture, Turkey signed off its World Cup campaign on a positive note with a 3-2 victory over the USA at Los Angeles Stadium. In another match, the Netherlands outclassed Tunisia by 3-1 in Kansas City to top Group F and set up a knockout clash with Morocco. On Ashura-e-Muharram, Prime Minister Narendra Modi today recalled the sacrifices made by Hazrat Imam Hussein. In a social media post, he said Hazrat Imam Hussein continues to inspire many people to remain steadfast in the pursuit of truth and justice. And with that, we end this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: Students, listen carefully.
4: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: Neergal kekkai irpadu enga veettu marumagal nadagam eezhuthakkam Nellai Rajan engira ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ. கந்தன் ஆறுமுகம், வி. எஸ். பாலதண்டாயுதம், கே. எஸ். தில்லைராணி, கே. ஜாஸ்மின், பி. செல்வநாதன், ஆர். விஜயலட்சுமி, எம். அன்பரசி ஆகியோர். எங்க வீட்டு மருமகள் நாடகம்.
7: ஏமா வனஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, ஆயிரம் தடவை என்ன சொன்ன கேட்டியா? இப்ப கண்ணை கசக்குனா கல்யாணம் ஆயிடுமா?
8: நான் கேட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
7: ஐயோ ஏய், வியவஸ்தை கெட்டவள, அவங்க நகை நட்டு கேட்கல, படிப்பதான் கேக்குறாங்க. பெரிய படிப்பா கேட்கல, பிளஸ் டூ படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
8: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன், மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
7: இது மட்டும் எங்க இருந்து வருதா? அங்க இருந்து தானே வருது.
8: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
7: பொய் சொல்லணும்.
8: பொய்யா?
7: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு பொய் சொல்ல பயமா இருக்க? இங்க பாரு, பொய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்பூரா கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
8: அம்மா எனக்கு பயமா இருக்குமா? ஒரு பொய்ய மறைக்க ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாதுல.
7: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
9: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணு யார கவுக்க திட்ட போடுறீங்க?
7: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தையே வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா அத சொல்லுங்க முதல்ல.
9: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான், மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்டா. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் பத்து பொருத்த பிசகாம இருக்கும்.
8: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கள?
7: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதுடி, அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
9: ஆமா வனஜா,

0: உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழப்போற பாரு.
1: அப்பா நீங்க சொல்றது சரிதான். அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விவரமா நான் என்னமா சொல்றது?
2: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடு வனஜா.
1: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல
0: வனஜா. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம வேலைய பாரு, போ.
3: ஹலோ, உள்ள வரலாமா? உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம்.
0: வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க.
3: என்ன, நீங்க ரெண்டு பேர் தான் வீட்டுல இருக்கீங்க? பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
4: ஆமா,
0: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா?
4: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே.
3: நல்லா இருக்கு. நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா, எனக்கே இப்பதான் புரியுது. இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறா.
0: ரொம்ப சந்தோஷம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா.
2: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆனா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
3: அதுவா, பையனுக்கு ரெண்டு நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இத பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா பிளஸ் டூவாவது பாஸ் பண்ணியிருக்கணும்.
2: என் பொண்ணு நீங்க நினைக்கிறதுக்கு மேல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
5: ஓ அப்படியா? அது போதும். இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும். அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
0: ஐயா, உங்க மனசுபடியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.
3: இப்ப சொன்னீங்களே, பாத்திரம் பண்டம் நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்ச பொண்ணு தான் வேணும்.
0: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விட மாட்டான் போல இருக்க.
3: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
6: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
2: ஆமா வனஜா. அம்மா, உன்னை பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடைய கட்டிக்கிட்டு வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
7: அம்மா, நானும் வந்துட்டேன்.
5: வர வர வர, இதோ மாப்பிளையே வந்துட்டான். பொண்ணு ரெடி ஆயிட்டானா? அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
1: அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன்.
5: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா. இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
1: எம்ஏ படிச்சிருக்கேன்.
5: என்ன, காத்துதான் வருது. மணி, பயப்படாம பேசுமா.
2: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம்தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
5: டேய் ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, டேய், ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
7: பேசிட்டோம்மா, நீங்க போய் பேச வேண்டியதை பேசிட்டு வாங்க.
3: பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தலையாட்டிட்டான், தலையாட்டிட்டான்.
5: என்னங்க என்னங்க, உங்களத்தான். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
3: எங்க தங்க வைக்கிறது? அவங்கதான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே.
5: இது என்ன கூட்டா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல.
3: விடு, அவங்களும் மனுஷங்க தானே.
1: அத்தை உள்ள வரலாமா? அத்தை மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
5: எங்க வீட்டு மருமகளே, நீயும் என் பிள்ளையும் என பிரியாம பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்திரமா, எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் பெரியவங்கிற முறையில

0: நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இத பாருமா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
1: அதுதான் தெரியுமே.
0: அதுக்கப்புறம்
1: நீங்க தான் சொல்லணும் அத்தை.
2: இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
1: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே.
2: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அத கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
3: வனஜா வனஜா, சமையல் கட்டுல என்னம்மா பண்ற?
1: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
3: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: என்னங்க?
3: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: மறுபடியும் என்னங்க?
3: அம்மாவுக்கு படுக்கையில் தண்ணி வச்சியம்மா?
1: வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
3: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லியில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
1: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனால் நான் தானே செய்யணும்.
3: அதுக்கு இல்ல வனஜா, நான் உன்னு சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
1: இதுதான் முதலிரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமாது, போய் தூங்குங்க. பேசலாம்னு ஒண்ணுக்கு 2 மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவரு என்னடானா இந்த அலும்பு பண்றாரு. ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
3: என்ன சொன்ன? ஏன் அம்மா உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற? வனஜா, உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? உன் பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
1: இவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேசுறேன்.
4: என்னம்மா, நல்லா இருக்கியம்மா வனஜா?
1: ஒரு முக்கியமான விஷயம்மா.
4: என்னம்மா?
1: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைம்மா.
4: என்னம்மா பிரச்சனை?
1: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
4: என்னம்மா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. பாருமா, சும்மா அப்படி போட்டு வாங்குறது உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
1: அம்மா என்ன வேலைக்கு அனுப்புறன்னு சொல்றாரு.
4: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிட, அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அதை செஞ்சுட. அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய்யி, புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
3: என்ன கேக்குறீங்க?
1: உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
3: சரியான கிறுக்கியா இருப்பாப்ல இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா அம்மா.
5: ஓ ராஜாவா, என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பார்க்க வந்திருக்க?
3: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரமாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
5: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி 2 இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இத ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ

0: ஓட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
1: அப்படியா வனஜா? வனஜா
2: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
2: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
1: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா இல்ல ஒரேடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
2: நிறுத்துங்க, நான் ஒண்ணும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
1: சும்மா கத்தாத, சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
2: எங்க வீட்டுல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
0: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேன்னு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கா.
2: பாருங்க அத்தை, நான் என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
0: ராஜா கோபப்படாம பேசுறா, பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
2: ஆஹா, இது ஓவராலா இருக்கு, இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
1: அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாவது, போயிட்டு வர்றேன், உடம்ப பாத்துக்கோங்க.
0: நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா.
1: அனஜா அம்மாவை நல்லா பாத்துக்கோ, அப்பா இல்லாத நேரம் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
2: சரிங்க
1: சரிங்க சரிங்க, நீ எதையாவது செஞ்சு தொலைக்காத.
2: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
1: அனஜா டாடா. அம்மா பாய்.
2: அத்தை அத்தை, தண்ணி சுற்றுச்சு, குளிக்க வாங்க அத்தை.
0: நான் மெதுவா குளிச்சுக்கிறனே, நீ உன் வேலைய போய் பாருமா.
2: வெள்ளிக்கிழமை அதுவுமா குளிச்சு முழுகி இருந்தாதான் லட்சுமி குடி வருவான்னு நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க.
0: சொன்ன சொன்ன, அதுக்காக அவசரப்பட்டு செய்யணுமாமா.
2: வாங்க வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு
0: விடுறேன். சரி போ இஷ்டம்.
2: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
0: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது? ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்காய தேய்ச்சி விடுமா, தேய்ச்சி விடு.
2: கண்ணு நல்லா மூடிக்கங்க, தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
0: ஏமா ஏமா, சீக்காய்க்கு பதிலா என்ன மிளகா தூள் போட்டு கலக்கிட்டியா? ஐயோ ஐயோ அம்மா, உடம்பெல்லாம் எரியுதே. ஐயோ அம்மா ஏமா, என்ன பொடிமா இது, என்னமா செஞ்ச? ஐயோ தாங்க முடியலையே.
2: சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்காதீங்க அத்தை, தண்ணி ஊத்தனா சரியாயிடும்.
0: அப்புறம் சீக்கிரம் தண்ணி ஊத்து ஊத்து. ஐயோ எல்லாம் எரியுது. ஐயோ அம்மா அம்மா.
2: அத்தை தண்ணி ஊத்திடுற, இருங்க கத்தாதீங்க, இதுக்கும் கத்தாதீங்க.
0: ஐயோ ஐயோ, குதிச்சதே அப்படியே ஊத்துறியே பாவி, நல்லா இருப்பியா? நாசமா போ, உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஐயோ கொப்பளம் வருது, எரியுதே.
2: அச்சிச்சோ, என்ன அத்தை நீங்க என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?
0: அடி போடி பாவி மவளே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? ஐயோ எரியுதே, ஐயோ தாங்க முடியல. ஐயோ
2: நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை, அவர் வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு ரெண்டா கதை மூட்டி எங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க. அத்தை நான் அன்போடு தானே தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க
0: வச்சேன். முதுக பாரு, என் கைய பாரு, கொப்புறம் கொப்புறமா வீங்கி பழமாட்டம் இருக்குடி. ஐயோ என்னால முடியல பாவி.
2: சரி சரி,
0: ஐயோ
2: ஏதோ நடந்தது நடந்துருச்சு, மருந்து போட்டு ஆத்திடலாம். டிபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அத்தை.
0: சாப்பிடுவா? ஐயோ வேண்டாம் தாயி வேண்டாம், இதோட என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு. டிபன்ல ஏதாவது கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்ன விடுடி. ஐயோ நாவல்லம்மா நாவல்ல.
1: வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற.
2: நீங்களா? நீங்க நீங்க எப்போ வந்தீங்க?
1: எப்போ வந்தேன்னு கேக்குறியா இல்ல இந்த நேரத்துல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா?
2: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
1: அப்புறம் எப்படி சொல்றதான்?

0: அம்மாவா இருந்தா இப்படிதான் தண்ணிய கொதிக்க வச்சு ஊத்துவியா? சொல்லு.
1: அத்தான், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்டவ இல்ல.
0: நடிக்காத.
1: நான் நடிக்கல அத்தான், என் மேல தப்பா பழி போடாதீங்க.
0: அப்படியா? நீ என்ன செஞ்சன்னு உனக்கே நல்லா தெரியும். பொய் சொல்லி தப்பிக்க பாக்காத. நீ இங்க வந்ததுல இருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன். சந்தோஷமா இருந்த மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும். இதை எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுல இருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
1: அத்தனையும் பாத்துட்டீங்களா?
0: ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டேன்.
1: ஆமாவா? ஐயோ அம்மா, மயக்கம் வருதே.
2: ஐயோ ராஜா, இங்க பாருறா, மனுஷா அதிர்ச்சியில மயங்கி வந்துட்டா. பாருறா, பாருறா,
0: இதுவும் நடிப்புதாம்மா.
2: இல்லடா, உண்மையிலே மயக்கம் ஆயிட்டாடா. பாருறா,
0: மயக்கம் ஆயிட்டாளா? வனஜா, வனஜா.
1: அம்மா, அம்மா, கதவை தரம்மா.
3: யாரு? வனஜா, நீயா? மாப்பிள்ள வரலையா?
1: இல்லம்மா.
3: ஐயோ, தனியா வந்த?
1: ஆமாமா, தனியா தாம்மா வந்தேன்.
3: ஐயோ, என்னம்மா, துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க? என்னம்மா, என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது?
4: அத்த, என்ன வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் வனஜா, நில்லுடி நில்லுடி. சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? சொல்லுடி, என்னடி நடந்தது?
4: அவங்கள உள்ள வர விடுங்க. அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் வனஜா, ஏய் நில்லுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி.
4: அத்த, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க உள்ள போய் பெட்டியை வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க அண்ணி, டிஃபன் சாப்பிடலாம். மத்தத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அத்த, நீங்க குளிக்க வாங்க, சுடு தண்ணி ஆறிட போகுது.
3: ஐயோ அம்மா, மாலினி, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. ஐயோ, என் பொண்ணு தனியா வந்துக்கிறேம்மா.
4: அத்த, வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லக்ஷ்மி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க?
1: இது நான் பேசினதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும் அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
4: அத்த, பதட்டப்படாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்காய் தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்த.
1: என்ன, எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சு சுடு தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
4: அத்த, மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க அத்த.
3: அம்மா, மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி, உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு எண்ணெய் தேய்ச்சு விடு.
1: அம்மா, அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏ மாலினி, சுடு தண்ணி எங்க வச்சிருக்க?
4: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்க நீ.
1: அண்டாவிலையா? இரு, நான் தண்ணியை தொட்டு பாக்குறேன். வெந்நீர் இதமா தான் இருக்கு, பரவாயில்லையே. சீயக்காய் தூளை காட்டு பாப்போம்.
4: சீயக்காய் தூளா? அதோ டப்பாலதான் கரைச்சு வச்சிருக்க நீ.
1: சீயக்காய் தூளையும் ஒழுங்காதான் கரைச்சு வச்சிருக்கா. சரி சரி, எல்லாம் சரியாதான் இருக்கு, உன் வேலைய பாரு.
4: அண்ணி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க?
1: ஏன் ஏன் இப்படி கேக்குற?
4: ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணிய தொட்டு சுடு தண்ணியான்னு பாக்குறீங்க, சீயக்காய் தூளை தொட்டு சீக்கா தூள் தானு பாக்குறீங்க. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
1: ஏன் ஏன் என்ன பார்த்து அப்படி கேட்ட? ஏன், உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
4: சரிங்க அண்ணி.
3: ஏய் வனஜா, இந்த வாடி, என்னடி நடந்தது?
1: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கல தான், ஆனா நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையா மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டேன்.
3: ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, என் வயத்துல நெருப்ப அள்ளி கொட்டிட்டேடி. நான் அப்ப சொன்னடி, இப்ப நான் அப்படிப்பட்டவ கிடையாதுடி. என் மருமக மாலினி.

0: അയ്യോ, ഇപ്പൊ നാ മരുമകൻ മെച്ചന മാമിയാരുടെ മാമിയാരുടെ നല്ല ആരുക്കറിയ ഞാൻ കുടുംബത്തില് നീ കുഴപ്പം പണിട്ട് പോയിടാതെടി തായി. അയ്യോ, നാ എന്നാടി
1: ചെയ്യുവാങ്ക. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சிட்டு உங்களுக்கு டிபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
2: ஆபீஸ்க்கா?
1: ஆமா. நீ உங்களுக்கு தெரியாதா, உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல. ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்லையா நீ?
2: ஆமா ஆமா. அம்மா, நான் உடனே கிளம்புறேன்.
0: என்னம்மா? புறப்படுறியா? ஏமா, என்ன திடீர்னு வந்த? உடனே புறப்படணும்னு சொல்ற? என்னம்மா?
2: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்?
0: ஓ, உண்மைதான் வனஜா. நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்திருப்பம்மா. ஐயோ ஐயோ, படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தேசம் மாறி போயிடும்.
2: அத இப்போதாமா நான் உணர்றேன். டென்த் படிச்ச என்ன டிகிரி படிச்சவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
0: வணிஜா, இந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கையை விட்டுடாதம்மா. படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா. மற்றதெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
2: உண்மைதாம்மா, உன் மருமகன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்ச கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுட தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவரு நேர்ல பாத்துட்டாருமா. அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம
0: ஓடியான்ட்டேன். கொடுமைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். மருமக கொடுமை, அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டதை நினைச்சு ஐயோ வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஐயோ, நீ என் பொண்ணாடி. ஐயோ, எனக்கு வந்த மருமகன் எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வரஞ்சா. நீ உடனே புறப்பட்டு போயிடுமா? போயிடு.
2: அம்மா,
0: புறப்படுறியா? காழுத்த புடிச்சு வேலையை தள்ளட்டுப்பா.
3: நீங்க ஒண்ணு தள்ள வேண்டாம். என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
0: மாப்பிள்ள நீங்களா?
3: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு விஷயத்துல பொய் சொல்ல வச்சதும் நீங்க தான். வக்கர புத்திய உருவாக்கினதும் நீங்க தான். அத்தை, தான் அதிகமா படிக்கலங்கிறது வனஜாவோட மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்க இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவ கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சிட்டா. இனிமே அவளுக்கு புத்தி சொல்றத நிறுத்துங்க அத்தை. வனஜா, புறப்படு, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம்.
0: மாப்பிள்ள மாப்பிள்ள, எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள்ள. எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள்ள.
3: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும்போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல? வனஜா, படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில நாம நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
2: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
3: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க. அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வாவனஜா, கிளம்பலாம்.
0: கோயில் மணியே அடிக்குது மாப்பிள்ள. என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருவீங்கல்ல?
3: சரி அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம்.
2: அம்மா, நான் போயிட்டு வரேம்மா.
0: போயிட்டு வாம்மா என் செல்லம்.
3: சரிங்க அத்தை, இனிமே அவ உங்க மக இல்லை, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
2: நாடக மலரில்

0: நேர்கள் இதுவரை கேட்டது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மாப்பிள்ளை ராஜாவாக ஏ கந்தன் ஆறுமுகம், ராஜாவின் தந்தை சத்தியமூர்த்தியாக வி எஸ் பாலதண்டாயுதம், ராஜாவின் தாயா சாரதாம்பாளாக கே எஸ் தில்லைராணி, ராஜாவின் மனைவி வனஜாவாக கே ஜாஸ்மின், ராஜாவின் மாமனார் கணபதியாக பி செல்வநாதன், ராஜாவின் மாமியார் கல்யாணியாக ஆர் விஜயலட்சுமி, மருமகள் மாலினியாக எம் அன்பரசி ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மேன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும்

0: ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ, நண்பர்களின் அழுத்தத்தினாலோ, மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின்போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோட அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால இப்போ நான் என்னோட வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட், ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக

கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான இரண்டாவது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. தொடர்ந்து கேட்கலாம்.
1: சூழல் காப்போம்.
2: சபா, ஒரு நல்ல கணவருக்கு விருது கொடுக்கணும்னா அது இந்த சுப்பையாவுக்கு தான் கொடுக்கணும். பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனதும் போதும், துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்கறது, சமைக்கிறது, வீடு பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டியது இருக்கு. குப்பை எடுக்கிறவர் வேற வந்துருவாரு, அவருக்கு வேற குப்பை எல்லாம் கொட்டணும்.
3: அண்ணே, சுப்பையா அண்ணே, குப்பையை எடுத்துட்டு வாங்க அண்ணே.
2: அடடே, உங்களுக்கு 100 ஆயுசு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே. சரி, எல்லா குப்பையும் கூட்டி ஒரே பக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன், எடுத்து கொட்டிக்கோங்க.
3: என்ன சுப்பையா அண்ணே, மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா பிரிச்சு கொடுக்காம இப்படி ஒன்னா கலந்து கொடுத்தா எப்படி?
2: அண்ணே, நீங்களும் அந்த குப்பையை எடுத்துட்டு போய் கொட்டதான் போறீங்க, இதுக்கு எதுக்கு பிரிச்சு போடணும்?
4: ஆளை பார்த்தா தம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
3: சுப்பையா அண்ணே, குப்பைகளை பிரிக்காம ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா அந்த குப்பைகளை பிரிச்சு மறுசுழற்சி பண்ணி திரும்ப பயன்படுத்த முடியாது, இதனால அதிகமா குப்பை நிலத்துல சேர்ந்து மாசுபாடு ஏற்படும்.
2: அப்படியாண்ணே, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? நான் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம தண்டமா இருந்ததால எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாமையே போச்சுன்னு.
3: இதனால நம்மளும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நோய்வாய்ப்படவும் வாய்ப்பு இருக்கு சுப்பையா அண்ணே.
2: என்ன மன்னிச்சிருங்கண்ணே, முதல்ல வெள்ள பக்கெட்டு பச்சை பக்கெட்னு 2 பக்கெட்டை வாங்கி மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு போட்டு இந்த நாட்டுக்கு என்னால முடிஞ்ச ஒரு நல்லதை செய்ய போறேன்.
1: நீங்கள் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை உங்களை பாதுகாக்கும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள்.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. என்னங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா, உங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கு. மத்திய அரசில் பணிபுரிய

0: பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது. கல்வி தகுதி: ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22, 2026. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
1: தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
2: வணக்கம். வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம்

0: ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தாட்கம் மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள். இவ்வகுப்பில் வழங்கப்படும் இலவச பயிற்சிகள்: ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. விண்ணப்பிக்கும் முறை www.தாட்கோ.com என்ற தாட்கோ இணையதளத்தில் உடனே விண்ணப்பம் செய்யுங்க மக்களே.
3: விவசாயிகளுக்கு ஒரு இனிய செய்தி, வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை குறித்த நேரத்தில் வாடகைக்கு பெற வேண்டுமா? இன்றே உழவர் செயலியில் உள்ள இ வாடகை 2.0 முன்பதிவு செய்யுங்கள். அரசு வேளாண் இயந்திரங்கள் மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறை மற்றும் தனியாருக்கு சொந்தமான இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பயன்பெறுங்கள். தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்களும் இ வாடகை 2.0 பதிவு செய்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி விதை பரிசோதனை நிலையம் விவசாய பெருமக்களுக்கு தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்பரிசோதனை நிலையத்தில் இப்பகுதியில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களான நெல், உளுந்து, பருத்தி மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றின் முளைப்பு திறன் பரிசோதனை செய்ய தேசிய தரச்சான்று அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இங்கு பரிசோதனை செய்யப்படும் பயிர்களின் விதைகளுக்கு இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் விற்பனை பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. எனவே விதை உற்பத்தியாளர்களும் விதை விற்பனையாளர்களும் விவசாய பெருமக்களுக்கு விதை மாதிரிகள் நெல் 100 கிராம், உளுந்து 150 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம் மற்றும் பருத்தி 100 கிராம் என்ற அளவுகளில் எடுத்து ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி தங்களது விதை ரகங்களை தருமபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பயன்பெறுமாறு தருமபுரி விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணம் ₹25,100. 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 96 77 56 52 20 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம். கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்கு வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை. திட்ட அறிக்கை கடன் தொகை ₹5,00,000 மேல் இருந்தால் மட்டும் போதும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
4: 102.5
5: 102.5
6: 102.5 102.5
5: 102.5
7: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரியப்பா 102.5.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: காகிதத்தில் உறங்கிய கனவு காற்றலையில் விழிக்கும் நேரம். நாம் இணையும் நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கடிதம் எழுதினேன். ஆமாங்க, நம்ம இணையிறோம் உங்க விருப்ப பாடல் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம். காலையில இருந்து வேலையை பரபரப்பா செஞ்சுட்டு மதியம் பசி கலந்த தூக்கம் உங்களோட விருப்ப பாடலோட இருந்தாலும் தூக்கத்தையும் தூக்கி போடுங்க இந்த அரை மணி நேரம். இது உங்களோட ப்ரோக்ராம்ங்க, உங்க கடிதம், இது நம்ம சத்தம். 5 நிமிடம் ஃபுல்லா பாட்டு கேட்டு நம்மள வந்து சார்ஜ் பண்ணிக்க போறோம். அடுத்து பரபரப்பா வேலை செய்யணும் இல்லையா? இங்க கேட்க தயாரா இருந்தா நானும் பாட்டு போட ரெடி. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, மதிக்கோன்பாளையத்திலிருந்து மோகன் சுகுணா எழுதியிருக்காங்க. 1983 வெளிவந்த இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சங்கர் கணேஷ். வரிகள் எழுதியிருக்காங்க கங்கை அமரன். பாடியிருக்காங்க SPB. இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் கைத்தட்டி காத்திருக்குமா? ஆபீஸ்ல ஃபைல் தூங்குதா, இந்த பாட்டை கேளுங்க, அவ்வளவுதான், எழும்பிடும் உங்களுடைய எனர்ஜியும். நேத்து மொட்டு, இன்னைக்கு பூ. பூவை யாருன்னா திட்டுவாங்களா? அப்படியே உங்க பாஸ்கிட்டிய சொல்லுங்க, நான் இன்னைக்கு சுறுசுறுப்பா வேலை செய்ய போறேன்ட்டு. விழுறதே எழுதுறதுக்கு தானே.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்று தரும் பாடப்பிரிவுகள்
2: ஃபார் அட்மிஷன்ஸ் Contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District Call 90254-00159 Counseling Code 2683
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப படலங்கள் சில இணைந்திருக்கிறோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கோட்டையூர்ல இருந்து தமிழரசன் எழுதியிருக்காங்க. வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க பென்னி தயால். இசையமைச்சிருக்காங்க விஜய் ஆண்டனி. வரிகள் எழுதியிருக்காங்க நா முத்துக்குமார். விஜய் ஆண்டனி மியூசிக்னாவே ஒரே வைப் இல்லை. வேட்டைக்காரன் சொன்னதுமே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் இதை அனுபவம்

வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திருடி தின்ற மாங்காக்கு தான் ருசி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோட்டத்துக்காரர்களுக்கே தெரியாம அந்த மாங்காய் பறிச்சு தின்ன அனுபவம் யாருக்காவது இருக்கான்ட்டு கண்டிப்பா சொல்லுங்க. சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து பெருசா நம்மளுடைய கனவை நோக்கி பயணிக்கணும், அதுதான் வாழ்க்கை. இதோ நேயர் கேட்ட அந்த பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த கடிதம் வந்து ரொம்ப காமெடிங்க. என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மூக்குத்தி கேட்டாங்களாம் ஒரு அம்மா. அந்த சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெண்கள்லாம் வந்து தனியா சுயமா நின்று தங்களே வந்து வாங்கிக்கணும், ஹஸ்பண்ட் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க யாருன்னு கேக்குறீங்களா? மூன்றாவது கடிதம் எழுதின நம்ம நேயர் தான். பழைய தர்மபுரியில இருந்து சுதா சத்யராஜ் கேட்டிருக்காங்க. கண்ணுப்பட புகுதையா திரைப்படத்துல இருந்து. அவங்க சொல்றதும் கரெக்டு தானே சுதாக்கா? வேர்வை துளியில தானே வைரம் இன்னும், மூக்குத்தி இல்லாமலும் நீங்க முத்தழகு தான். நீங்க ஃபேஸ்ல இல்ல அழகு உழைப்புலதான் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா காட்டுவீங்க நம்புறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணுப்பட புகுதையா திரைப்படத்துல இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே சொல்லிட்டு இருந்தேன். அதாவது வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்க நரம்பு சுருண்டுறதுல தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சு தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழக்காடு மொழியாக வந்து அது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உன்னையத்தே சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை, அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு

0: ரத்தங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு செய்யறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லாரும் நார்மலா வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலிருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வந்து வேணுங்கிற நம்ம அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போவோம். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதுலேருந்து எடுத்து விட்றோம்னு வைங்களேன் கிணத்துலேருந்து, அப்புறமா வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது, அப்புறம் வாய்க்காலேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்து பொருட்கள் இல்லை அந்த அந்த திசுகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணது நம்ம மலமாகவோ ஒன்றுக்காகவோ அது கழிவு வந்து போயிடுது. அந்த மாதிரி கணக்கு இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்கும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்திலையும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸ்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற உடம்புக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்க வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளையாடுறையாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வேரிகோஸ் வேணும் இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
8: சரி சரி.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில் பாடணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் பகுதியில் அதிமன்கோட்டை அஞ்சல் தருமபுரி என்ற அஞ்சலுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேரு, உங்களோட ஊரை எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த 1-10 காற்றலையில் பாடும். நிகழ்ச்சியெல்லாம்.

தான் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து என்ஆர் முத்துமல்லிகா எழுதியிருக்காங்க. புதையல் திரைப்படத்திலிருந்து புதையல் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு, நா முத்துக்குமார் வரிகள் எழுதியிருக்காங்க, அர்ஜுன் சித்தர் பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும்போது கால்கள் மண்ணில் இருக்கட்டும், கனவுகள் மட்டும் விண்ணில் இருக்கட்டும், வேலை போர் அடிக்குதா, ரெண்டு நிமிஷம் கண்ணு மூடி அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். டிக்கெட் இல்லாமையே விண்ணுக்கு போகலாம், கால் தரையில் இருக்கணும், கனவு மட்டும்தான் விண்ணில் இருக்கணும். இதுவும் நேர் கேட்ட அந்த பாடல்

நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. பழைய தர்மபுரியிலிருந்து சுதாகா கேட்டிருந்தாங்க, நாத்தமட்டையிலிருந்து என்ஆர் முத்து கேட்டிருந்தாங்க. இவங்கள மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில் பாடினா கண்டிப்பாக கடிதம் எழுதுங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் காற்றலையில் பாடும். பாட்டு நின்றாலும் பறவையின் சிறகு நிற்காது, நாளை மீண்டும் வானம் தொடுவோம் இதே நேரத்தில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பாட்டு முடிஞ்சாச்சு, வயிறு நிரம்பியாச்சுன்ட்டு சோகமா போகாதீங்க, வேலைக்கு ஸ்டைலா போங்க. இன்னைக்கு முழுக்க இந்த பாடல்களும் உங்க கூடவே வரும். முடிவு முடியாது, மீண்டும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. மீண்டும் சந்திப்போம் இதே நேரத்தில். சிரிப்போடு போங்க, தூக்கமே வராது. நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி.

எப்பயுமே சிரிச்சுட்டே இருங்க. 4-3-46 கலர்ல ரெயின்போ மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா இருக்கும். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்பாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில்

0: அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா எனும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
3: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான் வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்

0: பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 25.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40-41 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காணப்பட்டது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியில் குன்னூர் பகுதியில் 11.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கணிசமாக 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாகியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கடலோர ஆந்திரப்பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை, தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், மரத்வாடா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பதை நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையில் இருந்த அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையம் பல விதங்களில் உதவி வருவது தெரியும்.

0: போய் சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
4: பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையம் பல விதங்களில் உதவி வருவது தெரிந்ததே. விவசாயிகளுக்கு பலவிதமான பயிற்சிகள் அளித்தும் பெற்ற பயிற்சியால் தொழில் முனைவோராக மாற வங்கிக் கடன் வாங்குவது முதல் பலவிதமான ஆலோசனைகளை அளித்து விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அளப்பரியது. விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கும் விளைபொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி கிடைக்காத சமயங்களில் பயன்படுத்திக் கொள்ள பயிற்சிகள் கொடுத்து வருகின்றனர். விலை கிடைக்காத பொருள் விலை கூட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கும் பயிற்சி தரப்படுகின்றது. இதனால் விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு அதிகமாகின்றது. அதிலும் பெண் தொழில் முனைவோர் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பெருகி வர வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு அதிகம் என்பது நாம் அறிந்ததே. இப்படி பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்த பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள்.
5: இந்தியாவில் 731 வேளாண் அறிவியல் மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 33 வேளாண் அறிவியல் மையங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக வழங்கி அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நவீன தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கும் முக்கியமான செயல்பாடுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு ஒரு விவசாயி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை பண்ணுறதுலேருந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற என்ன பயிர்கள் போடலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு மேலாண்மை, அப்புறம் வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள், அப்புறம் கால்நடை சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து அப்போ அரசு திட்டங்கள் வந்து இருக்குது நவீன முறையில் சந்தைப்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் வந்து KVK சொல்லுவாங்க. சென்டெக் வேளாண் அறிவியல் மையமானது 1994 தொடங்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அரசு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமான படித்த பெண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு போறதை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தணும், தன்னையும் வந்து தொழில் முனைவோராக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான பெண்கள் வந்து வர்றாங்க. ஈவன் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலையை விட்டு வந்த பெண்களே வந்து நிறைய வந்து இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. பல்வேறு பெண்கள் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலையுமே பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு. குறிப்பாக இந்த தொழில் வளர்ச்சியில வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய முன்னெடுத்து வர்றாங்க. பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தல் கூடம் வந்து இருக்கு. உணவு பதப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து இருக்குது. எடுத்தோடனே எல்லாரும் வந்து உடனே ட்ரைனிங் எடுத்துட்டு போய் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து பணம் வாங்கி தொழில் பண்ணுறதுன்றது மிக சிரமமான விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ அப்போ அந்த 6 மாத காலங்களில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் மையத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த 6 மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கி அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 3 வருடங்களாக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அதன் மூலமா தொழில் வந்து கத்துட்டு ஒரு 6 மாத காலங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நிதியெல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயிர் தான் அதிகமா விளையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய

ஒரு மிக சிறந்த வளமான மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காயிலிருந்து, காப்பியிலிருந்து, மிளகுலேருந்து, பீட்ரூட்டு, எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், மலைப்பயிர்கள், விவசாயத்துறையில் நெல்லாக இருக்கட்டும், சிறுதானியங்களாக இருக்கட்டும், ஸோ தோட்டக்கலை பயிர்கள் வந்து உங்களுக்கு திராட்சையாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், ஸோ பல்வேறு விதமான பயிர்கள் விளையக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேனி மாவட்டம். விளைய வைத்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக மாறுது. ஒரு விவசாயிகளையும் நம்ம வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ தேனி மாவட்டத்தில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள், அந்த திட்டத்துக்கு கீழே வந்து வாழையை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ODOP வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் தேனி மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. PMFM சொல்லிட்டு திட்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணும்போது அவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். இதில் வந்து முக்கியமாக வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பச்சை வாழை தான் வந்து அதிகமாக சாகுபடி, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, G9 சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து அதிகமாக வந்து சாகுபடி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக விளைச்சல் வரும்போது மழைக்காலங்கள்லையும் விலை வந்து கம்மியாயிரும். இப்போ விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபகரமாக இருக்காது. அந்த வித நோக்கத்தில் தான் நம்ம வந்து அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து ஒரு தொழில் முனைவோரா மாத்துறதுக்கும் நம்ம பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ICR NRCB சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போனோம் அப்படின்னா வாழை சாகுபடியிலிருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள், பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள், எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து கிடைக்கும். ஏன்னா பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடத்தி அவங்க வந்து அவங்களுடைய ட்ரையலே போட்டு விவசாயிகளுக்கு நல்ல வந்து ஒரு சிறந்த தொழில்நுட்பங்களை தான் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும், இல்ல அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது வந்து திருச்சியில இருக்குது. இல்லை நான் வந்து வேற மாவட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடைச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பங்களை நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்கள் ரீச் ஆகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு KVK அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல், அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்க தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், எங்க இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கா அப்படின்னு அந்த அலுவலர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு நீங்க நேர்லயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாழையை பற்றி தேனி மாவட்டத்தை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து மஸ்கட் ஹம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும் இந்த திராட்சையில. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமாக விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். வருடம் ஃபுல்லாகவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் நம்ம எப்படி வாழையை வந்து சாகுபடி பண்றோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திராட்சையில நம்ம குறிப்பா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு மழை காலத்திலையும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ள தருணங்கள்ல வந்து விவசாயிகளுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். ஸோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமா நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு, NRCG அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே புனேவுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரி எல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு, ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுநர் முகாமுக்கு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா அந்த விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பயிற்சிகள் மட்டும் வழங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டுநர்

0: முகாமும் நம்ம வந்து அழைத்து செல்வோம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்துல திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே வேஸ்டே இல்லாதது. திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது. திராட்சையில வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. சோ திராட்சை விதையை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையில இருந்து மாத்திரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விதையில என்ன ரெடி பண்றாங்க, சோ திராட்சை விதையும் தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய அந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திராட்சையோட அந்த பல்பு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அந்த விதையையும் மேல உள்ள தோலையும் வந்து வேஸ்டா போட்டுருவாங்க. சோ நாம என்ன பண்றோம்னா, வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது வேஸ்டா போற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லேயோ இல்லை வந்து மின் உலர்த்தியிலையோ இல்லை சூரிய உலர்த்தியிலையோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்போ நிறையா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ரிச்சுடு கிரேப்ஸ் பொமேஸ் என்ரிச்சுடு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தால் இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கூட வந்து மாறிடும் விவசாயிகளுக்கு. அந்த அளவுக்கு எல்லா விதத்துலையுமே வேஸ்ட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து சமைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் பால் எடுப்போம். தேங்காய் பாலை எடுத்துட்டு இந்த மீதி உள்ள சக்கையை வந்து எல்லாருமே யூஸ்வலாக காமனாக என்ன பண்ணுவோம், தூக்கி வந்து தூர தான் போடுவோம். பட் தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மீதி உள்ள சக்கை இருக்கு இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து மின் உலர்த்தி இருக்கா இல்ல சூரிய உலர்த்தி இருக்கா, இதுலயே வந்து நல்லா காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க பொரியலுக்கோ இல்ல புளிக்குழம்புக்கோ கீரைக்கோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொமேஸ்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, இது வந்து டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்காயில இருந்து ஒரு தடவை பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி டெசிகேட்டட் கோக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காயில நீங்க பால் எடுக்காம நீங்க காய வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். சோ தேங்காயில இருந்து ஒரு டைம் பால் எடுத்துட்டு நல்லா காய வச்சு காற்று புகாத ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் ரெடி டு யூஸ் மாதிரி உடனடியா நம்ம பயன்படுத்துற மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலேயே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் எதுக்கு இங்க ஹைலைட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்டே வந்து என்ன தொழில் பண்ணலாம், நமக்கு வந்து தொழில் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா ஐடியா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கும் வருவாங்க. பட் நம்மகிட்டயே நிறைய வளங்கள் இருக்குது, நம்மள சுத்தியே நமக்கு எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போகலாம்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள்.
0: தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 8 வட்டாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திலையுமே நம்ம வந்து ஒரு ஒரு உழவர் ஆர்வலர் குழு செயல்பட்டு வருகிறது. இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க, எஃபிஓன்னு சொல்றாங்க இல்லையா, உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நிறுவனங்கள், அந்த மாதிரி வந்து இந்திய அரசு வந்து நிறைய விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நம்மளும் வந்து ஒரு எஃபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த எஃபிஓட பேர் பார்த்தீங்கன்னா லவாய்சியர் கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் ஒரு 300 பேரை வந்து சேர்த்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு அவங்களுக்குன்னு நிறைய விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாற்றி அவங்களுக்கு இப்போ விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு விற்பனை அங்காடியையும் நம்ம தேனி மாவட்டத்தில் அரண்மனை புதூரில் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த விற்பனை அங்காடி மூலமாக அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எவ்வளோ தொழில்நுட்பங்கள் வந்தாலுமே சந்தைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. ஸோ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு அவுட்லெட் ஒரு சேல்ஸ் அவுட்லெட் விற்பனை கூடமும் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி வந்து ஒரு ஆன்லைனில் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், ஆன்லைனில் விற்பனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய திறமையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், நீங்கள் என்ன தொழில்நுட்பங்கள்னாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தில் கிடைக்கும். திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஒரு நாள் பயிற்சி இருக்கு, இரண்டு நாள் பயிற்சி இருக்கு, நான்கு நாள் பயிற்சி இருக்கு, ஆறு நாள் பயிற்சி இருக்கு, பதினஞ்சு நாள் பயிற்சி இருக்கு, ஒரு மாத பயிற்சி இருக்கு. விவசாயிகள் என்ன தேவை அறிந்து வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சிகள். மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் போடுறோம் அப்படின்னா 70% வந்து பிராக்டிக்கலா கொண்டு போவோம், செயல்முறை விளக்கமா கொண்டு போவோம். 30% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்போம், ட்ரைனிங்கா லெக்சர்.

எடுப்போம் இல்லையா, விரிவாக்கமா சொல்லி கொடுத்துருவோம். அவங்களை கண்டுணர்வு முகாமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாதித்த தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். முன்னாடியே செயல் விளக்கம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ஈஸியா அந்த தொழில்களை கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நிறைய பயிற்சிகள் எல்லாம் வழங்குறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு சில பேத்துக்கு போக முடியாம இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து வீட்டிலே இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கலாம், பெண்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஒரு பெண்களுக்கும் மாறுபடும். அதை நோக்கி ஆன்லைன்ல நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ பயிற்சி பெற்றாச்சு, அடுத்த ஒரு பொருளை அதை எப்படி வந்து லேபிள் பண்ணுறது, அது எங்கே லைசன்ஸ் வாங்குறது, அதை எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அது என்ன மாதிரியெல்லாம் பேக்கேஜிங் பண்ணலாம், அதை எப்படி சந்தைப்படுத்துறது, ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு உணவு பண்ணுறாங்க, அந்த உணவை நெடுநாட்களாக எப்படி வச்சுக்கிறதுக்கு, அப்போ அதுக்கு என்ன பாதுகாப்பான் போடணும், அந்த விஷயம், அந்த உணவை எப்போ வந்து பேக் பண்ணலாம், இதுக்கெல்லாம் தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து தொழில்நுட்பங்களை வந்து வழங்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் எடுத்துட்டு போனாலுமே எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த மாதாந்திர மீட்டிங் வந்து 20ஆம் தேதி நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக 20ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான ஒரு சந்திப்பு கூட்டம் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து எனக்கு லைசன்ஸ் வேணும், இந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன விதமான பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து போடலாம், இல்லை நான் வந்து இப்போ ஆடு வளர்ப்பு எனக்கு தொழில்நுட்பம் இருக்குது, இதை நான் வந்து ஒரு வங்கி கடன் பெற்று இதை வந்து நான் விரிவாக்க பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த வங்கியை தொடர்பு கொள்ளது, எந்த திட்டங்கள் இருக்குது, மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறேன், இதை வந்து இன்னும் எப்படி வந்து செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமாக நான் தயாரிக்கிறது, நான் வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கேன், இப்போ அசோலா வளர்க்கணும், இந்த அசோலாவை நான் எப்போ வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம், இதை வந்து நான் எப்படி விற்பனை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 3 வருஷம் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து நல்ல வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க வளர்ச்சி பாதைகளை போகிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் கூடம், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது அடைக்காக்கக்கூடியது. அதாவது ஒரு வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் நம்மளுடைய பார்வையிலே இருந்து அவங்க ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணிடலாம், அந்த ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்துறதுக்கு கரெக்டான ப்ராடக்டாக இருக்கா, அது கெட்டு போகாமல் இருக்கா, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் வந்து பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய 6 மாதம் நம்ம கண்காணிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தொழிலை விருத்தி பண்ணி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய நிறுவனம் தான் நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம். வேளாண் அறிவியல் மையமானது பெண் தொழில் முனைவோருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்களும் எழலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல, யார் ஆர்வமாக வந்தாலுமே தொழில் முனைவோராக ஆக்குறதுக்கு வேளாண் அறிவியல் மையம் எப்போதுமே தயாராக இருக்குது. அதனால் நீங்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், இல்லை கிராமப்புற இளைஞராக இருக்கலாம், இல்லை நான் விவசாய நிலமே இல்லை, நான் வீட்டில் இருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், நானும் சாதனை புரியணும், நானும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை கற்று ஈஸியாக வந்து நீங்கள் நினைச்ச பாதைகளை காட்டிலும் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வேளாண் அறிவியல் மையத்துடைய பங்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கும்.

வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது ஆராய்ச்சி பண்ண தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கும். வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வந்து எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணவை வந்து ஆக்சுவலாக மூணு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து சக்தியை வழங்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், கொழுப்பு சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து நிறைந்தது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இது மூணுமே வந்து பாதுகாப்பான உணவுகள். ஏன் பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால தான் பழங்கள், காய்கறிகள், கீரைகளுக்கு வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழங்கள்

எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதியா அதியா புரியா தெரியோ, எல்லா பெண்களுமே வந்து எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு பெண் தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு தொழில் பண்றதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் சரி, எல்லா விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்கள அறியாமலே ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது, நாமளும் வந்து நல்லா சாதனை புரியலாம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது, பல்வேறு நிதிகள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமா வழங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து தொழில வந்து கண்டிப்பா திறம்பட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே எங்கிட்ட ஒரு 20 பேர் பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா 20 பேத்துக்கு நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்னாதான் வழங்கிட்டு இருப்போம். ஸோ 20 பேருமே ஒரே ப்ராடக்டை வந்து எடுத்துட்டு போக முடியுமானா? முடியாது. ஒன் ஆண்டர்பிரினர் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருள் ஒரு தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட், சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்கணும், சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோருக்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து தேனி மாவட்டத்தில் அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும். கிடைக்காத ஒரு பொருளை வச்சு தொழில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கும் இடுபொருள்கள் வாங்குறதுக்கும் வசதியா இருக்கணும், தேவையான இடுபொருள்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப மேங்கோ அப்படின்னா அது சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்த சீசன்ல தான் நம்ம மேங்கோ கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்லாம் மேங்கோ கிடைக்குமானா? கிடைக்காது. மேபி ஆஃப் சீசன்ல ரொம்ப ரேரா கிடைக்கும், பட் இந்த அளவுக்கு மேங்கோ சீசன்ல இருந்து கிடைக்குமானா? கிடைக்காது. அப்ப கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கிடைக்காத தருணங்களில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருடம் ஃபுல்லா பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நம்ம பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி உள்ள விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் போது நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளைச்சல்கள் இல்லாதப்ப நம்ம விற்பனை பண்ணிக்கிறதுக்கும், இல்லை பதப்படுத்தின உணவுப் பொருளை வச்சு நம்ம பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விலை இல்லாத ஒரு பொருளை நம்ம வந்து விலையை வந்து கொடுக்குறோம். விலை கம்மியாக இருக்கக்கூடிய தருணங்களில் நம்ம அந்த தக்காளியை வந்து உலர வச்சோ தக்காளி பவுடரா வந்து பயன்படுத்திக்கலாம், இல்லை தக்காளி ஜாமா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா தக்காளி கெச்சப்பாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள் பண்ணும்போது அதோடைய வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.

நீங்கள் இதுவரை கேட்டது பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனை இயல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள். இனி வேளாண் தகவல்கள். வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். புதுசா வெளிவர்ற இலையோட தாள்லாம் உருக்குலைந்து இருக்கும். இந்த மாதிரி இலையில நடு நரம்பு திடமா இருக்கும். ஆனா இலை தாளெல்லாம் உருக்குலைந்து அதோட ஓரம்லாம் ரொம்ப பல்லு மாதிரி இருக்கும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாச்சுன்னா புதுசா வெளிவர்ற இலையில நடு நரம்பு மட்டும்தான் இருக்கும், இலை தாள் இருக்காது. இந்த மாதிரி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்தா ஒளி சேர்க்கை குறைந்து வாழை மகசூல்ல 30% மகசூல் இழப்பு ஏற்படும். மேலும் தார் சுரக்கக்கூடிய தருணத்துல சுண்ணாம்பு சரிவர கிடைக்கலன்னா காயெல்லாம் நெடுக்கு வாக்குல வெடிக்கும், தாரோட விற்பனை தரம் குறையும். ஏன் இப்படி வாழையில சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல மணல் பாங்கான நிலம். இந்த மாதிரி மணல் பாங்கான நிலத்துல சுண்ணாம்பு பிடிமானம் குறைவா இருக்கும். மேலும் வடிகால் தண்ணியில சுண்ணாம்பு சத்து வேர் பகுதியிலிருந்து எளிதா அடிச்சுட்டு போயிடும். மண்ணுல பிஹெச் அளவு 7 கீழே இருக்கிற பட்சத்துல மண்ணுல அமிலத்தன்மை தான் இருக்கும். அதனால மண்ணுல போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருக்காது. மண்ணுல அளவுக்கு அதிகமா பொட்டாஷ் சத்து போட்டாலும் வாழை மரத்துல சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். வேளாண் தகவல்கள் கேட்டோம்.

0: இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், மீன் கழிவுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மீன் அமிலமானது அமினோ அமிலங்களையும் நைட்ரஜன் சக்தியையும் கொண்ட ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும். விடை பெறுமுன் கேட்டோம்.
1: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
2: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
3: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
4: விவசாயிகளுக்கு ஒரு இனிய செய்தி, வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை குறித்த நேரத்தில் வாடகைக்கு பெற வேண்டுமா? இன்றே உழவர் செயலியில் உள்ள இ வாடகை 2.0 முன்பதிவு செய்யுங்கள். அரசு வேளாண் இயந்திரங்கள் மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறை மற்றும் தனியாருக்கு சொந்தமான இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பயன்பெறுங்கள். தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்களும் இ வாடகை 2.0 பதிவு செய்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
5: Students, listen carefully.
6: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
7: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. வேளாண் அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் தொடர்புக்கு 96 77 56 52 20 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் தொடர்பு கொண்டு தனது பெயரினை பதிவு செய்யுமாறு வேளாண் அறிவியல் நிலையத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
10: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
11: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
10: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
11: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
10: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழு குழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
11: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
10: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
12: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.

தருமபுரி பண்பலை 802.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:30. நேர்களே, என்ன பாட்டு கேட்க ரெடியா இருக்கீங்களா? புத்தம் புது நிகழ்ச்சியோட பூங்கொத்து நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது உங்களுடைய அன்பு தோழி கதிரொளி. பூக்கள் கொத்தாய் மலரும், பாட்டாய் மனசு சிரிக்கும் நிகழ்ச்சி பேர் தான் பூங்கொத்தை இல்லையா? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ரெண்டு திரைப்படம். இந்த ஒரே மேடையில சந்திரமுகி மற்றும் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாமா? 2005 வெளிவந்த சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பாடல்களை கேட்க போறோம். நாம ஒரு பறவையா இருந்தா எப்படி பறப்போம்? ரொம்ப அப்படி சந்தோஷமா வானத்துல பறக்கிறதுக்கு சிறகுகள் இல்லையே அப்படின்னு ஆசைப்படுற உங்களுக்காக தான் இந்த பாடல். இதோ அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, இசையமைச்சிருக்காங்க வித்யாசாகர், பாடியிருக்காங்க எஸ்பிபி மற்றும் ஸ்ரீயா கோஷல். இந்த பாடலுக்கு முன்னாடி நயன்தாரா வந்து ரஜினி சார்கிட்ட உங்களுக்கு இசைனா என்ன தெரியுமா அப்படின்னு கோபமாக கேட்கக்குள்ள அப்படியே உடனே இந்த பாட்டை ஆரம்பிச்சிடுவாங்க. கேலி செய்யும் கண்கள் மூடு, கலையை மட்டும் காதல் செய் அப்படின்ட்டு. இசை தெரியுமான்னு கேட்டால் இதயம் தெரியுமான்னு கேளு, துடிக்கிறது எல்லாமே இசை தானே அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லியிருப்பாரு ரஜினி சாரு. இசை இல்லை எல்லாமே இருக்கு, கொட்டாங்குச்சியில் கூட கொட்டு வைக்கலாம். உருவத்தை பார்க்காத உள்ளத்தை கேளு, உள்ளுக்குள்ளே ஒரு ராஜாவே இருக்கிறான். நயன்தாரா கேட்டிருக்காங்க இசை தெரியுமான்னு, அதுக்கு ரஜினி சார் சொல்லியிருக்காங்க இசைனா சத்தமிழ நம்ம மனசில் எழக்கூடிய சந்தோஷம் அப்படின்ட்டு. இந்த பாடலை கேட்டு நாமும் ரசிப்போம், இசையால் இணைவோம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. சில பாடல்கள்லாம் கேட்டாவே செம வைபா இருக்கும். இந்த பாட்டு கேட்டு ஆடாத கால்களே இருக்காது. இப்பயும் நம்ம வைப் பண்ணுவோம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலும் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்தான். கேட்டு என்ஜாய் பண்ணுவோம் மக்களே.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. செம வைபோட இந்த சாங் முடிஞ்சதில்ல, நிறைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து இந்த லிரிக்ஸ்ல நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அடுத்ததா 2005 வெளிவந்த கஜினி திரைப்படத்துல இருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க நா முத்துக்குமார், இசையமைச்சிருக்காங்க ஆரிஸ் ஜெயராஜ், பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் பாம்பி ஜெயஸ்ரீ. ஆரிஸ் ஜெயராஜ் மியூசிக் நவி அப்படியே எல்லாரும் வந்து கண்ணு மூடி கேட்போம். இல்லை மதிய நேரத்திலையும் நாம் அப்படியே ஈவினிங் டைம் போன மாதிரி ஒரு பாடல்கள் கேட்ட ரசிப்போம் நேயர்களே.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில.

அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கபிலன், இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ், பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன். வண்ணம் தட்ட விரல்களில் வானவிலும் தோற்குமடி, வாழ்க்கை எல்லாம் கலர் பொடி ரங்கோலாவாக, கோலம் போட தெரியாது ஆனால் மனசு ஃபுல்லாக இந்த பாடலை கேட்டால் ரங்கோலா தான். காலை பணியில் கோலமிட்டால் காலம் முழுக்காக வண்ணமாக இருக்குமா, ஆனால் நாம் இந்த நேரத்துலேயும் மதிய நேரத்துலேயும் இந்த பாடலை கேட்டால் கலர் பொடி இல்லை, கலரான வாழ்க்கை. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்கு கபிலன் சாரோட வரிகள் ரெண்டுமே சேர்ந்தா மதியம் கூட மல்லிகை மாதிரி மணக்குமா. கேட்டு பாருங்க அடுத்த பாடல்.

நிறைவு பெற்றது பூங்கொத்து நிகழ்ச்சி. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி கதிரொலி. நன்றி நேர்களே.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல்,

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் போதை பொருட்களின் தீமைகள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவது குறித்து தருமபுரி பொது சுகாதாரத்துறை மனநல மருத்துவர் ஸ்ரீனி பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம போதை பொருள் மற்றும் அது சார்ந்து என்னெல்லாம் தொந்தரவு வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம். போதை பொருள்னா என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, அதுல பீடி, சிகரெட்டு, பான்பிராக், ஆல்கஹால், கஞ்சா, போதை காலன்கள், ஹெராயின், கொக்கைன், ஆம்பிட்டமைன், மெத்தாம்பிட்டமைன், அப்புறம் சில பேர் வந்து இந்த பெட்ரோல் அப்படின்றதையும், பெயிண்ட், தின்னர், நெயில் பாலிஷ், அப்புறம் ஃபெவிகால், ஒயிட்னர், இதெல்லாமே வந்து போதை பொருட்களாக பயன்படுத்த. இப்போ இது இல்லாம வந்து மனநல சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளும் சிலரால போதைக்காக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதுல வந்து ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் யூசேஜ் காமனா நீங்க பார்த்திருப்பீங்க. மற்ற போதைப் பொருட்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். ஒரு நபர் படி ஒரு போதைக்கு அடிமையாகிற நிலைக்கு போறாரு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ ஒரு நபர் வந்து எதுக்காக போதைப் பொருள் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்றாங்க இனிஷியலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த போதைப் பொருளை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மிகுதியான ஆர்வம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூழ்நிலை சார்ந்த ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். எனக்கு வந்து நான் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை வந்து எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் கூட அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி காரணங்கள் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனான்சியல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனல் ரீசன்ஸ்க்காக அவங்க அதுக்குள்ள ஒரு மால் அடாப்டிவ் பிஹேவியரா அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இது பண்ணா எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை, அதாவது இந்த ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எல்லாரும் இதே மாதிரியான வழியில் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதில்ல, அதை அதே வழிய அந்த மாதிரி அவங்க வந்து சொல்யூஷன் தேடுறதில்ல. இதை தவிர்த்து வேற என்ன காரணங்களுக்காக ஒரு போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள்ள போகிறாங்க, அவங்களுக்கு பிடித்தமான நபர்கள் யாராச்சும் ஒரு அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருக்கலாம், இல்லை ஏதா யாரா ஹீரோஸ் வந்து மூவிஸில் போதைப் பொருள் கன்சியூம் பண்ணுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வமும் நாட்டமும் வருது, அதை தொடர்ந்து அவங்க போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போக வாய்ப்பு. ஸோ அவங்க இப்போ ஒரு ஸ்மோக்கிங் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு நபர் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு அதோட விளைவு எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours இருக்கும் இனிஷியலி ஒரு ஃப்ரெஷ் ஸ்மோக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஸோ அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன எழுச்சி நிலை, ஒரு கொஞ்சம் எல்லாத்துமே ஒரு அலர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்டன்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. பட் அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து மறுபடியும் இயல்பாக அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு முன்னாடி அந்த 1 hour அந்த 2 hours இருந்த நிலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டிங்காக இருக்கும், நம்ம மறுபடியும் அதை கன்சியூம் பண்ணி பார்ப்போம், எனக்கு அந்த ஒரு எழுச்சி நிலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மறுபடியும் நான் அதை கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ரிவார்டிங் ஃபேக்டராக ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை 4 அடவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை வந்து அதை பொறுத்துக்கக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழந்துக்கிட்டே போகும். ஸோ அந்த எதனால் அப்படின்னா அந்த போதைப் பொருள் உண்டாக்கக்கூடிய பாதிப்புனால். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 மணி நேரம் இருந்த அந்த விளைவு அப்படின்றது 4 அடவில் ஒரு 1 மணி நேரம், இல்லை 1/2 மணி நேரம், இல்லை 20 நிமிஷம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக

அந்த எவ்வளோ நாட்கள் அதை பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அந்த நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நேரம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போ அந்த 10 நிமிஷம் அடிக்கிறாங்க, 10 நிமிஷம் அந்த விலை, ஒரு சிகரெட் அடிக்கிறாங்க 10 நிமிஷம் அதோட விளைவு இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அதை நிறுத்தினதுக்கான விளைவுகள் வரும். உடம்புல அதோட அளவு குறையும் போது ஒரு அசாதாரண ஒரு நிலை வரும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனப்பதட்டம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஒரு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கிறது, கை கால் நடுக்கம் இருக்கிறது, எதுலேயும் வந்து கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, அப்புறம் ஒரு காரணமே இல்லாமல் ஒரு எரிச்சல் தன்மை வர்றது, இதுலேயுமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கிறது, ஒரு அதிகமாக வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி வந்து ஒரு விளைவுகளை அது உடல் சார்ந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரி அதை நிறுத்தினா எனக்கு இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வருது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. பட் அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் அது அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் சேம் அதே அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டேட் வருது, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேட் வருது. ஸோ அவங்க மறுபடியும் அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுழற்சியான நிலையை தான் நம்ம போதைக்கு அடிமையானதை எடுத்துக்கிறோம். இப்போது என்னென்ன விஷயங்கள் இருந்தால் போதைக்கு அடிமையானவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், அவங்களோட பயன்பாடு அதிகரித்து கொண்டே போகிறது, அப்புறம் வந்து அந்த பயன்பாட்டை நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து உடலில் ஒரு சில அறிகுறிகள் ஏற்படுறது, அப்புறம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா நாள் ஃபுல்லா அதிக நேரம் அதை பத்தியே எண்ணங்கள் இருப்பது, அப்புறம் அதை வாங்கறதுக்கு இல்ல அதை வந்து அடையறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு போதைக்கு அடிமையானதோட அறிகுறிகள். வேற என்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தன்னுடைய ஒரு சுய பராமரிப்பு பண்றதுல கொஞ்சம் குறைபாடு இருக்கும், அப்புறம் அவங்களோட குடும்ப பொறுப்புகளை சரிவர செய்யறத அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அப்புறம் அவங்களோட வேலை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்ல வேலைக்கு சரியா போறது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து போதைக்கு எந்த ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அடிமையான இந்த ஒரு குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் போதைக்கு அடிமையாகிறது குடிப்பழக்கத்தில் எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நபர் ஒரு குவாட்டர் அடிக்கிறாரு ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்இன்ஹிபிட்டட் ஸ்டேட், எதையுமே தடை செய்ய முடியாத ஒரு நிலை. அதனால தான் அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் தனக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அதெல்லாம் பேசுறது, அதிகமாக கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதனால்னா அந்த போதைப் பொருளோட தன்மை அந்த மாதிரி, அது உள்ளுக்குள்ளே போய் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளால் இவங்க இப்படி அந்த மாதிரி வந்து நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு குவாட்டர் கன்சியூம் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்குள்ள ஒரு மன எழுச்சி நிலையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், அவங்களுக்கு வந்து அந்த மன எழுச்சி நிலை கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது அடுத்த நாளும் அதே கன்சியூம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை வேற ஏதாவது அதே மாதிரியான சூழ்நிலையிலையும், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சண்டை வருது, அப்போ வந்து கோவப்படுறாங்க, கோவப்படும் போது நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அதே சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டுட்டு மறுபடியும் குடிக்கிறது, இல்ல கோவம் குறையணும் அப்படின்னா மறுபடியும் குடிக்கிறது, அப்புறம் அது நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட எண்ணிக்கை அதிகமாகும். ஒரு குவாட்டர் அப்படின்றது 2 குவாட்டர் இல்ல 3 குவாட்டர் இல்ல 4 குவாட்டர் இல்ல அதுக்கும் மேல அதிகமாயிட்டே போகும். ஸோ அப்படி அதிகமாயிட்டே போகும்போது என்ன ஆகும், அது உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும், அதே சமயம் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல இருக்க பல உறுப்புகளை அது பாதிக்க செய்யும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் இதயம் பாதிப்பு ஏற்படும் அதிக வாய்ப்பு இருக்குது, மூளை நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, உடம்பு முழுவதும் எந்த உறுப்பு வேணாலும் அது முக்கியமா குடல் உறுப்புகளை அதை ரொம்ப பாதிக்கும், நேரடியாவே அது பாதிக்க செய்யும். சோ மனம் சார்ந்த பாதிப்பு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம் வர்றது, தற்கொலை எண்ணங்கள் போதையில் இருக்கும் போது வர்றது, மன எழுச்சி நோய் வர்றது, மன சிதைவு நோய் வர்றது, இல்ல அவங்க டோட்டல் அவங்க பர்சனாலிட்டியே முழுசா மாறி அது ஒரு நோயா மாறுறது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் அவங்க உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் வரலாம். இதுல வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து பாதிப்புகள் மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும் போது இல்ல வந்து கார் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க மற்றவங்க மேல வண்டியை வந்து கிராஷ் பண்றது, இல்ல வந்து டிவைடர்ல

0: கேஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இல்லை வந்து நிறைய குற்ற செயலில் அவங்க ஈடுபடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். என்ன மாதிரி குற்ற செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நியூஸில் பார்க்குற மாதிரி நிறைய செக்ஷுவல் அசால்ட் கேசஸில் இன்வால்வ் ஆகுறது, இல்லை அவங்களுக்கு போதைப்பொருள் தேவைப்படுது, போதைப்பொருள் வாங்குறதுக்காக ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கவங்க செயினை வந்து பறிக்கிறது, இல்லை வந்து திருட்டில் ஈடுபடுறது, அந்த மாதிரி நிறைய குற்ற செயல்களில் அவங்க நிறைய குற்றங்கள் பண்றதுக்கு அது ஒரு காரணமா அமையுது. ஸோ இதில் இப்போ ஒரு நபர் வந்து அவங்களுக்கு எந்நேரமும் அந்த நான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ஆரம்ப நிலையில் அவங்க எதுக்காக குடிக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அந்த மன எழுச்சி நிலை நல்லா இருக்கு, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பிடிச்சிருக்கு, குடிச்சா நான் கொஞ்சம் ஹையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற காரணத்துக்காக உள்ள போறாங்க. ஆனால் அது நாளடைவில் என்ன ஆகுது, எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு குவாட்டர் அடித்தேன் அது எனக்கு பத்தலை, இல்லை ஒரு ரெண்டு குவாட்டர் அடித்தேன் அது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. நாளடைவில் அதுவே என்ன ஆகும் அப்படின்னா, நான் குடித்தா எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்ற இந்த நிலை வந்து, நான் குடிக்கலைன்னா நான் வந்து இயல்பாக என்னால் ஃபங்க்ஷன் ஆகவே முடியல அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உள்ள என்ன காரணத்துக்காக குடி பழக்கத்துக்குள்ளே என்றானாங்களோ அந்த காரணம் நாளடைவில் மாறிடும். என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு குடிக்க ஆரம்பித்தேன், ஆனால் நாளடைவில் எனக்கு குடியை நிறுத்தினா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன், அதனால நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டாய குடி பழக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியும், வீட்டில் எனக்கு பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இது எதையுமே இது வந்து சரி பண்ணாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் குடி சார்ந்துதான் வருது அப்படின்றத அவங்க மனசால வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து உணர முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் என்னால் நிறுத்த முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு 1 or 2 days நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்களை நிறுத்தும் பொழுது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அவங்க மறுபடியும் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னா, அவங்க நான் மறுபடியும் குடித்தாதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை இயல்பாக நான் உணர முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் கலங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்களால் வரக்கூடிய நோய்க்கு சிறப்பு வைத்தியம் கொடுக்குறாங்க. அது வந்து மனநலத்துறைக்கு அடியில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சைக்கேட்ரிஸ்ட்டை பார்த்து தன்னுடைய போதை பழக்கத்தை பற்றி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்றது அவங்க ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, மெடிக்கேஷன் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து தெரப்பீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் மெடிக்கேஷன் மட்டும் அவங்கள சரி பண்ணுமான்னு கேட்டால், அந்த போதையிலேருந்து வெளியே கொண்டு வருமானு கேட்டால், அது வந்து ரொம்ப அது கொஞ்சம் இன்எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கேஷன் ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்ன தெரப்பி ஸ்ட்ரக்சர் பண்ணுன்றதை டெய்லர் மேடும் அவங்களுக்கு ஒரு அந்த தனிநபர் பொறுத்து அவங்க வந்து தெரப்பியை வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட உடல் அளவில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கான்னு முழு உடல் பரிசோதனையும் பண்ணுவாங்க. ஸோ இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, பல காரணங்களுக்காக போதைப்பொருள் பயன்பாடு கண்டினியூ ஆகிட்டே போகலாம். என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசினால் இருக்கலாம், இல்லை கோபம் அடிக்கடி வருது எனக்கு, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இல்லை கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்காக நான் பண்ணுறேன், இல்லை எனக்கு படுத்த உடனே சரியாக தூக்கம் வரதில்லை, எனக்கு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, இல்லை வீட்டில் எப்பயுமே வந்து சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்ற பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த பிரச்சனையுமே போதைப் பொருள் வந்து தீர்த்து வைக்காது அப்படின்றதுதான் உண்மை. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் பல சஜஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிப்பாரு, இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிப்பாரு, இல்ல அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணிப்பாரு, ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் என்ன சஜஷன் கொடுக்க விரும்புறேன் ஒரு மனநல மருத்துவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்குள்ளேயே எண்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்கு, அது உங்களுக்கு பிடித்தமான வேலை செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மன எழுச்சியை உண்டு பண்ணி தரும். ஸோ அதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவது குறித்து தருமபுரி பொது சுகாதாரத்துறை மனநல மருத்துவர் ஸ்ரீனி பிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.

0: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டாமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டாமஸ். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்
1: ஆகாஷவாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை 2 மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாடு பழைய பேரு மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்துல தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேக்குறீங்களா? அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறிய நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவரு அப்ப 15 அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்துல போய் தொழிலாளியை அவளை

அவங்க குடும்பத்துல வெளியில வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்கிறவர் அவர் ஒருத்தர் தான். மாசம் 14 ரூபா சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்ப மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதுலதான் திருமணம் பண்ணுறாள். அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்றாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் திலப்பதியாள விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி? பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 ஆண்டுல முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 நாள் தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டா, ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்க போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜல நாயுடு, அவரு திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இப்ப கப்பலோட்டிய தமிழன் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18/11/1936 என்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழர் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 ஆண்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 ஆண்டு தமிழரசுக் கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினார். 1954 வரை தமிழரசுக் கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசுக் கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வ.உ.சி.யின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல, அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரபாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வ.உ.சி.யை, வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்பிள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள்,
கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது.

0: தனது தமிழரசுக் கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ்க் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு இழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை இழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952 முதல் 1954 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972 முதல் 1978 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986 முதல் 3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலைக் குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பையெல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி உடல் நலம் குன்றி தனது 89வது வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் இருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷ அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி பண்பலை 102.5 லும் ஏற்காடு பண்பலை 103.7 லும் தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ மகாலட்சுமி
10: ஆச்சாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி.
11: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
12: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி

0: மனை பைசுவள்ளி தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
5: நிறைவுக்கு வருகிறது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டாரமஸ் வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். பெயர் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இனி தொடர்ந்து கேட்கலாம் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் போதைப் பொருட்கள் பயன்பாடுக்கு எதிராக தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பற்றிய உரை வழங்குகிறார் தருமபுரி மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கே ஸ்ரீதரன் அவர்கள்.
7: வணக்கம். இந்த போதைப் பொருள் சமுதாயத்தில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அதை எவ்வாறு நாம் தடுத்து முற்றிலுமாக ஒழித்து வருகின்ற வருங்கால சமுதாயத்தை சீர்மிகுந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எங்கிருந்து வந்தாலும் சரி அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றோம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை அவ்வப்போது ரெய்டு செய்து வழக்குகள் பதிவு செய்து தற்போது வரை கடந்த 5 ஆண்டுகளில் 797 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 497 கிலோகிராம் கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த சட்டப்படி அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் சம்பந்தப்பட்ட 60 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அதுவும் தகுந்த சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போல கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில் மட்டும் 18,925 ரெய்டுகள் செய்து இந்த போதைப் பொருள் முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். அதே போல மாவட்டத்தில் மொத்தம் இதுவரை 31,804 ரெய்டுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது முற்றிலுமாக தருமபுரியில் இந்த போதை ஒழிப்பு நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். தற்போது நடைபெற்று வருகின்ற புதிய அரசாங்கத்தின் மூலமாக 3 குறிக்கோள்கள் முதலிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். அதில் முக்கியமானதாக போதை ஒழிப்பு மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அந்த வகையில் முதல் 3 குறிக்கோளுமே தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை சீரும் சிறப்புமாக அனைத்து காவலர்களின் ஒத்துழைப்போடு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதை அப்படியே தொடர்ந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதவாறு வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மூலமாகவும் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மூலமாகவும் மற்றும் அனைத்து காவலர்கள் மூலமாகவும் போதை ஒழிப்பு சம்பந்தமான அன்றாட பணியாக போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த போதை ஒழிப்பு நிகழ்ச்சிகளில் எவ்வாறு நாம் போதை பாதிப்புகள் என்னவென்று மக்களுக்கு குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்து உரைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அவ்வாறு ஏற்படுத்துகின்ற விழிப்புணர்வுகளில் போதைப் பொருள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் என்பதையும் நண்பர்களின் அழுத்தத்தாலும் நண்பர்களின் தவறான சேர்க்கையினாலும் பள்ளி மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி போதை பழக்கத்திற்கு ஆளாக வேண்டாம் என்றும் எடுத்துரைத்து வருகின்றோம். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை மட்டுமே பொதுமக்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் பரிந்துரைக்க செய்கின்ற மருந்துகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் எவ்விதத்திலும் அறியாத மாத்திரைகள் அல்லது அறியாத பொருட்கள் யாராவது கொடுத்தால் அதை கண்டிப்பாக ஏற்கக்கூடாது என்பதையும் பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அறிவுரை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். போதைப் பொருட்கள் பழக்கம் கல்வி வேலைவாய் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படலாம் என்ற காரணத்தினால் அது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தை சீராக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை முற்றிலும் ஒழிக்க பாடுபட்டு வருகின்றோம். அதே வகையில் இந்த

பொருட்கள் ஆளுகின்ற நபர்கள் உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் நல்ல பொழுதுகளில் ஈடுபட்டால் அவருடைய கவனம் மற்ற கெட்ட எண்ணங்களில் போகாமல் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அனைவருக்கும் நாங்கள் ஈடுபாடுடன் செயல்பட வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டு உடற்பயிற்சி, விளையாட்டு மற்றும் நல்ல பொழுதுகளில் ஈடுபடுங்கள் என்று அறிவுரை வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அதே போல மன அழுத்தம் ஏதாவது குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களுக்கு இருந்தாலும் சரி, மக்களுக்கு இருந்தாலும் சரி, அதை சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மூலமாகவும் நல்ல ஒரு விழிப்புணர்வான பேச்சு மூலமாகவும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். போதைப் பொருள் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வழிவகுக்கும் என்பதையும் எடுத்துரைக்கின்றோம். போதைப் பொருள் பயன்படுத்த வேண்டும் என்று யாராவது வற்புறுத்தினால் உறுதியாக இல்லை என்று சொல்லுங்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கையை தேர்ந்தெடுக்கவும். மன அழுத்தம் ஏற்பட்டால் குடும்பத்தினர், ஆசிரியர்கள் அல்லது நண்பர்களிடம் நல்ல மனம் திறந்து பேசுங்கள். விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் பயனுள்ள பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் பயன்படுத்த வேண்டாம். போதைப் பொருளின் தீமை பற்றி அறிந்து விழிப்புணர்வுடன் இருங்கள். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது அழைப்புகளை தவிர்க்கவும். உங்கள் உடல் நலமும் எதிர்காலமும் முக்கியம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய சமுதாயத்தின் இளைஞர்களின் உழைப்பு வருங்காலத்தின் முதலீடு என்பதை நன்றாக மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தான் வருங்கால சமுதாயத்தின், பொருளாதாரத்தின் சரி, சமுதாயத்தின் சரி ஒரு முக்கியமான தூண்களாக இருந்து கொண்டு நம்முடைய வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்கின்ற முதலீடாக இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களின் உழைப்பு தான் வருங்காலத்தின் வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சியும் சரி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் சரி அதில் முக்கியமாக பங்காற்றுகின்றது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சிறு விழிப்புணர்வு வாசங்கள், போதைப் பொருட்கள் இல்லை என்று சொல்லுங்கள். போதை இல்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. உங்கள் எதிர்காலத்தை காப்போம், போதைப் பொருளை தவிர்ப்போம். ஆரோக்கியம் உங்கள் செல்வம், போதைப் பொருள் அதன் எதிரி. போதைப் பொருள் அழிக்கும், விழிப்புணர்வு காக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களாகிய செல்வங்களுக்கு போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், வாழ்வை வெற்றி செய்யும். போதைப் பொருளை தவிர்த்து ஆரோக்கியத்தை தேர்வு செய்யுங்கள். நல்ல பழக்கங்கள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். போதையில்லா வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போதைப் பொருட்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை சில கருத்துக்கள். போதைப் பொருள் வாழ்க்கையை அழிக்கும், விழிப்புணர்வே வாழ்க்கையை காக்கும். விழிப்புணர்வுடன் இருந்தால் எதையும் நம்மிடம் சேர்க்காமல் பார்த்துக் கொள்ளலாம். கெட்ட பழக்கங்களை நாம் அறவே ஒழிக்க முடியும். போதைக்கு இல்லை என்று சொல்வோம், நல்வாழ்வை தேர்ந்தெடுப்போம். போதை ஒரு நொடி சுகம், அதன் விளைவு ஆயுள் முழுவதும் துன்பம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றேன். போதைப் பொருளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணாமல் போய்விடும். ஆகையினால் போதைப் பொருளை தவிர்ப்போம், குடும்ப மகிழ்ச்சியை காப்போம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்களின் சக்தி, நாட்டின் வளர்ச்சி, போதை அதன் எதிரி என்பதை இளைஞர் செல்வங்கள் அறிய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போதைப் பொருள் பழக்கம் உடலையும் மனதையும் சீரழிக்கும் என்பதையும், போதையற்ற சமுதாயம் வளமான சமுதாயம், போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டை கண்டால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க அன்புடன் உங்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன். கல்வியும் ஒழுக்கமும் உயர்த்தும், போதை வாழ்க்கையை தாழ்த்தும். போதையில்லா இளைஞர்கள் வளமான இந்தியாவின் அடித்தளம். போதைக்கு அடிமையாவதை விட கனவுகளுக்கு அடிமையாகவும் கனவு காணுங்கள். ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், இளைஞர்களாகிய நீங்கள் கனவு காண வேண்டும் என்று. நீ எவ்வாறு வளர வேண்டும் என்று கனவு காண்கின்றாயோ அதே போல நீ உயர்வாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் கல்வி செல்வத்தையும் நல்ல அறிவையும் வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்தை சீர்தூக்கி நிறுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று போதைப் பொருள் இல்லா வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதை அறியவும். அதாவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்வோம். அதே போல போதை வேண்டாம், புது வாழ்வு வேண்டும். போதையை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம். போதை இல்லா தமிழகம் நம் இலக்காக இருக்கட்டும். போதை விலகினால் வெற்றி நம்மிடம் நெருங்கும். போதைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இவ்வாறு ஏதாவது மாணவர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எங்காவது இந்த போதை பொருட்கள் விற்பது சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது ரகசிய தகவல் கிடைத்தாலோ தங்கள் அனைவரும் அதற்கென்று பிரத்யேகமாக டோல் ஃப்ரீ நம்பர் 10581 என்ற தொலைபேசி எண்ணில், அதாவது 10581 என்ற டோல் பிரி எண்ணில் தாங்கள் புகார் தெரிவித்தால் புகார் தெரிவிக்கூடிய விவரங்கள் ரகசியம் ஆக்கப்படும். அதே போல தகுந்த நடவடிக்கை உடனடியாக காவல்துறை மூலம் எடுக்கப்படும். அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அடுத்த தலைமுறையின் சந்ததிகளையும் பாதுகாக்கும் என்பதை தாங்கள் நன்கு அறிந்து கொண்டு இந்த போதை உபரிகளை எங்குமே நாம் அனுமதிக்கக்கூடாது. இது வந்து காவல்துறை மட்டும்
நடவடிக்கை எடுத்து

0: போதாது என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்களாகிய தாங்களும் எங்களோடு இணைந்து ஒன்றுடன் ஒன்றுபட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சமுதாயத்தை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அதாவது லீகல் ஆக்ஷன் என்று சொல்வோம், அது வந்து மூன்று துறைகள் சம்பந்தப்பட்டு காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறைகள் இணைந்து எவ்வாறு செயல்படுகின்றோம் என்பதை விளக்குகின்றேன். காவல்துறை மூலமாக முதல் தகவல் அறிக்கை, அதாவது FIR பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான தண்டனை பெற்றுத் தருகின்றோம். அதே போல குற்றம் செய்கின்ற போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் அதில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளின் வங்கி கணக்குகளை முடக்குகின்றோம். இந்த இரண்டு விதமான நடவடிக்கைகள் காவல்துறை மூலமாகவும் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக காம்பவுண்டிங் ஃபைன், அதாவது அவர்களே ஃபைன் போடுகிறார்கள் தண்டனை முடிவு செய்து, அதே போல சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ், ஏதாவது கடைகள் அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற நிலையங்கள் எங்கேயாவது செய்கின்ற இடங்களை சீல் வைக்கிறார்கள், உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சீல் வைக்கின்றோம் உரிய நடைமுறைகளை பயன்படுத்தி. அதே போல உள்ளாட்சித்துறைகளின் மூலமாக அவர்களுடைய ட்ரேட் லைசன்ஸை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம் பஞ்சாயத்துகள் மூலமாக என்பதை பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள், போதைப் பொருட்கள் பயன்பாடுக்கு எதிராக தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பற்றிய உரை. வழங்கினார் தருமபுரி மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கே ஸ்ரீதரன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. 3:45
9: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.

இன்று June 26 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் இரண்டாம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் இரண்டு பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பலமுறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒருமுறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, "என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல" என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நெஞ்சை உழுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், "நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள்" என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒருமுறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், "இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா?" எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், "இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் ஒரு காலம் வரும்,
இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கி

0: துக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்க பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்கப் போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான் ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாக திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 April 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
9: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
8: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும்?

0: அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மூன்று மணி 56 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கச்சவியில் கலக்கல் பாடல்கள்.

நீங்கள் கேட்ட ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரம் மாலை 4 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேர மாலை 4 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். புதிதாக அழைக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் அழைக்கலாம். 043-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் 043-42-244-0-31, 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வருவதை தவிர்த்து, புதிய நேயர்கள் இல்லை இணைப்பு கிடைக்காத நேயர்களுக்கு நீங்கள் வழிவிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைகிறாங்க அறிவிப்பாளர் கதிரொலி. வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் பசுபதி.
0: சரி, நிறைய குறிப்புகளோடு தயாராக இருக்கீங்க, நேயர்களும் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. இணைப்பில் இணையும் முதல் நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது?
2: துரை. நாகசமுத்திரம்.
0: சரிங்க துரை, நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்களா?
2: கேட்டுருக்கீங்களா?
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் முதல் 3 குறிப்பு கேளுங்க.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: குடுமா.
1: இவர் வந்து ஒரு எழுத்தாளர், நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு எழுத்தாளர். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து விடுதலை போராட்ட வீரரும் கூட.
2: கவிஞர் பாரதி.
1: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இணையும் அடுத்த நேயர்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம்.
3: சரிங்க,
0: முதல் 3 குறிப்பு கேட்டிருப்பீங்க.
1: முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, நன்றிங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். இப்ப இருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியிலையும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிறது?
4: வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: சரிங்க வடிவேல், குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
4: குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அரசியல் கள செயல்பாட்டாளராக கூட இருந்திருக்காங்க.
4: மாப்போ தெலுங்கானும்.
1: எப்படிமா சொன்னீங்க?
4: ஒரு குத்து மதிப்பாக தான்.
1: குத்து மதிப்பாக சொன்னாலும் சரியான பதிலை சொல்லிட்டீங்க. என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? சரிங்கம்மா, இவங்களை பத்தின மேலும் குறிப்புகள் ஏதாவது தெரியுமா?
4: தெரியாதுங்க.
1: சரிங்கம்மா, இவங்களை பத்தின குறிப்புகள் கொடுத்த பிறகு உங்களுக்கான பாடல் கொடுக்கலாம். நன்றி.
0: சரி, நன்றி. நன்றிங்க. சரி, இவரை பத்தி இன்னும் மேலும் குறிப்புகள் இருக்கும், அந்த குறிப்புகளும் சொல்லிடுங்க. நேருக்கான பாடல் நம்ம கொடுத்துடலாம்.
1: நேர் வந்து சரியான பதில தான் சொன்னாங்க. மாப்போ சிவன் ஞானம் பத்தின குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர், பேச்சாளர், அரசியல் கள செயல்பாட்டாளர், இந்த மாதிரி பன்முக தன்மை கொண்டவர், தமிழ் இயக்கவாதி, நெசவு தொழில் செய்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். 1945 தமிழ் முரசுன்ற மாத இதழில் தான் ஃபஸ்ட்டு இவங்களுடைய எழுத்துக்களை தொடங்கினாங்க. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற நம்ம தமிழ்நாட்டோட பெயரை வந்து முதல் முதல்ல முன்மொழிஞ்ச ஒரு எழுத்தாளர் அப்படின்னா மாப்போ சிவஞானம் தான். 3 வரை மட்டுமே தான் படிச்சிருக்காங்க. ஆனால் தன்னுடைய சொந்த முயற்சியால் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்று ஆங்கில அறிவியையும் வளர்த்துக்கிட்டாரு. இவரை வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால்னா, முதல் முதல்ல சிலப்பதிகார மாநாட்டை ஒருங்கிணைத்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மன், வாவுசி ஆகியோரினுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கி அவங்களுக்கான நூல்களையும் எழுதியிருக்காரு. இவற்றைய தழுவி திரைப்படம் கூட இவங்க எடுத்திருக்காங்க. ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்காங்க. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்காக இவர்

0: அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு, பத்மஸ்ரீ விருது, டாக்டர் பட்டம். சென்னை யூனிவர்சிட்டியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ரெண்டு யூனிவர்சிட்டிலையுமே வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. பேரவை செல்வர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. 2006 தமிழ்நாடு அரசு இவருடைய நூல்களை வந்து நாட்டுடுமை ஆக்கியிருக்கு. ஆங்கிலத்திலையும் நிறைய நூல்களை ஏற்றிருக்காங்க. சிலம்பு செல்வர் அப்படின்ட்டு மாப்போ சிவஞானத்தை சொன்னது யாருன்னா ராவி சேதுபிள்ளை.
1: சரி, எவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த எழுத்தாளர் மாப்போ சிவஞானம் அப்படின்றது சரியான பதில். அந்த சரியான பதில் சொன்ன நேருக்கான பாடலை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நேருக்கான பாடல்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
13: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
14: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: Are you constantly sneezing, have a blocked nose or are suffering from allergy problems? Let's hear expert advice from city's renowned doctor.
5: நான் உங்கள் டாக்டர் அருண் மருத்துவமனை தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். வருகின்ற June 21 to 27 வரை உலக உபமை வாரம் கொண்டாடப்படுகிறது. பலர் அலர்ஜி என்பது ஒரு சிறிய பிரச்சனை என்று நினைக்கின்றனர், ஆனால் அது நம் தினசரி வாழ்க்கையில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மூக்கடைப்பு இருப்பதால் நன்றாக தூங்க முடியாமல் போகலாம், பலர் சோர்வாக உணரலாம், தலைவலி வரலாம், மற்றும் சிலருக்கு சரியாக சுவாசிக்க முடியாமல் போகலாம். இதனால் எரிச்சல் ஏற்பட்டு வேலை அல்லது படிப்பில் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம்.
4: Issued in public interest by Dr. Reddy's Laboratories. This information is not a substitute for medical advice. Please consult your doctor. While prepared with care, Dr. Reddy's assumes no liability for its content.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம்.

0: நாட்டின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.

0: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சரிங்க கதிரல், நம்ம ஒரு அருமையான வினா ஃபஸ்ட்டு வினா கேட்டோம், அதுக்கு நேர் சரியாக பதில் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த வினாவும் நம்ம ஒரு எளிமையான வினா தான் வச்சுருக்கோம். அதற்கு முன்பாக நேர்கள் அழைக்கலாம், எந்த எண்கள் அழைக்கலாம்?
1: அறிமுக நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னெடுப்பினருடன், 24-40-30 என்ற எண்ணிற்கும், மற்றும் 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043-42 என்ற முன்னெடுப்பினருடன், 24-40-31 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: சரி, நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சார்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தமுத்தி என்ஆர் முத்து.
1: என்ஆர் முத்தையா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்க மேடம்.
1: நீங்க சுற்றுலாக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
2: போயிருக்கிறேங்க மேடம்.
1: எந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க? வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வாங்க, சீக்கிரமா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, போயிட்டு வருவீங்க. சரிங்க. ஏன் உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்டேன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு சுற்றுலாத்துறைக்கான குறிப்புகள் தான் கொடுக்க போறோம், கொடுத்துடலாமா உங்களுக்கான குறிப்புகள்? இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு புகழ்பெற்ற பரபரப்பான சுற்றுலாத்தலம்னே சொல்லலாம். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து வருகை தராங்களாம். இங்கே வந்து நிறைய வரலாற்று சின்னங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இடமா இருக்கும்?
2: சரிங்க மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
1: முயற்சிக்கு நன்றி. இணைப்பிலே இணையும் நேயர் வருக. வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? முயற்சிக்கு நன்றியா. வெளிநாடு மகாபலிபுரம் நம் தமிழ்நாட்டுல இருக்கு.
2: நன்றி.
1: இணைப்பில் இணைந்தமைக்கு இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சந்திரசேகர் ஐயா குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்
3: மேம். இப்பதான் நீங்க அந்த காலர் அட்டன் பண்ணறதே வருது. வணக்கம் ஐயா சொல்லுங்கங்கிறது.
1: ஆன்லைன்ல கேக்குறீங்களா?
3: ஆமா ஆமா, எப்பவுமே 1.5 நிமிஷம் டிலே.
1: சரிங்க, இப்ப வந்து நம்ம ஒரு சுற்றுலா தலத்துக்கான குறிப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
3: சரி,
1: வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சுற்றுலா தலம்.
3: ஓகே மேம்.
1: இந்த சுற்றுலா தலத்துக்கான பேரே வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட பெயரால் தான் அழைக்கப்படுது.
3: ஓகே ஓகே,
1: விடை சொல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: மேம்? இது வந்து குயின் விக்டோரியா மஹால். அது மேம்.
1: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
3: கட்டாயம். நன்றி மேம்.
1: நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமல்லி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில இருந்து சித்தன்.
1: சித்தன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: கொடுங்க. முதல்ல குறிப்பு வெற்றி பெற்று மாப்போ சிவனானந்த குறிப்பு நான் பிடிச்சேன். இணைப்பை எங்க நேரத்துல வேற எடுத்துட்டீங்க?
1: இணைப்பு கிடைச்சிருந்தா நான் தான் பரிசு பாட்டு வாங்கிருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்றது எனக்கு புரியுது.
4: வெற்றி பெற்றிருப்பேன்.
1: சரிங்க ஐயா. சரி, இப்போ நீங்க வெற்றி பெறத்துக்கு சரிங்க இப்ப வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டுபிடிங்க பாக்கலாம். இந்த சுற்றுலா தலம் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையேனா சர்வதேச எல்லையா கூட இருக்கு.
4: கோவா.

0: கோவா வாங்கலாம். முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அடுத்த வாட்டி பரிசு பாடல் வாங்கலாம். இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
1: மாலை இனியும் வணக்கமா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, சோகமா பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? என்ன சாப்பாடு உங்க வீட்டுல கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிட்டாங்களா என்ன? நல்ல சாப்பாடுதான். லைட் அப்படியே தூக்கத்துல இருக்கிறேன், அதனாலதான் அப்படி பேசுறேன்றீங்களா? சரிங்க, விடை சொல்லாமே, குறிப்பு கொடுக்கலாங்களா? இந்த ஏரி பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு, சுற்றுலா தலத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து பெயர் பெற்ற ஒரு சுற்றுலா தலம் இது. நம்ம நாட்டுல இல்ல, ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் தான், வெளிநாட்டுலயா இருந்தாலும்.
1: ஜப்பான்ல இருக்காமா? அது
0: இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். இனிப்பில் இணையும் நேயர், இனிப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காலக்கோடு பக்கம் தேவலி பஞ்சாயத்து சைக்கிள் எஸ்பி சின்னசாமி பேசுறேன் மேடம்.
0: சின்னசாமி ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிறேன் மேடம்.
0: ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் பின்னாடி ஆடு சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவங்களும் ஒருவேளை போன்ல பேசலான்னு இருப்பாங்களோ? கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப பிரபலமான இடம் கூட சொல்லலாம். சொல்லலாமே விடை. சரிங்க, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் வானதிரம்பட்டினம் குந்தமிழ் செல்வன் பேசுறேன்.
0: இனங்கையும் உங்களோட இனிப்பு விட்டு விட்டு கேக்குது. உங்களோட பேர் இன்னொரு சொல்லாமே.
3: செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வன், தமிழ் பெயரா இருக்கே. என்ன மீனிங் செந்தமிழ் செல்வன் அப்படின்னா?
3: தெரியல மேடம்.
0: என்னங்க செந்தமிழ் செல்வன் அப்படின்னா? வந்து செம்மையான நம்ம தமிழ் மொழிக்கு பெயர் பெற்ற ஒரு அரசன் அப்படின்ற அர்த்தம் இல்லைங்களா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இந்த ஏரியோட ஆழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 அடிக்கு மேல இருக்கும். அதிகபட்சமா 210 அடி.
3: சுவிட்சர்லாந்துலாம்
0: என்ன ஏரி? ஏரியோட பேர் இருக்குல்ல?
3: அது தெரியல மேடம்.
0: சுவிட்சர்லாந்து. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. ஆனா சுவிட்சர்லாந்துல இல்ல, பக்கம் நெருங்கிட்டீங்க.
4: சரிங்க கதிரவளி, நிறைய குறிப்புகள் நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஏரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம இந்தியாவில் இல்லை, வேற உலகத்தில் ஒரு நாட்டில் இருக்கு. ரொம்ப பிரபலமான ஏரி, சுற்றுலாத்தலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி.
0: சரிங்க பசுபதி, நம்ம வந்து நிறைய குறிப்புகள் வந்து நேயர்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்க எங்கெல்லாம் சுற்றுலாக்கு போயிருக்கீங்க?
4: நான் ஒகேனக்கல் போயிருக்கேன்.
0: ஒகேனக்கல் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.
4: இல்லை, வெளிநாடுலாம் இல்லைங்க. ஒகேனக்கல், வத்தல்மலை,
0: நம்மளுடைய நயாகராக்கு நான் சுத்தி சுத்தி போயிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கு?
4: ஆமாங்க.
0: நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லிஸ்டோ லிஸ்ட் வச்சிருக்கீங்க?
4: ஆமாங்க, நிறைய போகணும் அப்படின்னு ஆசை. சரி, முயற்சி செய்வோம். சரி, இப்போ அடுத்த நேயர் வந்திருக்காரு, அவரை இணைக்கலாம். வணக்கம்.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: என்னங்கய்யா? ராஜா, பாப்பாரப்பட்டியில இருந்தா ஐயா? இணைப்பில் இருக்கீங்களா?
5: இது அமெரிக்காவில் இருக்குங்களா மேடம்?
0: அமெரிக்காவில் தான் இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன ஏரியா இருக்கும்?
5: சுப்பீரியர் ஏரியா மேடம்.
0: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். நெருங்கிட்டீங்க, இருந்தாலும் வந்து சரியான பதில் இதுவல்ல.
4: சரி, நன்றிங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம்.
6: தர்மபுரி வட்டப்பட்டியிலிருந்து நவநீதன் பேசுகிறேன்.
4: சரிங்க நவநீதன், குறிப்பு கேட்டிருப்பீங்க. நம்ம ஒரு, ஆமாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஏரி கேட்டிருக்கோம். அந்த ஏரியோடைய பேர் என்ன அப்படின்றது தான் நம்ம உங்களுக்கான விடையாக கொடுத்துருக்கோம். அது என்ன பேராக இருக்கும்?
6: ஒரு குறிப்பு.
4: ஒரு குறிப்பு
0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஏரியை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சின்னங்கள், குகைகள், உணவகங்கள், அதாவது ஹோட்டல்ஸு, இரவு நேரத்தில் வந்து நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரியான அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
7: வணக்கம் சார்.

0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: சுப்பீரியர் ஏரி சார்.
0: இல்லை, உங்கள் பேர் ஒரு மறுபடியும் சொல்லுங்கள்.
1: மஞ்சுநாத்.
0: மஞ்சுநாத், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஜோலார்பேட்டை.
0: ஜோலார்பேட்டையா? சரிங்க. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஏரி, சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பேர் என்ன பேர் சொன்னீங்க?
1: சுப்பீரியர் ஏரி சார்.
0: சுப்பீரியர் ஏரி. ஏற்கனவே ஒரு நேயர் வந்து பக்கம் வந்தாருங்க, ஆனால் இந்த ஏரி அது இல்லைங்க ஐயா. அதுவும் இருக்கு, ஆனால் நம்ம கேட்குற இந்த ஏரி வந்து அது இல்லைங்க. தவறான பதில், நன்றி. தொடர்ந்து கேளுங்க, என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். சொல்லுங்க, யாருங்கிறது?
2: தருமபுரி மாவட்டம் கடத்தக்குடி சிவகாமி.
0: சொல்லுங்க சிவகாமி, என்ன பேர் கண்டுபிடிச்சிங்களா?
2: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: ஒரு குறிப்பா? சரி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஏரி இது. பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நீளம் 388 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அகலம் 92 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழம் பார்த்தீங்கன்னா 19 மீட்டர் ஆழம் கொண்டது. சரியா? இதில் ஒரு பகுதி மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆழம் பார்த்தீங்கன்னா 64 மீட்டர் ஆழம் கொண்டது இந்த ஏரி. அந்த ஏரியை பற்றி சொல்லணுன்னா அந்த ஏரிக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை சொன்னீங்கன்னா சரி.
2: என்னங்க?
0: டிடிகே ஏரியா? டிடிகே ஏரி இல்லைங்கம்மா. சரி, நன்றி. நலமேஷ், அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
3: வருக. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர்ல இருந்து தாமசுந்தரம்.
3: என்னங்க ஐயா?
4: சோமசுந்தரம் மேடம்.
3: சோமசுந்தரங்களா?
4: ஆமாங்க மேடம்.
3: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியினோட கரையில் வந்து உலகின் மிகச்சிறந்த ரோலர் கோஸ்டர், அதில் அந்த பூங்காக்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சிடார் பாயிண்ட் கூட
4: இருக்கான்.
3: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடைய தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறோம்.
3: அன்பையா, குறிப்புகளை கேட்டீங்களா? என்னங்கய்யா? இணைப்பில் இருக்கீங்க?
0: சரி, மீண்டும் முயற்சி செய்யுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம்.
3: வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: சேலம் வேம்படி தரகிறது தண்டபாணிமா.
3: தண்டபாணியா, குறிப்புகளை கேட்டீங்களா?
6: ஆமாம், கேட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியா.
3: கிட்ட நெருங்கிட்டீங்களே, சரியான பதிலோட வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏரியோட பேர் என்ன சொல்லுங்க?
6: ஊரான்.
3: என்னங்கய்யா?
6: ஊரான். குரான்.
0: குரான்.
3: அதாவது குரான் இல்லைங்கய்யா, ஆனால் வந்து சரியான பதில வந்து நோக்கி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கும் கனடா. என்னங்கய்யா?
6: கொஞ்சம் குழு கொடுங்க, அதை அப்படியே சொல்லி பார்த்துறேன்.
3: நீங்க வந்து சரியான பதில்.
6: பல வருஷம் ஆச்சு.
3: இப்போ நீங்க இந்த குறிப்புக்கு மட்டும் எப்படி எடுத்தீங்க?
6: இல்ல இல்ல, அதாவது ஒரு இந்த கனடாவுக்கு இது இந்த நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியின் பேரு போட்டேன், வந்தது. அதான் சரியா வரல போல இருக்கு.
3: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு வந்து சரியாக தான் இருக்குது. இருந்தாலும் நாமளே இப்போ விடை சொல்லிடலாமா பசுபதி?
0: ம், சொல்லிடலாம்.
3: அந்த நேயர் வந்து எனக்கான பரிசு பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அதனால் சொல்லிடலாம். அமெரிக்காவுக்கும் கனடா நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஏரி தான் இது. இந்த ஏரியோட பேர் பார்த்தீங்கன்னா ஈரி ஏரி.
6: ஈரி.
3: ஈரி ஏரி. ஆமாம்.
6: ஈரி ஏரி.
3: ஆமாம், வட அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து புகழ்பெற்ற பரபரப்பான சுற்றுலாத்தலம். அமெரிக்காவிலேயே 4வது சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஆழம் குறைவுன்றதுனால, மற்ற ஏரிகளை விட ஆழம் குறைவுன்றதுனால கோடை காலத்துல விரைவாகவே வந்து வெப்பம் அடையக்கூடிய ஒரு ஏரி இது. இந்த ஏரியின் மேற்கு பகுதியில வந்து கெல்லிஸ் இருக்கு, பீலி போன்ற பல பிரபலமான சுற்றுலா தீவுகள் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து ஈரி மக்கள், பழங்குடியின மக்கள் இருக்கிறதுனாலதான் இந்த ஏரிக்கு வந்து ஈரி ஏரி அப்படின்னே பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கிழக்கே பாத்தீங்கன்னா நயாகரா நதி இந்த ஈரி ஏரியை ஒண்டாரியோ ஏரியுடன் வந்து இணைக்குது இந்த ஏரி. சரிங்க ஐயா, சரியான பதில வந்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்களோட பேர் இன்னொரு டைம் சொல்லலாமே.
6: வேம்படிதாளம் தண்டபாணி.
3: சரிங்க ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: பாரதிராஜா மேல மிகுந்த பற்று பாசமும் கொண்டிருந்தவன். அவர் கதாநாயகனா நடிச்ச படம் கல்லுக்குள் ஏறும் படத்துல இருந்து சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டு வேணுமா?
3: சரிங்க ஐயா, கொடுத்துடலாம்.
6: மிக்க நன்றி சகோதரி. உங்க கூட போதான்.

0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
1: சரி, வட அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஈரி ஏரி அப்படின்றது சரியான பதில். இந்த ஏரி உலக அளவில் 10வது பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த ஏரியை வந்து நேரு நினைவுபடுத்திருக்காரு, சரியாகவும் சொல்லியிருக்காரு. அவருக்கான பரிசு பலனை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை.
4: மற்றும்
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
9: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
10: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
15: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 52 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வழியுள்ள அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, MEM Tech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி. உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னி

0: பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்களை இணைந்திருக்கிறோம் நேர்களே. அறிமுக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42 என்ற முன்னெப்பினுடன், 24-40-30 என்ற நேர்க்கும் மற்றொருடன் 94-86-81 10-25 என்ற நேர்க்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42 என்ற முன்னெப்பினுடன், 24-40-31 என்ற நேர்க்கும் மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான கேள்வியோட இணைக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் நேரு வந்திருக்காரு, அவர் இணைக்கலாம். வணக்கம், இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் டீன்,
1: சரிங்க ராம், உங்களுக்கான வினா கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க பாப்போம்.
1: சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான திரைத்துறையை சார்ந்த ஒரு பிரபலமானவர். சரிங்களா, நிறைய திரைப்படங்களில் இவர் வந்து பங்கெடுத்திருக்காரு. ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஆங்கில மொழி திரைப்படங்களில் அதிகமாக பணிபுரிஞ்சிருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்ற கேட்குறோம். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அமிதாப் பச்சன் இல்லைங்க ஐயா. சரிங்களா, சரி, நன்றி, தெரிஞ்சுக்கலாம். சரி கதிரொலி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வந்திருக்காரு, அவருக்கான குறிப்புகளை கொடுக்கலாம். வணக்கம்,
0: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: சேலம் மிட்டாபுதூர் மலர் ராஜா.
1: சரிங்க, ரொம்ப நாள் கழித்து வருவீங்க போல இருக்க.
0: முன்னாடியே ஐயா, இவருக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சுன்னா, இவருடைய தந்தை கூட இந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர் தான்.
1: அவர்கிட்ட இருந்துதாங்க அந்த தொழில
3: கத்துக்கிட்டாரு.
1: தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான், சென்னையில தான் பிறந்திருக்காருங்க, வேற ஒண்ணு இல்ல.
3: நிகழ்ச்சிக்கு
1: வாங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
4: ஒரு
1: சிலர் சமீபத்தை சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் கொடுத்துருப்போம். அவர் இல்லைங்கம்மா, அவர் இல்ல.
4: நன்றி,
1: சரிங்க, உங்க வேற ஒருத்தர். அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேம்,
1: என்ன பேருங்கம்மா? உங்க இணைப்பு விட்டு விட்டு வருதுங்கம்மா, கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்துடுங்கம்மா, டவர் இருக்கிற ஏரியாவை நிச்சு பேசுங்க. சரி, மகேஸ்வரியா? சரிம்மா, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இல்லை என்ன, ஏதாவது குறிப்பு வேணுங்களா? ஷாருக் கான் போயிட்டீங்களா? நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்னு சொன்னோம்மா, இவர் தமிழ்நாட்டு சென்னையில் தான் பிறந்திருக்காரு. ஆமாம்மா, சரி, சரி, நன்றிம்மா, தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், அடுத்த நேயர் வருக. வணக்கம், சொல்லுங்க ராஜேஸ்வரி. இங்க கூட்டத்தில் போய் நடுமதி நின்று இருக்கிறீங்களே, அப்படிங்களா? பக்கம் பாருங்க, எல்லாம் சுத்தி உங்களே பாக்குறாங்க குறு குறுன்னு. அவங்களாம் கொஞ்சம் தள்ளிப்பா சொல்லுங்க, கருவ முருகன் கத்தினு. மேலும் ஒரு குறிப்பா,
0: இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய திறமைக்காக நிறைய தேசிய மற்றும் மாநில திரைப்பட விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க.

0: மம்முட்டி இல்லைங்கம்மா, மம்முட்டி இல்ல. சரி நன்றிம்மா, சொல்லுங்க கேளுங்க. அடுத்து நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இவர் ஒரு பிரபலமான சினிமா துறை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க யாருங்கிறது?
1: அதியமான் கோட்டை கலியம்மன் கோயில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சொல்லுங்க கலைமணி, கண்டுபிடிச்சிங்களா? குறிப்பு வேணுமா?
1: குறிப்பு நானே சொல்றேன் பதில்.
0: ஆ, பதில் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
1: பாரதி ராஜா
0: எப்படி சொல்ல வரீங்க?
1: நீங்க குறிப்பு சொன்ன வச்சு தான் சொல்றேன்.
0: ஓ, முன்ன ஒரு பாட்டு போட்டோமே, நடிச்சதா, ஹீரோ நடிச்ச அந்த பாட்டு கேட்டுட்டு சொல்றீங்களா?
2: அதனால தான் பசுபதி, அவங்க வந்து குறிப்பு நான் குடுக்கறேன், நீங்க எல்லாம் குடுக்காதீங்க அப்படின்ட்டு குறிப்பு அவரே சொல்லிட்டேன், விடையும் அவரே சொல்றாரு.
0: சரிங்க, அவர் இல்லைங்க ஐயா, அவர் இல்ல. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
0: சரிம்மா, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் குறிப்பு தரலாமா?
3: எங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பா? சரிம்மா, இவர் வந்து சென்னையை சார்ந்தவர் தான். மெட்ராஸ் பல்கலை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல இலக்கியத்துல பட்டம் வாங்கியிருக்காருமா. யாருங்க?
3: பிரபு.
0: பிரபு பிரபு எப்படி சொல்ல வரீங்க நீங்க? பிரபுன்னு நிறைய படம் நடிச்சிருக்காரு.
3: சிவாஜி கணேசன் நிறைய படம் நடிச்சாரு இல்லைங்களா? அதனால வச்சு சொல்றேன்.
0: சரி சரி, அவங்க இல்லம்மா, இவங்க வேற ஒருத்தர்.
2: மேலாக திரையுலகில் பணியாற்றக்கூடிய ஒருவர். முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
0: ஐயா. வணக்கம் வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சேகர் சிவசாமியான சார், இறங்காட்டு கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா? என்ன குறிப்பு கொடுக்கலாமா உங்களுக்கு? இன்னொரு குறிப்பு வேணுமா?
2: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்தியா சினிமா சார்பில் வந்து ஆஸ்கார் விருது குழுவில் வந்து படங்களை பார்த்து வாக்களிக்கக்கூடிய உறுப்பினராக கூட இவங்க இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனிதர்.
0: தவறான பதிலா போயிடுச்சு, திரும்ப நாளைக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். சொல்லுங்க. இப்ப கரெக்டா நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? இவர் வந்து நடிகரும் இல்லைங்க, இயக்குனரும் இல்லைங்க. சரியா? ஆமா, இவர் வந்து திரைப்பட தொகுப்பாளர், அதாவது எடிட்டர். எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமாங்க, அவர் தாங்க இவரு. சரி, அடுத்த நேரம் கண்டுபிடிக்கிறான் பாக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்
5: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்லு.
2: சராத்குமார். அவங்க வந்து எடிட்டரா இருந்தாங்களா?
5: எனக்கு தெரியல, சொல்றேன்.
2: நீங்க சொல்றீங்களா? சராத்குமார் சாரோட ஃபேன் நினைக்கிறேன், அதனால கரெக்டா சொல்றீங்க.
5: கண்டிப்பா.
2: சரிங்கம்மா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க யாருங்கிறது?
6: பாலக்கோடு அன்பு பேசுறேன்.
0: சொல்லுங்க அன்பு.
6: ஐயா மணிரத்னம் ஐயா?
0: மணிரத்னம் இல்லைங்க ஐயா, அதுவும் தவறான பதில். எடிட்டரை பத்தி நம்ம கேட்கறோம், டைரக்டர் இல்ல. ஆமா, எடிட்டர் இவரு, திரைப்பட தொகுப்பாளர். அண்ணா, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க யாருங்கிறது?
7: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்? சரி, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோங்க ஐயா. இன்னும் ஒரு சில குறிப்பு இருக்கு, அந்த குறிப்பை சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு உங்களுக்கான பாடல் நம்ம கேட்கலாம். சரி, தொடர்ந்து

0: எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அப்படின்றது சரியான பதில். இவர் நம்ம சென்னையை சார்ந்தவர் தான் சொல்லலாம். இவர் இந்திய சினிமாவிலுடைய புகழ்பெற்ற எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இவருக்கு ஆஸ்கார் விருது குழுவினுடைய உறுப்பினராக இவர் தேர்வாகியிருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திய சினிமா சார்பில் ஆஸ்கார் விருது குழுவில் இடம்பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய 40 ஆண்டு காலம் 600-க்கும் மேற்பட்ட படங்களை எடிட் செய்வதன் முறையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 9 தேசிய விருதும் வாங்கியிருக்கேன். அதனால் இந்த அங்கீகாரம் கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு இவரே தெரிவிச்சிருக்காரு. நம்ம இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அப்படின்றது சரியான பதில். இவருக்கு சமீபத்தில் ஆஸ்கார் விருது குழுவினுடைய உறுப்பினராக இவர் தேர்வாயிருக்கார். சரி, இந்த சரியான பதில் சொன்ன நேருக்கான பாடலை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து நேருக்கான பரிசு பாடல்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
12: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
15: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
16: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

நேர்களையத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து நிறுவனங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம் மாலை தென்றல். இடம்பெறும் முதல் பாடல் கிராமத்து மின்னல் என்ற திரைப்படத்தில் இருந்து.
6: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

5:14. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பார் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். தொடரும் பாடல் நீதியின் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: 5:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். தொடரும் பாடல் செண்பகமே செண்பகமே என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபோர்ட் எதிரில் தர்மபுரி.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
8: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
9: என்னாச்சு?
8: புது கிட் பேக் வேணுமா?
9: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
8: கரெக்ட்.
9: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
8: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றலில் தொடரும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மாலை தென்றல் தொடரும் பாடல் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

5:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் தொடரும் பாடல் வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிபண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதி உடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: அந்தி சாயும் வேளையில் உங்களின் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது இனிமையான கீதங்கள் மாலை தென்றலாக. தொடரும் பாடல் பாடும் பறவைகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இறையருளும் ஆன்மீக அமைதியும் நிறைந்த இந்த தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் புனித திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டத்தின் இயற்கை வளமும் ஆன்மீக சிறப்பும் ஒன்றாக இணைந்திருக்கும் அருள்மிகு பாபநாசநாதர் கோவிலாகும். மலைகளின் மடியில் நதியின் நறுமண காற்றில் இறையருள் நிறைந்த சூழலில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் தாங்கி நிற்கிறது. பாபநாசம் இந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே இந்த தலத்தின் மகிமை அடங்கியுள்ளது. பாபம் என்றால் தவறுகள், மனக்கவலைகள், வாழ்வின் சுமைகள். நாசம் என்றால் நீங்குதல், அதாவது மனதை தூய்மைப்படுத்தும் இறை அனுபவத்தின் இடம் என்ற நம்பிக்கையை இந்த பெயர் எடுத்துரைக்கிறது. இந்த கோவிலில் அருள்பாலிப்பவர் சிவபெருமான், பாபநாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னையாக உலகம்மை அம்மன் அருள்பாலிக்கிறார். இறைவனும் இறைவியும் ஒன்றாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் இந்த தலம் குடும்ப அமைதி, மனநிறைவு, ஆன்மீக முன்னேற்றம் வேண்டி வரும் பக்தர்களால் மதிக்கப்படுகிறது. நேயர்களே, இந்த திருத்தலத்தின் பெருமையை பேசும்போது அகத்திய

இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தென்னகத்தின் ஆன்மீக மரபில் அகத்தியர் ஒரு முக்கிய முனிவராக போற்றப்படுகிறார். பொதிகை மலை பகுதிகளுடன் அவருக்கு தொடர்பு கூறப்படும் மரபுகள் பல உள்ளன. அந்த ஆன்மீக பரப்பின் ஒரு அங்கமாகவே பாபநாசம் தளம் மக்களால் பார்க்கப்படுகிறது. இயற்கையும் இறையும் இங்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. இந்த கோவில் அமைந்துள்ள இடத்தின் பெரும் சிறப்பு தாமிரபரணி ஆற்றங்கரை ஆகும். தமிழகத்தின் பழமையான மற்றும் முக்கியமான நதிகளில் ஒன்றான தாமிரபரணி தென்பகுதி மக்களின் வாழ்க்கையோடும் மரபோடும் இணைந்து

0: இடத்தின் பெரும் சிறப்பு தாமிரபரணி ஆற்றங்கரை ஆகும். தமிழகத்தின் பழமையான மற்றும் முக்கியமான நதிகளில் ஒன்றான தாமிரபரணி தென்பகுதி மக்களின் வாழ்க்கையோடும் மரபோடும் இணைந்துள்ளது. இந்த நதிக்கரையில் அமர்ந்து ஓடும் நீரின் ஒளியை கேட்டாலே மனம் அமைதியாகும் என்று பலர் கூறுவார்கள். பழைய காலங்களில் மக்கள் கோவிலுக்கு செல்வதை வெறும் வழிபாடாக மட்டும் பார்க்கவில்லை, அது மன அமைதிக்கான பயணம். வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து சில நிமிடங்கள் விலகி இயற்கையுடனும் இறையுடனும் இணையும் அனுபவமாக கருதினர். பாபநாச கோவிலும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். காலை நேரத்தில் கோவிலுக்கு செல்லும் போது மணியோசை, பூஜை வாசனை, பக்தர்களின் அமைதியான தரிசனம், இவை அனைத்தும் ஒரு தனியான ஆன்மீக அனுபவத்தை உருவாக்குகின்றன. கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பும் தனி சிறப்பு வாய்ந்தது. பழமையான திராவிட கட்டிட மரபை நினைவூட்டும் வகையில் கோபுரம், சன்னதிகள், பிரகாரங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு கல்லும் பல தலைமுறைகளின் பக்தியை சாட்சியமாக தாங்கி நிற்கிறது. ஒரு கோவில் என்பது வேண்டுதல் வைக்கும் இடம் மட்டுமல்ல, அது மனிதனை உள்ளிருந்து மாற்றும் ஒரு இடமும் ஆகும். இறைவனிடம் சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சமாளிக்க மன வலிமை கிடைக்கிறது என்பதே பக்தியின் அழகு. அதனால்தான் பலர் தங்கள் வாழ்க்கையில் முக்கிய தருணங்களில் புதிய தொடக்கம், குடும்ப நலன், மன அமைதி இவற்றுக்காக இந்த தலத்தை தரிசிக்க விரும்புகிறார்கள். இந்த புனித தலத்திற்கு வருபவர்கள் அருகில் உள்ள இயற்கை பகுதிகளையும் தரிசிக்கிறார்கள். இன்றைய வேகமான வாழ்க்கையில் சில நேரம் நின்று நம்மை நாமே கேட்க வேண்டிய தருணங்கள் தேவை. அந்த அமைதியை தரக்கூடிய இடங்களில் ஒன்றாக பாபநாசம் பலரால் உணரப்படுகிறது. அன்பு நேயர்களே, இறைவன் நமக்கு தருவது அதிசயங்களை மட்டுமல்ல, நம்பிக்கையையும் தருகிறார். அந்த நம்பிக்கையை மனதில் வைத்து நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம். நேரம் கிடைத்தால் குடும்பத்தினருடன் இந்த புனித தலத்தை தரிசித்து இயற்கையின் அருளையும் இறை அருளையும் உணர்ந்து வாருங்கள். நேயர்களே, இதுவரை பாவங்களை போக்கும் புனித தலமான பாபநாசநாதர் கோவில் சிவபெருமானின் சிறப்புகளை பற்றி கேட்டறிந்தோம். மீண்டும் மற்றொரு கோவிலின் சிறப்பம்சங்களோடு நாளை தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே, இப்போ நம்ம சம வைபான பாட்டுகள்லாம் கேட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இந்நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: இசையால் இணைந்திருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சியில இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, ஆஃபீஸ் காலேஜ் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பரபரப்பாக போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல அப்படியே எனர்ஜியான பாடல்களை கேட்டுட்டே அப்படியே வீட்டுக்கு போங்க. முதல் படம் பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து பார்த்தோம். அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஏ.ஆர். ரகுமான். பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து. பாடியிருக்காங்க உன்னிமேனன், கே.எஸ். சித்ரா மற்றும் சீனிவாஸ். சில பாடல்கள் காதல விழவே விழாது, ஏன்னா அது இதயத்துல வாழுமா. அப்படி ஒரு இனிய நினைவாய் மலரும் மின்சார கனவின் மானாமதுர பாடலை கேட்டு ரசிப்போமே நேர்களே.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: ధర్మపురి మావటం తొప్పూర్ హజ్రత్ సయ్యద్ షా వలియుల్లా అవర్గలిన్ 67 ஆம் ஆண்டு சந்தனகுட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: Students, listen carefully.
5: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: Are you constantly sneezing, have a blocked nose, or are suffering from allergy problems? Let's hear expert advice from city's renowned doctor.
8: நான் உங்கள் டாக்டர் அருண் குமார்த்தவனை தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். வருகின்ற ஜூன் 21 முதல் 27 வரை உலக ஒவ்வாமை வாரம் கொண்டாடப்படுகிறது. பலர் அலர்ஜி என்பது ஒரு சிறிய பிரச்சனை என்று நினைக்கின்றனர், ஆனால் அது நம் தினசரி வாழ்க்கையில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. மூக்கடைப்பு இருப்பதால் நன்றாக தூங்க முடியாமல் போகலாம், பலர் சோர்வாக உணரலாம், தலைவலி வரலாம், மற்றும் சிலருக்கு சரியாக சுவாசிக்க முடியாமல் போகலாம். இதனால் எரிச்சல் ஏற்பட்டு வேலை அல்லது படிப்பில் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம்.
7: Issued in public interest by Dr. Reddy's Laboratories. This information is not a substitute for medical advice. Please consult your doctor. While prepared with care, Dr. Reddy's assumes no liability for its content.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
10: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
1: காற்றலையில் கானம் படம் உங்கள் அபிமான பண்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை அன்னை ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியில இசையால் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1999 வெளிவந்த சேது திரைப்படத்தில் இருந்த இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. இளையராஜா வரிகள் எழுதியிருக்காங்க, பழனி பாரதி பாடியிருக்காங்க, பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழி. சில பாடல்கள் கேட்க மட்டும் அல்ல, சில பல சுவாரஸ்யமான நினைவுகளை திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான உணர்வை தரக்கூடியது தான் அந்த சேது திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: சிக்னல் வராமை யாரோடும் பேச பிடிக்கலையா.
2: ஒழித்த பாடலோடு நிறுவப்பட்டது இன்றைய இசைமினல் நிகழ்ச்சி. பல காலகட்டங்களில் பல வயபுக்கு போயிட்டு வந்தோம் இந்த இசைமினல் நிகழ்ச்சியில். மீண்டும் நாளை இதே நேரத்தில் இசைமினல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரை ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருப்போம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
5: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா

0: நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜஸ்தபதி தெரிவித்தார்.
4: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக

0: நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 க்ரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
1: நேயர்கள் இணைக்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பு, பொதுத்துறையைச் சேர்ந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் அப்ரண்டிஸ் பிரிவில் 550 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு. இதற்கு 21 வயது முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 6 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு newindia.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸில் 10 காலியிடங்களும், மெக்கானிக்கலில் 5 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 2 காலியிடங்களும் என மொத்தம் 17 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ. இதற்கு 18 முதல் 50 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 8 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு bellindia.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் எர்த்மோவர்ஸ் நிறுவனத்தில் BEML பிரிவில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் பிரிவில் 127 காலியிடங்களும், டர்னர் பிரிவில் 93 காலியிடங்களும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 58 காலியிடங்களும், வெல்டர் பிரிவில் 44 காலியிடங்களும், மெஷினிஸ்ட் பிரிவில் 40 காலியிடங்களும் என மொத்தம் 362 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ITI. இதற்கு 18 முதல் 29 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 200 ரூபாயும், SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு ஜூலை 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு bell.registration

0: in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். அடுத்ததாக பரோடா வங்கியில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் சீனியர் மேனேஜர் பிரிவில் 74 காலியிடங்களும், தலைமை மேனேஜர் பிரிவில் 8 காலியிடங்களும், மேனேஜர் பிரிவில் 4 காலியிடங்களும் என மொத்தம் 86 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி முதுநிலை பட்டம் சிஏ சிஎஸ் என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 25 வயது முதல் 42 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 6 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பெண்கள் SAST பிரிவினருக்கு 175 ரூபாயும் ஆகும். மேலும் விவரங்களுக்கு bankofbaroda.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக பஞ்சாபின் கபூர்தலாவில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் RCF காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் ஆக்கி பிரிவில் 5 காலியிடங்களும், கிராஸ் கண்ட்ரி பிரிவில் 4 காலியிடங்களும், பளுதூக்குதலில் 3 காலியிடங்களும், தடகளத்தில் 3 காலியிடங்களும், மல்யுத்தம் பிரிவில் 3 காலியிடங்களும், கால்பந்து பிரிவில் 3 காலியிடங்களும், கிரிக்கெட் பிரிவில் 2 காலியிடங்களும் என மொத்தம் 23 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு ITI டிப்ளமோ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 14 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பெண்கள் SAST பிரிவினருக்கு 250 ரூபாயும் ஆகும். மேலும் விவரங்களுக்கு rcf.indianrailways.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக திண்டுக்கல் காந்திகிராம் கிராமப்புற சுகாதார குடும்ப நல அறக்கட்டளையில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் நூலகர் பிரிவில் 1 காலியிடங்களும், கற்பித்தல் உதவியாளர் பிரிவில் 2 காலியிடங்களும், டைப்பிஸ்ட் பிரிவில் 1 காலியிடங்களும், கிளர்க் பிரிவில் 1 காலியிடங்களும், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பிரிவில் 1 காலியிடங்களும் என 6 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு MA MSc என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 25 வயது முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 19 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு grrhfwt.organization என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் இயற்பியல், கணிதம், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 10 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு BEd என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 35 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூலை 7 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 750 ரூபாயும், பெண்கள் SAST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது வரை பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். செங்கல்பட்டு செய்யூர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருப்பத்தூர் ஆலங்காயம், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி, திருவள்ளூர் ஆவடி, சென்னை மேடவாக்கம் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், சென்னை பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், புதுக்கோட்டை பொன்னாமராவதி, நீலகிரி அழகரை எஸ்டேட், சென்னை பாரிஸ் காஞ்சிபுரம் ACS மருத்துவக் கல்லூரி, சென்னை அண்ணாநகர், திருவள்ளூர் செம்பரம்பாக்கம், சென்னை மாதாவரம், சென்னை பெரம்பூர், சென்னை பேசின்பாலம், ராணிப்பேட்டை வாலாஜா பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27°C ஒட்டியும் இருந்தது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35-36°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 5 தினங்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. நிலையத்தில் நேரம் மாலை 6:47.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு

தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் பயிற்சிகள் கம்ப்யூட்டர் எய்டைடு டிசைன், கம்ப்யூட்டர் எய்டைட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இவற்றிற்கு கல்வி தகுதி பிஇ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள். குடும்ப ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள். நடைபெறும் இடம் பெரம்பலூர் மற்றும் சேலம். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்கும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். இந்த விடுதிகளில் வழங்கப்படும் வசதிகள் தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுகளுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் கடைசி நாள் கல்லூரி விடுதிகளுக்கு 15/7/2026. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இப்பயிற்சியின் கால அளவு 4 மாதங்கள். பயிற்சி நடைபெறும் இடம் கோயம்புத்தூர். பயிற்சி காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோவே ஏற்கும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் ₹25,000 முதல் 50,000 வரை ஆரம்பகால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கான கல்வி கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், பிறப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி கட்டண ரசீது மற்றும் மதிப்பின் சான்றிதழ் நகல்கள். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. வழங்கப்படும் இலவச பயிற்சிகள் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல். விண்ணப்பிக்கும் முறை www.தாட்கோ.com என்ற தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கான கடன் வழங்கும் திட்டம் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் நகல் மற்றும் குடும்ப அட்டை நகல், திட்ட அறிக்கை, கடன் தொகை ₹5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறுபான்மையினருக்காக தனிநபர் கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றிற்கும் விண்ணப்பிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். எப்பவாவது ஒரு நல்ல செய்தியை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுவும் காலையில தினசரி செய்தித்தாள் படிக்கிற போது, வெறும் செய்திகளை படிக்கிறதோடு மட்டுமல்ல ஒரு நல்ல கட்டுரையோ ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ படிச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஞாயிறு மலர்ல ஆபத்து காத்த பிள்ளைங்கிறவர் எழுதியிருந்த கர்ணருடைய ஏற்களமும் போர்க்களமும்னு ஒரு செய்தி பார்த்தேன். அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. நல்லா சோழவும்தான் எனக்கு சொந்த ஊர், அங்க நிலமும் உண்டு. விதை போடுறதுல தொடங்கி முதல்ல ஏற நிலத்தை சரி பண்ணி உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி அந்த நெல்லை பிரிச்சு போரடிச்சு அதை முட்டையாக்கி விவசாயி வந்து வீட்டுக்கு நெல்லை கொண்டு போய் நம்ம இது விற்பனை பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு வருவோம் நாங்கள் வீட்டுக்கு. இப்போ நான் கூடவே இருப்பேன், எல்லாத்திலையும் நானே சில வேலைகளும் பார்ப்பேன். இது எனக்கு தெரிஞ்சது. போர்க்களம்ங்கிற விஷயங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற போர்க்களம் இல்லைங்க. இப்ப அதுவும் இப்ப சமீப காலமா இங்க உலகெங்கும் நடக்கிற அந்த போர்களை பாக்கிறப்ப ரொம்ப அச்சமா இருக்குது. முந்தையெல்லாம் போர்க்களத்துல போர்ல இருக்கவங்க மட்டும்தாங்க சண்டை போடுவாங்க. இந்த பக்கம் அணி இந்த பக்கம் அணிதான் சண்டை போடுவாங்க, வேற யாரையும் தாக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற போரை பார்த்தா பயமா இருக்குது. இந்த போர்க்களம், நான் முதல்ல சொன்ன ஏற்களம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாட முடியுமா? புறநானூற்றுல சேரமான் கடலோட்டிய வேல்களு குட்டுவனை பற்றி பரணர் என்கின்ற புலவர் பாடியிருக்கக்கூடிய நீண்ட நெடிய பாடல் அது. பாடல் நீண்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க, பயந்துடாதீங்க. அதுல வர செய்தி நமக்கு அவ்வளவு வியப்பா இருக்குது. மனுஷன் ஏற்களத்தையும் பார்த்திருக்காரு, போர்க்களத்தையும் பார்த்திருக்காரு. விவசாயம் பண்ணோம்னா என்ன வேணும்? மேகம் வேணும், மின்னல் வேணும், இடி வேணும், மழை பெய்யணும், தர ஈரமாகணும், விதை பாவணும், பயிர் விளையணும், அது சாஞ்சி கிடக்கும், அதை அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ண நெல்ல வீட்டுக்கு எடுக்கிறப்ப புலவர்களும் வருவாங்க, இரவலர்களும் வருவாங்க. வந்து நின்ன உடனே கதிரை எடுத்து அப்படியே கொடுப்பாங்க, அல்லது நெல் அளந்து கொடுப்பாங்க. இது நானே பாத்திருக்கேன். அப்ப வந்து அவங்க பொலிக பொலிகங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்தி பாடுவாங்க. இந்த பரணர் சொல்றாரு, மன்னா நீ போர்க்களத்துக்கு போற, அப்படி போற போது உன்னுடைய யானைகள் பூரா அப்படியே கண்ணங்கரிய நிறத்தோட மேகம் போல போகுது. அப்படி மேகம் போல போகிற போது அதுல வரக்கூடிய அந்த வாளும் வேலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மின்னல் போல மின்னுது. சரி, அந்த போர் முரசு இருக்குல்ல, அது இடி போல இடிக்குது. குதிரைகள் வந்து புழுதியை கிளப்பிட்டு காற்று மாறி அப்படியே பறந்துட்டு வருது. அம்பு விடுறாங்க வில்லுல இருந்து, அந்த அம்புகள் வந்து மலை தாரை போல வந்து புழியுது அப்படியே. சரி, மழை பெஞ்சா தர ஈரமாகுமே, இங்க அடிபட்டு கிடக்குறாங்கல்ல அவங்க, அவருடைய உடம்ப இருந்து பாயிற ரத்தம் அந்த தரையை புற ஈரமாக்கிறது. நீ ஓட்டிட்டு போற தேரு ஏறு மாதிரி உழுதுகிட்டே போகுது. வீரர்களுடைய ஈட்டியோ விதை போல போய் பாயுது. அந்த அந்த பாஞ்ச பிறகு நெல்லு விளைஞ்சு சாஞ்சி கிடக்குற மாதிரி வீரர்கள் வந்து சாஞ்சி கிடக்குறாங்க. இந்த இதோட முடிஞ்சு போச்சா, சாஞ்சி கிடந்த நெல்லை எடுத்து அடிச்சு அதை போரடிப்பாங்க. எப்படின்னா பிணையல் போட்டு, மாட்டுக்கு மாடு பிணையல் போட்டு போரடிப்பாங்க. இங்க இந்த உடம்ப நரி கழுகு பேய்கள் எல்லாம் அப்படி உதறி உதறி உதறி அப்படி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இத அந்த புலவர் பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட போர் நீ செய்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், உன்னுடைய நாட்டை விரிவு செய்ய மட்டுமில்லை, அங்கு வளம் இருந்தால் கொண்டு சேர்ப்பதற்காக, உன் மக்களை வாழ வைப்பதற்காக. உழவர்களும் அது போலதான், அவர்களும் மழை நீர் கொண்டு நிலத்தை உழுகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள், பிறருக்கு உலகம் வாழ வழங்குகிறார்கள்.

எனவே அவன் ஏர் உழவனென்றால் புலவர்கள் சொல்லேர் உழவர்கள் என்றால் மன்னா நீ வில்லேர் உழவன் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட உன்னிடத்தில் நான் என்ன கேட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? முகபடாமணிந்த யானைகளை கேட்டு வந்திருக்கிறேன், நீ எனக்கு வழங்குவாயாக என்று ஏற்களத்தையும் பொற்களத்தையும் ஒன்றாக பாடிய அந்த பரணரின் பாடல் நயம் நமக்கு இரண்டு காட்சிகளை கண் முன்னே காட்டுகின்றது. இதே செய்தியை ஆண்டாளும் சொல்லியிருப்பால், எப்படி ஆழிமலை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்துகின்ற ஆத்தேரி, அதுல சொல்ற போது இதே மாதிரி இடி மின்னல் அத்தனையும் சொல்லி அதை திருமாலுடைய உருவத்திற்கும் அவன் கையில இருக்கக்கூடிய சங்கசக்கரங்களுக்குமாக சொல்லி நீ மழையை பெய்விக்க வேண்டும், அருள்மழையை பெய்விக்க வேண்டும் என்று கேட்பாள். மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவம்பாவையிலே மழை பற்றி பாடுகிற போது எம்பெருமாட்டினுடைய உருவத்தினுடைய அழகை சொல்லியிருப்பார். எனவே மழையை ஏரை போரை பாடாத புலவர்கள் இல்லை. இந்த பாடலை முடிந்தால் படித்து பாருங்கள், அல்லது இந்த காட்சிகளை கண்முன்னே நிறுத்தி பாருங்கள். நான் சொன்ன பாட்டு ஒண்ணுதாங்க, இன்னும் 399 பாட்டு இருக்கு. புறநானூற்று பாடல்கள் எல்லாமே புதையல் தாங்க, தேடி பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.

கேலண்டர் என்னுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குறான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4

கேலண்டர் என்னுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குறான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கின்றாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்ற மாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா, அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில் இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும். தீய

0: பழக்கங்களை கைவிட வேண்டும். புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக, தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக, சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக, நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ. மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரலாம். அவங்களை வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
3: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபா அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது

0: வயதுவரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
1: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ₹436 பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே ₹436 மட்டும் தான் பிடிப்பாங்க. இதனுடைய பிரீமியம் தொகை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காகவும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுப்பம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 crore மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 crore மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளாா்.

செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன.

பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிகாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னித் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: கீழ்ப்பகுதியில் வச்சுருக்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா மனசுக்குள்ளே வச்சுருக்கு. அது ஏற்பாடு பண்ணியிருக்குது நாத்துக்கு.
1: இல்லை அது இந்த சமூக வலைதளங்களில் சிலது சரியாகவும் வருது, சிலது தப்பாகவும் நிறையா வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதை போய் நம்ம சரியான முறையில் ஆலோசனை பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் யாராவது யாராவது போட்டிருக்கவங்க, இல்லை அக்ரியில் இருக்கவங்க, இல்லை தோட்டக்கலைத்துறையில் இருக்கவங்க, இது மாதிரி யாராவது ஒருத்தட்ட கேட்டுட்டு செய்யலாம்ல அதை.
0: ஐயா நீங்கள்
1: ஏன்னா நம்ம போட்டுட்டு செலவு பண்ணுறது நம்ம கையிலேருந்து, நம்ம தானே செலவு பண்ணணும்.
0: நான் வந்து இது என்னோடய முயற்சியில் தான் போயிட்டு இருந்தேன், நல்ல கருத்து தான். இப்போ அதிகாரிகளை கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு நட்டால் நமக்கு சேதாரம்.
1: ஏன்னா அவங்களே கூட சொல்லலாம்ல, இப்போ ஏன்னா நமக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே நம்ம சேலத்தில் வந்து ஏற்காடு மலை மேலே நமக்கு அந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம்லாம் கூட இருக்குது. அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை கேட்டோம்னா அவங்களே கூட சொல்லுவாங்க, இப்போ தரைப்பகுதியில் போடுற மாதிரி வாய்ப்பு இருக்கா, போடுறதுக்குன்னு ஏதாவது ரகம் இருக்கா, போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம்ல அவங்கள்ட்ட.
0: கரெக்டாங்க, இது நல்ல ஒரு சிந்தனையான அறிவு தான், ஆனால் இது கரெக்டானது தான். ஏன்னா நாம் வந்து நானும் ஏமாந்து தான் இப்போ போயிருப்பேன் அப்படி இருந்தால் கூட. இப்போ நான் இதை கேட்டுட்டு போயிட்டு கரெக்டாக பலன் இல்லை இது பரவாயில்ல அப்படின்ட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு அதை எடுத்து நம்ம அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கின்னு வச்சோம்னா அது கரெக்டு. எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குங்க.
1: சரிங்க, இப்போ பொதுவாக இந்த மாதிரி புது பயிர்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சியோ இல்லை வேறு யாராவது ஒரு பழைய விவசாயம் பார்க்கறது நல்லது தானே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி பார்க்கறது?
0: ஐயா அது உண்மைங்க, நான் வத்தல் மலை நமக்கு பக்கங்க, அதனால சரி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் நம்ம வத்தல் மலையில் வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு நண்பரை கேட்டால் சரி இல்லைங்க வைக்கலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். வேற ஒரு நண்பருக்கும் கேட்டதுக்கு நான் தேக்கு மரத்தில் ஏற்றிருக்கிறோம், இன்னும் மகசூல் வரல அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஐயா, அது நஷ்டம் விவசாயிக்கு நஷ்டம் வராத கருத்து நீங்கள் சொன்ன கருத்து என்ன பொறுத்தளவுக்கு.
1: சரிங்க, இப்போ நீங்கள் இந்த மலர்பயிராக போடுறதுக்கு என்ன காரணங்க, உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது? ஏன்னா போட்டிருக்கிறது நீங்கள் எல்லாமே முக்கியமாக வச்சுருக்கிறது மர பூக்கள் தான் செய்கிறீங்க. விஷயம் என்னென்னா ஒரு சில சமயம் நல்லா விலை வரும், ஒரு சில சமயம் விலை வராமல் போயிடும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு.
0: ஆமாங்க, மரம் வந்து பார்த்திங்கன்னா தேவைங்க, நாட்டுக்கும் தேவை மனிதனுக்கும் தேவை எல்லாத்துக்கும் மரம் வந்து முக்கியம் தேவை. அதனால் நிலவின்பை நான் தேர்வு பண்ணேன், தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன். வச்சது
1: இப்போ எத்தனை கண் வச்சிருக்கீங்க? அது எத்தனை?
0: கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ணுக்கு பக்கம் இருக்குங்க.
1: ஓ, வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: 5 வருஷம் பக்கம் வந்துருச்சு.
1: இப்போ நல்லா பெரிய மரங்கள்,
0: பெரிய பெரிய மரம் நல்லா அப்புறம் மாதிரி இருக்குது.

0: கீழ்ப்பகுதியில் வச்சுருக்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா மனசுக்குள்ளே வச்சுருக்கு. அது ஏற்பாடு பண்ணியிருக்குது நாத்துக்கு.
1: இல்லை அது இந்த சமூக வலைதளங்களில் சிலது சரியாகவும் வருது, சிலது தப்பாகவும் நிறையா வந்துடுது. அப்படி இருக்கும்போது இதை போய் நம்ம சரியான முறையில் ஆலோசனை பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் யாராவது யாராவது போட்டிருக்கவங்க, இல்லை அக்ரியில் இருக்கவங்க, இல்லை தோட்டக்கலைத்துறையில் இருக்கவங்க, இது மாதிரி யாராவது ஒருத்தட்ட கேட்டுட்டு செய்யலாம்ல அதை.
0: ஐயா நீங்கள்
1: ஏன்னா நம்ம போட்டுட்டு செலவு பண்ணுறது நம்ம கையிலேருந்து, நம்ம தானே செலவு பண்ணணும்.
0: நான் வந்து இது என்னோடய முயற்சியில் தான் போயிட்டு இருந்தேன், நல்ல கருத்து தான். இப்போ அதிகாரிகளை கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு நட்டால் நமக்கு சேதாரம்.
1: ஏன்னா அவங்களே கூட சொல்லலாம்ல, இப்போ ஏன்னா நமக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே நம்ம சேலத்தில் வந்து ஏற்காடு மலை மேலே நமக்கு அந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம்லாம் கூட இருக்குது. அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை கேட்டோம்னா அவங்களே கூட சொல்லுவாங்க, இப்போ தரைப்பகுதியில் போடுற மாதிரி வாய்ப்பு இருக்கா, போடுறதுக்குன்னு ஏதாவது ரகம் இருக்கா, போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம்ல அவங்கள்ட்ட.
0: கரெக்டாங்க, இது நல்ல ஒரு சிந்தனையான அறிவு தான், ஆனால் இது கரெக்டானது தான். ஏன்னா நாம் வந்து நானும் ஏமாந்து தான் இப்போ போயிருப்பேன் அப்படி இருந்தால் கூட. இப்போ நான் இதை கேட்டுட்டு போயிட்டு கரெக்டாக பலன் இல்லை இது பரவாயில்ல அப்படின்ட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு அதை எடுத்து நம்ம அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கின்னு வச்சோம்னா அது கரெக்டு. எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குங்க.
1: சரிங்க, இப்போ பொதுவாக இந்த மாதிரி புது பயிர்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சியோ இல்லை வேறு யாராவது ஒரு பழைய விவசாயம் பார்க்கறது நல்லது தானே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி பார்க்கறது?
0: ஐயா அது உண்மைங்க, நான் வத்தல் மலை நமக்கு பக்கங்க, அதனால சரி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் நம்ம வத்தல் மலையில் வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு நண்பரை கேட்டால் சரி இல்லைங்க வைக்கலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். வேற ஒரு நண்பருக்கும் கேட்டதுக்கு நான் தேக்கு மரத்தில் ஏற்றிருக்கிறோம், இன்னும் மகசூல் வரல அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஐயா, அது நஷ்டம் விவசாயிக்கு நஷ்டம் வராத கருத்து நீங்கள் சொன்ன கருத்து என்ன பொறுத்தளவுக்கு.
1: சரிங்க, இப்போ நீங்கள் இந்த மலர்பயிராக போடுறதுக்கு என்ன காரணங்க, உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது? ஏன்னா போட்டிருக்கிறது நீங்கள் எல்லாமே முக்கியமாக வச்சுருக்கிறது மர பூக்கள் தான் செய்கிறீங்க. விஷயம் என்னென்னா ஒரு சில சமயம் நல்லா விலை வரும், ஒரு சில சமயம் விலை வராமல் போயிடும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு.
0: ஆமாங்க, மரம் வந்து பார்த்திங்கன்னா தேவைங்க, நாட்டுக்கும் தேவை மனிதனுக்கும் தேவை எல்லாத்துக்கும் மரம் வந்து முக்கியம் தேவை. அதனால் நிலவின்பை நான் தேர்வு பண்ணேன், தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன். வச்சது
1: இப்போ எத்தனை கண் வச்சிருக்கீங்க? அது எத்தனை?
0: கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ணுக்கு பக்கம் இருக்குங்க.
1: ஓ, வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: 5 வருஷம் பக்கம் வந்துருச்சு.
1: இப்போ நல்லா பெரிய மரங்கள் இருக்கு.
0: பெரிய மரம் நல்லா அப்புறம் மாதிரி இருக்குது. மீதி இருக்கிறது அதிகபட்சம் ஒரு 10 முட்டை வைப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 1-2 பெரிக்காது, மீதி பெரிக்கும். மீதி நம்ம அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு வரலாம். கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம்
1: குஞ்சுகளெலாம் தனியாக தான் வச்சுருப்பீங்களா?
0: இல்லைங்க, தாய்க்கோழியோடயே இருக்கும். தாய்க்கோழியோடயே கொஞ்சம் நாள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 50-60 நாள் கட்டாயம் கோழி கூட இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அது பிரிப்போம். அதுக்கப்புறம் பிரித்தோம்னா தான் அதுக்கப்புறம் இது கோழியும் பிரித்து விடும், நம்ம இதுவும் பிரித்து நம்ம பண்ணிக்கலாங்க.
1: சரி, இப்போ இந்த அனுபவத்தெல்லாம் யாராவது கேட்டால் உங்களுக்கு சொல்லுவீங்களா நீங்கள்?
0: கட்டாயம் சொல்லுவீங்க, இல்லை யார் கேட்டாலும் சொல்கிறேன். கே பி சரவணன், 98 65 65 38 19. நன்றி, வணக்கம்.

0: என்ன ராமசாமி, மர நிழல்ல கோழி வளர்க்கறது எப்படின்னு சொல்லி கேட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா?
1: நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்பா. இந்த கூண்டு கிண்டெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு மர நிழல்ல எப்படி வளர்க்கறதுன்னு தெளிவா சொன்னாங்க, அதபடி செய்யறேன். சரி வரட்டுமாப்பா.
0: அடடே, என்னது சுடு தண்ணியை காலில் ஊத்திக்கிட்ட மாதிரி ஓடுற? இருப்பா, இன்னும் ஒரு செய்தி இருக்குது.
1: கொஞ்சம் வேலை இருக்குப்பா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2 சென்ட்ல இடம் இருக்குது, அதை வந்து கொத்தி நல்லா பயிர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்பா.
0: 2 சென்ட்ல என்ன பயிர் பண்ண போற? அந்த 2 சென்ட்ல அழகான ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா?
1: அது என்னப்பா 2 சென்ட்ல ஒரு அழகான ஐடியா? அது என்னதான் சொல்ல?
0: நம்ம சின்ன முதலீடு போட்டு பெருசா லாபம் சம்பாதிக்கலாம்பா. புறக்கடை வண்ண மீன்களை வளர்க்கலாம். இப்ப அதுதான் ஃபேஷனா போயிட்டு இருக்குது. நம்ம கலர் மீன்களை வளர்த்தோம்னா அது வந்து அழகா இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்கப்பா. அது லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். அந்த தொழில முயற்சி பண்ணி பாரு.
1: நல்லா தான் சொல்ற. வண்ண மீனை வளர்க்கணும்ன்ற, அது எப்படி வளர்க்கறது, எந்த முறையில் வளர்க்கறதுன்னு தெரியலையப்பா. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்ல.
0: நம்ம ரேடியோ புட்டியில தான் கேட்கணும். இந்த புறக்கடை மீன் வளர்ப்ப பத்தியும் சொல்றதுக்கு இருக்காங்கப்பா. இந்த தகவலை சொல்றதுக்கு ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பால் பாண்டி அவர்கள் தான் தெளிவா சொல்ல போறாரு. இதையும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இதுக்கு மேல நீ மீன் வளர்க்கறத பாருப்பா. வயல்வெளி நிகழ்ச்சியில் தொடர்ந்து புறக்கடை வண்ண மீன்கள் வளர்ப்பு முறைகள் ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பால் பாண்டி அவர்களின் தகவல்களை கேட்கலாம்.
2: இளைஞர்களா இருந்தாலும் சரி, இல்ல விவசாயிகள், இல்ல பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கும் போது நம்ம மித்த பண்ணை தொழில்கள் செய்யும் போது ஒரு கூடுதல் வருமானத்துக்கு ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓரளவுக்கு தண்ணி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு. இப்ப நம்ம கிருஷ்ணகிரி எல்லாம் பார்த்தா அந்த

0: டேம் பக்கத்துல இருக்கவங்க, தருமபுரி பக்கத்துலயுமே பாப்பிரெட்டிப்பட்டி அந்த சைட்ல இருக்கிறவங்க, சேலத்துல இருக்கிறவங்க, நாமக்கல்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் எங்க தண்ணி இருக்கோ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க மீன் வளர்ப்புல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஆலோசனை சொல்றதுக்காக குறிப்பாக புறக்கடையில வண்ண மீன் வளர்ப்பு அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவோம். ஏன்னா பொதுவாகவே அது ஒரு சின்ன வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். எப்ப போனீங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல வைத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தை வாய்ப்பு இருக்கும், நமக்கு தேவையான ஒரு சின்ன பொருளாதாரத்தை அது மூலமா நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படி நம்ம இந்த புறக்கடையில வண்ண மீன் வளர்க்கறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன தொழில்நுட்பம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் எல்லாம் கிடைக்குமா, இந்த மாதிரியான கூட சொல்ல போறாங்க. இப்ப இந்த புறக்கடையில வண்ண மீன் வளர்க்கறது அப்படின்னா எப்படி இப்படிலாம் வளர்க்கலாங்க சார், நமக்கு அதுக்கு என்னென்ன வசதியெல்லாம் தேவை, எந்த பகுதியில் அதை செய்யலாங்க சார், யார் யார் செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம்
1: சார். இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து பாதி பேர் வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க சார். வேறு தொழிலுக்கு வந்து இளைஞர்களோ இளைஞர்களோ பெண்களோ வந்து போக மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்கு பின்னாடி இடம் சும்மா கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வண்ண மீன் வளர்ப்பு வந்து வளர்க்கலாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன் வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பயங்கரமாக வருமானம் வந்துட்டுருக்கு சார். அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் குளத்தூர் அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன் வளர்ப்பு வந்து பயங்கரம் நிறையா வந்து மக்கள் வந்து வளர்த்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து உசிலம்பட்டி மக்கள் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி நிலக்கோட்டை மக்கள் வந்து அங்கே மைக்கிரேஷன் ஆகி அங்கே போய் மீன் வளர்த்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சார்.
0: இப்போ நம்ம புறக்கடையில் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம கோழியை பற்றி தெரியும், ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க ஆடு இது மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வண்ண மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசானது தான். அப்படி இருக்கும்போது அந்த இடம் எப்படி நம்ம சரியான முறையில் இருக்கணும், அந்த இடத்த நம்ம தேர்வெடுக்கும் போது என்னென்ன விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும், இப்போ அந்த மரநிழல் இந்த மாதிரி ஏதாவது தேவையா, எவ்வளோ செலவில் இதை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்க சார்?
1: சார் இது வந்து குறைந்த வந்து 500 சதுரடி தான் போதும் சார் இந்த மீன் வளர்ப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரும், அதிக வருமானம் தரும். இதில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது. வந்து வந்து நேரடியாக குட்டி போட்டு இனப்பெருக்கம், முட்டையிட்டு குட்டி போடுறது இனப்பெருக்கம். இதில் வந்து குட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா கப்பி, மோலி, சுவாட்டை, பிளாட்டி இந்த 4 இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி போட்டு இதாகும் சார், இனப்பெருக்கம் செய்யும். இந்த ஒவ்வொரு இனமும் வந்து பார்த்திங்கன்னா 21 நாளில் 22 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு பேர் வந்து 30 மீன்குஞ்சியில் வந்து இடும் சார். அதுக்கு வந்து நமக்கு வந்து தீவனங்கள் வந்து கொடுக்கணும், இயற்கை உணவு கொடுக்கணும். இயற்கை உணவு ஒன்றும் கிடையாது சார், நம்ம வந்து மண்புழு உரம், இன்போசியா, ஆட்டிமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு 200 லிட்டர் தொட்டியில் மண் போட்டுட்டு இல்லை வந்து காய்கறி வேஸ்ட்டை போட்டுட்டு இந்த மண்புழு விட்டோம்னா அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து சின்ன சின்ன புழுகுகள் வரும். ஸோ அந்த புழுகுகளை விடும்போது இதோடைய வளர்ச்சி அதிகமாகும். இன்னொன்று வந்து அந்த மீன்களுடைய கலர் வந்து நல்லாயிருக்கும். மீன்களுடைய கலரை வச்சு தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து அதிகமாகும் சார். இது வந்து இனப்பெருக்கம் குட்டி போட்டது முட்டையிட்டு குட்டி போடுறதுல வந்து கோல்டு பீஸு, பொன்மீன் அப்படின்னு சொல்லுவோம், கௌராமி, பைட்டர் பீஸ், ஆஸ்கர், ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிகள் வந்து முட்டையிட்டு குட்டி பொழுது இனங்கள் வந்து வளர்க்கலாம் சார். இது வந்து நம்ம வந்து நிறையா நேரம்லாம் தேவையில்லை, குறைஞ்ச அந்த காலையில் ஒரு அரை மணி நேரமும், சாயங்காலம் வர பெண்களோ இல்லை இளைஞர்களோ இல்லை பள்ளிக்கு போகிறத போயிட்டு வந்த குழந்தைகளை கூட இந்த வளர்க்கலாம் சார்.
0: வளர்க்குறதுக்கு நமக்கு முதல்ல தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன அளவிலான ஒரு இடம் இருந்தால் போதும். அதில் சிமெண்ட் தொட்டி மாதிரி இருக்கணுமா இல்லை எப்படி இருந்ததுன்னா நம்ம இதை ஆரம்பிக்கலாங்க சார்?
1: சார் நம்ம வந்து சிமெண்ட் தொட்டியும் வளர்க்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹாலோ பிளாக்கில் வந்து வச்சுக்கிட்டு பாலித்தீன் ஷீட், ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இடம் மாற்ற முடியும். சிமெண்ட் தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 மரத்தை இல்லைனா ஒரு சின்ன இடத்துல 10x10 அடியில் ஒரு பள்ள மாதிரி தோண்டிட்டு அதில் பாலித்தீன் ஷீட் போட்டு மீன் வளர்க்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்தபோது சுற்றி வர வந்து நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு முறைகள், அதாவது பயோ செக்யூரிட்டி முறையில் நம்ம வந்து வச்சுக்கணும் சார். இல்லைனா
0: பயோ செக்யூரிட்டி முறைனா என்னென்ன செய்யணும்?
1: பயோ செக்யூரிட்டி முறைனா அதாவது வந்து அந்த மற்ற உயிரினங்களும் நோய்கள் வரும் சார், அதாவது நாய் மாடுகள்லாம் தண்ணி குடிக்க வரும். ஸோ அது மூலமாக நோய் வரும், அதனால தான் வந்து அந்த தொட்டி வச்சுக்க இடத்த சுற்றி நம்ம வந்து வேலி போடுறோம். வேலினா சார் நம்ம வந்து மீன் வலை, பழைய மீன் வலைகள் இல்லை வந்து வீட்டில் உள்ள பழைய சேலைகள் கூட வந்து நம்ம பென்சிங் மாதிரி போட்டுக்கலாம் சார், இல்லை சேர் நட்டு போட்டுக்கலாம் சார். சேர் நட்டு போட்டோம்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து வெயில் வந்து குறைவாக இருக்க மாதிரி சுற்றி வர சேர் நட்டு போனால் வெயில் குறைவாக இருக்கும் சார்.
0: இப்போ தண்ணி வந்து தண்ணியோட தரம் அப்படிங்கிறது இல்லை எந்த அளவுக்கு அவசியமானதுங்க சார், என்ன மாதிரியான தண்ணியை நம்ம இதுக்கு பயன்படுத்த முடியும்
1: சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன்லேயே வந்து கடல் நீர் மீன், வண்ண மீன், நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்குது சார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தப்பில் 13 டிஸ்ட்ரிக்ட் தான் கடற்கரை ஓரத்தில் வருது, மீதி எல்லாம் வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து 13 தவிர மீதி எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து நன்னீரில் வருது. ஸோ நன்னீரில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கக்கூடாது சார், இரும்பு சத்து இருக்கக்கூடாது. இரும்பு சத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தண்ணியிலையும் வந்து வளர்க்கலாம் சார்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு தொட்டி நீங்கள் சொன்னப்பல அமைச்சிடுறோம், இந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்திக்கிறோம், அந்த தொட்டி வெறும் சிம்பிளாக இருந்தால் போதுமா இல்லை வளர் ஊடகங்கள் மாதிரி ஏதாவது இருக்கு?

0: நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான ரக மீன்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம், எந்த அளவில் தேர்ந்தெடுக்கிறது சரியாக இருக்கும் சார்?
1: அதாவது வந்து புதிதாக தொடங்கும் போது வந்து அந்த இனப்பெருக்க முறையில் வந்து தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டி போட்டு வண்ண மீன் வளர்ப்பு வந்து கப்பி, மோலி, சுவாட்டைல் அந்த மீன் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து அந்த தண்ணியோட பிஹெச் வந்து 7-7.5 வரைக்கும் இருக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி டயத்தில் டெம்பரேச்சர் வந்து 25-28 அது இனப்பெருக்கம் நல்லாயிருக்கும் சார். ஸோ அதனால் முதல்ல தொழில் தொடங்கிறவருக்கு வந்து நம்ம இனப்பெருக்கம் அந்த குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம் சார். அப்படி தான் அப்படின்னீங்கன்னா கோல்டு பீஸ் கௌராமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனப்பெருக்கம் முதல்ல வந்தால் உங்கள் வந்து அந்த மீன் குஞ்சுகளை வெளியே எங்கேயாச்சும் உற்பத்தி செய்வாங்க, அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் விற்பனை செய்யுங்க. அதுலேருந்து தாய் மீனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கன வந்து அதை மெயின்டைன் பண்ணி அடுத்து தான் சார் இனப்பெருக்கம் செய்ய முடியும். 6 ஆகும் சார். ஸோ அதனால் அந்த ஆஸ்கார் மீன்கள்லாம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும், பட் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ஆகும் சார். ஸோ அதில் ஒரு மீன் பெண் மீனோ ஆண் மீனோ இறப்பு ஏற்பட்டால் நமக்கு நஷ்டம் வந்து அதிகமாகும் சார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குட்டி போடுற மீன்களை வளர்த்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்லை மீன்வள கல்லூரியில் வந்து இதுக்காக பயிற்சிகள் வந்து தருவாங்க சார். மண்ண மீன் வளர்ப்பிற்கு எல்லாம் நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த நான் சொன்ன வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்லை மீன்வள கல்லூரியிலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் ஊரில் வந்து ட்ரைனிங் தருவாங்க சார்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதாவது குறிப்பாக குட்டி போடுற மாதிரியான மீன்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த முட்டை போடுற மாதிரியான மீன்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு அதிகபட்ச இழப்பு வரும் அப்படின்றத சொன்னீங்க சார். உணவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் செலுத்தணும், இந்த மீன்களுக்கு ஏதாவது நோய் மாதிரி இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்
1: சார். இதை வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு நோய் வர காரணமே நம்ம அதிகமாக வந்து தீவனம் கொடுக்குறது தான். நம்ம அதிகமாக தீவனம் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான உணவை எடுத்துகிட்டு மீதி உணவுலாம் வந்து பாட்டத்தில் வந்து செட்டில் ஆகிடும் சார். அப்போங்கும்போது அமோனியா பாமாகி அது அமோனிக் ஆசிட் ஆகி வந்து மீன்களுக்கு வந்து நோய் வரும் சார். அதனால் வந்து நம்ம வந்து மீன்களுக்கு வந்து என்னென்னதுன்னா புரதச்சத்து அதிகமாக உள்ள வந்து நம்ம கொடுக்கலாம் சார். கேழ்வரக கூட வந்து களிமறி கிண்டி இதுன்னு வைக்கலாம் சார். எர்த்துவாமம் வந்து கொடுக்கலாம், இன்பூசியா இருக்கு சார் அதுவும் கொடுக்கலாம், ஆர்டிமியா இது பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பூச்சிகள் கொடுக்கும்போது அது வந்து எப்பவுமே வந்து லைவாக இருக்கும்போது தண்ணி வந்து கெட்டு போகாது சார். நம்ம அந்த தீவனங்கள் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கழிவு வந்து அதிகமாக இதாகும் சார். அதுமாதிரி கமர்ஷியலாகவும் வந்து அந்த கலர் மீனுக்குள்ளே வந்து உணவு கிடைக்கும் சார். இல்லைன்னா நல்லா கேரட்டை வந்து அவைய வச்சு அப்படியே வந்து நம்ம பில்டரில் ஊற்றணும் சார். அப்போ வந்து கேரட்டில் வந்து கரட்டினாய்டு ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மீனோட கலர் வந்து அதிகமாகும் சார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மீனும் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி கிடைக்கும் சார், லாபம் கிடைக்கும் சார். இன்னும் நோய் மேலாமே வந்துன்னா நீங்கள் எந்த மீன் நோய் வந்திருக்கோ அந்த மீன் எடுத்து செப்பரேட் தனியாக வந்து ஒரு டேங்கில் போட்டுக்கணும் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டாசியம் பெர்மனேட் 0.5 ppm அதில் வந்து 2 டிப் பண்ணி ஒரு மறுபடியும் வந்து ப்ரெஷ் வாட்டில் இது பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டிப் பண்ணி ஒரு தண்ணீர் சக்கரில் வச்சுக்கணும் சார். இது அப்படின்னா மிஸ்டர் ஒயிட் அப்படிங்க, மிஸ்டர் ஒயிட் வேணும் கிடையாது பார்மாலிகைட் அது 0.1 ppm. நீங்கள் பார்மாலிகைட் அதிகமாக பார்த்தீங்கன்னா மீன் இறந்துடும் சார். இல்லைனா நமக்கு வந்து ஆர்டினரியாக வந்து கல்வப்பும் மஞ்சளும் ஸோ இதையும் வந்து ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி சார் அந்த நோய்பட்ட மீனை மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு டேங்கில் வச்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே அந்த எந்த டேங்கில் இருந்து எடுத்தீங்களோ அந்த மீனையும் வந்து தனியாக வந்து தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சளும் கல்வப்பும் போட்ட தண்ணியில் ஒரு டிப் பண்ணி சார் செப்பரேட்டில் போகணும் சார். ஸோ டேங்கை வந்து நீங்கள் அந்த டேங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வேறு டேங்கில் ஸ்டாக் பண்ணிக்கணும் சார்.
0: எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம செய்யலாங்க சார்?
1: சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த டேங்கை வந்து இன்னொரு டேங்கை இது பண்ணும் சார். ஸோ அது சன்லைட்டு பட்டால் தான் அதில் உள்ள பாக்டீரியா அதெல்லாம் வந்து அழிவுபடும் சார். அதனால் வந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு தடவை வந்து அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க சார். தண்ணி வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50-60 cm மேலேயே நம்ம வச்சு கொடுங்க சார். ஏன்னா டேங்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஹீட் அதிகமாகும் மார்டாலிட்டி அதிகமாகும் சார். ஸோ அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் அந்த சிமெண்ட் டேங்கை வச்சு வந்து தேங்காய் தென்னைமரம் ஓலையை வந்து இல்லை பனைமரம் ஓலையை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் சார். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், மீனோட இறப்பு வந்து கம்மியாகும் சார்.
0: சரிங்க சார். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான வண்ண மீன் வளர்ப்பில் அடுத்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். சந்தைக்கு நம்ம எப்படி இதை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நம்ம என்ன மாதிரியான ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க சார்? ஒரு 1-1.5 வருஷம் தொடர்ச்சியாக செய்கிறோம்னா என்ன மாதிரி நமக்கு உபரி வருமானம் தான் இது வந்து நமக்கு முக்கியமான வருமானம்னு சொல்ல முடியாது. ஒரு உபரி வருமானமாக நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்?
1: அதாவது சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உபரி வருமானம்னு நீங்கள் சொல்லுதுங்க, ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அக்கோரியம் வந்து பெரிய ஆளுகள்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல நம்ம வந்து இனிஷியலாக இருக்கும் போது நமக்கு உபரி வருமானம் தான் தெரியும், பட் நம்ம அதிலே வந்து இன்வால்வ் ஆகும்போது நிறைய வருமானம் வரும் சார்.
0: இது வந்து நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது தான், இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறப்பலாமா கொய் ஃபிஷ் எல்லாம் விட்றாங்க, ஒரு கொய் ஃபிஷ்ஷே 1,000,000 ரூபாய் சொல்கிறாங்க.
1: ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உற்பத்தி பற்றி கேட்டீங்க சார், அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து பெரிய வந்து பிரச்சனையே கிடையாது சார். ஏன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணி தான் கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து ப்ரெஷர் டென்ஷனில் அலையுதோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டிங் மால் ஆஸ்பத்திரி இங்கெல்லாம் வந்து அக்வாரியம் டேங்க் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அக்வாரியம்

0: டேங்கை பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போங்கும்போது உங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து அந்த அக்வாரியம் டேங்க் வச்சிங்கன்னா நீங்களே போய் அந்த ஆஸ்பத்திரியில் கேட்டு அக்கோனா அது வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, மாதம் ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திருச்சி, சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மாலுக்கு முன்னாடி வந்து அக்வாரியம் இது அந்த கடையில் வந்து பேக்கில் வந்து மீன் கட்டி தொங்க விட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பெரிய மாலில் வந்து வெளியேறும் போது மக்கள் வந்து வாங்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்காங்க சார். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து மீன் வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர் திட்டாங்க இல்லை அம்மா திட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க போய் அந்த அக்வாரியம் டேங்கை பார்க்கும்போது அந்த மனசோட இது வந்து வலிமை வந்து குறைஞ்சிருது சார். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டிங் வந்து பெரிய இது கிடையாது சார். அதே மாதிரி எல்லா ஸ்கூலும் கல்லூரி ஆஸ்பத்திரி பெரிய மாலில் வந்து இது பண்ணாங்க சார். இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இல்லாத யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து உயிரோட மீன்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை நீங்களே அக்வாரியம் டேங்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களே வந்து இது பண்ணுவோம் சார். அது மூலமாக வந்து வருமானமும் கிடைக்கும் சார். பிறகு இன்னும் வந்து பெரிய பெரிய கம்பெனி கூட இல்லை லோக்கல் அக்வாரியம் கடை கூட அங்கே டையப்பிட்டால் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. எல்லா ஊர்லேயும் உள்ளது அக்வாரியம் கடையில் பாதி பேர் சொந்தமாக பண்ண வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட தான், நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட தான் வாங்கி அவங்க விற்பனை பண்ணுவாங்க சார். ஸோ அதனால் அந்த லோக்கலில் உள்ள அக்வாரியம் கடையில் நீங்கள் டையப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே விற்பனை செஞ்சுக்கலாம் சார்.
1: நிறைவாக இப்போ இந்த மாதிரியான புறக்கடையில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க அந்த வண்ணமீன் வளர்ப்பில் ஈடுபடணும்னா என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சாங்கன்னா இதில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும்
0: சார். அதை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இட தேர்வும் காலையும் மாலையும் வந்து அதுக்கு வந்து உணவு விடணும் சார். இப்போ நான் வந்து இது பண்ணும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் வீட்டு வரும்போது சாப்பாடு போடாமல் போயிட்டாங்கன்னா அந்த மீன் வந்து அந்த டேங்கை வந்து டம்மு டம்முன்னு அடிக்குமா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன கவனிக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அம்மா வந்து அதுக்கு தூங்கினா கூட டம்முனு என்னென்னு கேட்டால் அந்த மீன் வந்து சாப்பாடு போடாமல் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மீன் வந்து நம்ம ஒட்டினோம் அதுவும் வந்து நம்மளோட பிள்ளை மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும்போது ஸோ இதை மாதிரி மீன் வந்து ரொம்ப அவங்களை வந்து மன மகிழ்ச்சியோட இது சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார் நான் வந்து இளைஞர்கள் எனக்கு வந்து மீன்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க் ஊரில் உள்ள ஸ்டேட் பேங்கோ இல்லை இந்தியன் பேங்கோ ஏதாச்சும் பேங்கில் வந்து உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க சார். ஸோ அதில் வந்து நீங்கள் அக்வாரியம் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது மீன்வளத்துறை மூலமாக அவங்களும் வந்து மானியம் தராங்க சார். ஸோ அவங்களையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது மூலமாக நம்ம வந்து மீன் வளர்க்கலாம் சார்.
1: இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: என்னுடைய செல் நம்பர் வந்து சார் 73 58 59 48 41 இந்த நம்பருக்கு இப்போ நான் தொடர்பு கொள்ளலாம் சார்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: நேயர்கள் இதுவரை புறக்கடை வண்ண மீன்கள் வளர்ப்பு முறைகள் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பால் பாண்டி அவர்கள் தகவல்களை கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: ஒரு சிறு முதலீட்டில் சிறு இடத்துல வண்ண மீன் வளர்க்கறது எப்படின்னு தெளிவா சொன்னாரு. அதே போல இந்த இடத்த லாபகரமா ஏற்படுத்துற மாடசாமி.
4: நீ வந்து வண்ண மீன்களை வளர்க்கறதுல சிறந்து விளங்கினா எனக்கும் பெருமை தானப்பா. வர மாடசாமி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
9: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன் இதையும் கேளுங்கள்.
10: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
9: சிந்திப்போம்.

0: இயற்கையின் அழகு மரம். உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது இளந்தென்றால். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-30 மற்றும் 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. அம்னையர்களே, உங்களுக்கான சொல்கள்லாம் நிறைய காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா
1: சொல்லுங்க.
0: பொது மருத்துவமனை.
1: பொது மருத்துவமனை? பொது மனை.
0: மறு
1: மது. அப்புறம் வந்து மத்து.
0: வாவ்.
1: அப்புறம் வதுனோட ஒரு பேர் இருக்குது, ஆனா அது ரைக்கு தெரியுமா தெரியல.
0: இல்லைங்க, அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை இல்ல. நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து ரோஜா தோட்டம்.
2: ரோஜா பூ கூட்டமா?
0: ரோஜா தோட்டம்.
2: ரோஜா தோட்டம். தோட்டம்
0: தோட்டம்
2: ரோஜா. தேடுதல்
0: இருக்கா? இல்லே இல்லையே.
2: தேடும்.
0: நீங்க சொல்றதெல்லாம் தப்பு தப்பா இருக்கே.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், என்ன பிள்ளை இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ,
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள்.
3: நட்சத்திர கூட்டங்கள்
0: தெரியுதா இப்ப வானத்துல?
3: கூட்டங்கள்
0: கூட்டங்கள்
3: கூட்டம்.
0: என்னங்க, தெளிவா சொல்லுங்க. நான் நட்சத்திர கூட்டங்கள் தான் சொன்னேன். திறம்.
3: நட்சத்திரம் வரையிலங்க சார்.
0: ஓ, நீங்க பிரிச்சு பாத்துட்டீங்களா?
3: ஆமாங்க சார்.
0: சரி, ஓகே, 5 கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
4: வணக்கம்.

0: தென்னை விவசாயி முருகன் சார்.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு அரங்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: விளையாட்டு அரங்கம்.
0: விளையாட்டு அரங்கமா சார்?
1: விளையாட்டு அரங்கம்
0: சொல்லுமா சார்?
1: ம், சொல்லுங்க.
0: விளையாட்டு
1: ம்
0: அரங்கம்
1: ம்
0: கம்
1: கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? தமிழ் கூட இங்கிலீஷ சேர்த்துட்டீங்களே.
0: ஆமா சார்.
1: சரி, இந்த வார்த்தையை சொன்னதுக்கு வெல்கம் உங்களுக்கு. அடுத்து சொல்லுங்க.
0: விளையாட்டு அறம். ஆமா சார், ஆறம்.
1: ம், சூப்பர், நல்ல ஒரு வார்த்தை. அடுத்து
0: ரங்கம்.
1: ரங்கம்.
0: ஆமா சார்,
1: ஸ்ரீரங்கம் சொல்றீங்களா?
0: ஆமா சார்.
1: ம், சரி. அடுத்து
0: நான் அஞ்சாச்சு சார்.
1: நாலதான் சொல்லியிருக்கீங்க
0: சார். விளையாட்டு
1: ம்
0: அஞ்சு.
1: விளையாட்டு மொத்தம் சேர்த்து சொல்லிட்டீங்களா?
0: ஆமா சார்.
1: சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்களா. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
1: எட்டு திசை எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:07 அமர்ந்திருக்கின்றோம். இது இளம் தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சொல்லோடு விளையாடு. நேர்களும் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா
8: கொடுங்க.
1: சாலையோர பூக்கள்.
8: சாலையோர பூக்கள்.
1: ம், அந்த எண்ணெய் எல்லாம் போகும்போது அப்படியே சைட்ல இருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு இதுல. பூ. இதான் எதிர்பார்த்த. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. அப்புறம் சினிமாக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் இருக்கு. இல்லைங்களே.
8: இன்னொன்னு.
1: ம், பூக்கள். சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்.
8: கலை.
1: கலை. இதுதான் எதிர்பார்த்த. சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் கையா உங்களுக்கு. நிகழ்ச்சியில் கூடிய நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா
8: சொல்லுங்க.
1: அரசு கல்லூரிகள்.
8: அரசு கல்லூரிகளா?
1: கல்லூரிகள்.
8: அரசு.
1: அரசு. அதுல இன்னொரு. நன்றி, தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சி.

0: கூடிய நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு
1: பாத்தீங்கன்னா
0: நோட்டு புத்தகங்கள்.
1: நோட்டு புத்தகங்கள்.
0: ஆமா, இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, பசங்க கேட்டுட்டே இருப்பாங்களே. அந்த வார்த்தை தான்
1: நோட்டு. கல்
0: கல். அடுத்து
1: நோட்டு புத்தகங்கள்.
0: அடுத்து
1: சார் முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, யோசிச்சுட்டே இருங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: இணைப்பிள்ளை நேயர் கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்க. சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து திருவிளையாடல் ஆரம்பம். திரு
2: விளையாடல்.
0: விளையாடல் இணைப்பு சரியா இல்லைங்கம்மா.
2: ஹலோ சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: பல் இருக்கு சார்.
0: பல்.
2: பகல் இருக்கு சார்.
0: பகல்.
2: வில் இருக்கு. வில்.
0: வில். வாவ், அஞ்சுக்கு பத்தே சொல்லிட்டீங்களே. ஒரு முக்கியமான சொல் வானொலி நேயர்கள். வானொலி. வாளி.
2: வாளி.
0: சரிங்க, அடுத்து சொல்.
2: அப்புறம் வா.
0: வா.
2: நேயர்கள்.
0: நேயர்கள்.
2: கல்.
0: கல்.
2: களி.
0: களியா?
2: களிங்க. களி. காடி. களி சாப்பிட்றோம் இல்ல, களி. வானொலியில வர லி அதனக்கா.
0: சரிங்கம்மா, ஓகே, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். கரெக்டு தான், வாழ்த்துக்கள்.
3: வணக்கம்,
0: யார் அங்க பேசுறீங்க?
3: நான் தருமபுரி மதிப்பான் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தேனிசை தென்றல்.
3: ஐயா,
0: தேனிசை தென்றல்.
3: தேனிசை தென்றல்களா?
0: அதேதான்.
3: தென்றல்.
0: தென்றல்.
3: தேனிசை.
0: தேனிசை.
3: தேன். தேன்.
0: எல்லாருக்கும் பிடிச்சது ஒண்ணு இருக்கே.
3: சவுண்ட் கம்மியா சார்.
0: நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னும் இருக்காதா?
3: ஐயா,
0: இன்னும் இருக்காதா?
3: இருக்குங்க. தேனிசை. தேன்.
0: தேன்.
3: தென்றல்.
0: தென்றல்.
3: அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சி சொன்னீங்களா?
0: ஆமா, ஒண்ணு இருக்கு.
3: தேனி.
0: தேனி. ஊர் பேர் சொல்லிட்டீங்களா?
3: ஆமாங்கய்யா.
0: சரிங்க, இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. நல்லா முயற்சி பண்ணீங்கய்யா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இனப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து ரயில் பயணம்.
4: ரயில் பயணம். ரயில்.
0: ரயில். பயணம்.
4: பயணம்.
0: எல்லாருக்கும் அதிகமா இருக்குமே அந்த வார்த்தை இருக்கு. ஆமாமா.
4: பணயம்.
0: பணயம்.
4: பணயம்.
0: ஓ, அப்படிங்களா? சரி, நான் எதிர்பார்க்கறது வரவே இல்லையே. இன்னும்
4: எதிர்பார்க்க

0: சரிங்கம்மா. பயம்ன்ற வார்த்தை இருக்கு, அதை நீங்க சொல்லவே இல்லை. சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின்

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
4: எட்டு திசையங்கம் முடித்துக் கொண்டிருக்கோம். 8:21 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இடம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது, இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 1 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 1 10 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளி அம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து பேருந்து நிலையம். பேருந்து நிலையம்.
5: பேருந்து நிலையமா? பேர்
4: அப்படின்னு ஒரு
5: நிலையம்.
4: சரி சொல்லுங்க அடுத்து.
5: பெயர்
4: அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லைங்களே, அதுல எழுத்தே இல்லையே.
5: நன்றி
4: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் காரிமங்கலம் வட்டம் ஜெல்லிக்கட்டுப்படி பீமராஜன்.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா,
6: கொஞ்சம் லென்த்தா கொடுங்க பாக்கலாம்.
4: அப்படிங்களா, சிம்பிளா கொடுக்குறேன்.
6: ஆமா.
4: விளையாட்டு வீரர்கள்.
6: விளையாட்டு வீரர்களா? வீரர்.
4: வீரர்.
6: வீரர்களா? வீரரா?
4: விளையாட்டு வீரர்கள்.
6: வீரர்கள். கல்.
4: கல்.
6: விலை.
4: விலை.
6: விடு.
4: விடு. சூப்பருங்க.
6: வீடு. வீடு.
4: வீடு. விடு. வீடா?
6: ஆமா.
4: சரிங்க, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. என்ன பண்ணி கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
7: பத்திரமட்டில இருந்து சத்யா பேசுறேன்.
4: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுவர் பூங்கா.
7: சிறுவர் பூங்கா.

0: பூங்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: இங்கெல்லாம் போனதில்லை.
0: சரி சொல்லுங்க. பரவாயில்ல.
1: சிறுவர்,
0: சிறுவர்,
1: பூங்கா,
0: ம்,
1: பூ,
0: பூ, ம்,
1: சிறு
0: சிறு
1: சரிலே.
0: இன்னும் ஒன்று தான் சொல்லிடலாமே. யோசிச்சு பாருங்க.
1: தெரியலீங்க.
0: சரிம்மா, நல்லா முயற்சி பண்ணிங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: ஆ சரி.
0: என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க. உங்களுக்கான சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு விடுமுறைகள்.
2: அரசு விடு,
0: விடு
2: முறை,
0: முறை கல் என்னங்க ஐயா? டூன்னு ஒரு வார்த்தை இருக்கா? விடு, முறை, ம், அடுத்து டூ. ஓ, சூவா? அது ஆங்கில வார்த்தைங்க ஐயா. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பிள்ளை நமக்கிறன்று. இணைப்பிள்ளை நீ கூட்டி ஐயா. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நான் இங்கே மதியம்பாளையம் ராமகங்கிறது ஒன்றாவது வந்து எழுநூத்தி பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க. உங்களுக்கான சொல் என்னன்னு
3: பாத்தீங்கன்னா,
0: கணினி மையங்கள்.
3: என்னங்க ஐயா?
0: கணினி மையங்கள். கணினி மையங்கள்.
3: மையம்,
0: ம், மையங்கள்,
3: மை, கணிதங்கள்
0: ஐயா. கணினி மையங்கள்ங்க ஐயா.
3: மையம்
0: இம் இல்லையே
3: ஐயா. சரி, வாய்ப்பு.
0: இனப்பிள்ளை கூட நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: மதிகோன் பள்ளியிலிருந்து மது.
0: சரிங்க. உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகைகள்.
4: பன்,
0: பன், ம்,
4: பகை,
0: பகை, ம்,
4: கல்,
0: கல், ம்,
4: கைகள்,
0: கைகள். சூப்பர். இன்னொன்னு,
4: கை,
0: கை. ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். சரிங்க. உங்களுக்கான சொல் என்ன பாத்தீங்கன்னா, விளையாட்டு சாதனங்கள்.
3: விளையாட்டு சாதனங்களா?
0: ம், விளையாட்டு சாதனங்கள். எவ்வளோ ஒரு அழகான பேர் இல்லையா?
3: வீட்டு
0: விளையாட்டுன்னு சொன்னேன், வீட்டுன்னு சொல்ல இல்லைங்க ஐயா. விளையாட்டு சாதனங்கள்னு சொன்னேன்.
3: விளையாட்டு சாதனங்கள்.
0: ம்,
3: சாதனை,
0: சாதனங்கள் தான் சொன்னேன்
3: நான்.
0: சரிங்க, யோசிச்சிட்டே இருங்க, நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இணைப்பில் இந்த மாதிரி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
5: ஐயா, பூசாத்திலிருந்து டிப்பன் கடை சுமந்து பேசிக்கிறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமா. உங்களுக்கான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
5: சொல்லுங்க.
0: மலைக்குன்றுகள்.
5: மலை,
0: ம்,
5: குன்றுகள்,
0: குன்றுகள்,
5: கல்,
0: ம்,
5: கலை,
0: கலை, ம், சூப்பர்மா. இன்னொன்னு
5: முயற்சி பண்றேன், வரலீங்கயா?
0: சரிம்மா, நல்லா முயற்சி பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள்.
5: நன்றி. நன்றி.
0: நன்றிம்மா. இணைப்பில் என்ன கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க
6: ஐயா?
0: வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம்.
0: ம்,
6: செந்தாரப்பட்டி ராகவன்.
0: சரிங்க. உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா,
6: கொஞ்சம் எல்லாம் சிம்பிளா கொடுங்க ஐயா.
0: சிம்பிளாவா? உயர்ந்த இடங்கள். உங்களுக்கான சொல்

0: உயர்ந்த இடங்கள்ங்களா?
1: உயர்ந்த
0: இடங்கள். கல். இடம். உயர்.
1: உயர்.
0: இட.
1: சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: எட்டு மணி 35 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது இளம் தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 30 மற்றும் 91 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 31 மற்றும் 91 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நாங்க சேலம் மாவட்டம் மேச்சேரியில இருந்து.
2: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து பிடித்த பாடல்கள்.
3: பிடித்த பாடல்கள்
2: பாடல்கள்
3: பிடி
2: பிடி
3: பாடல்
2: பாடல்
3: கல்
2: கல்
3: கனை.
2: அந்த வார்த்தையே இல்லைங்களேம்மா.
3: கல் பண்பு.
2: அந்த வார்த்தையும் இல்லையே.
3: நன்றிமா.
2: என்ன கூட ஐயா? வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
2: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து குறுங்கோள்கள். குறுங்கோள்கள்
4: என்ன சார்?
2: குறுங்கோள்கள் விண்வெளியில் இருக்கும்.
4: நன்றி சார்.
2: நன்றி. இனப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
5: பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
2: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து வயல்வெளிகள்.
5: வயல்
2: வயல்
5: விளிகள்.
2: உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா. இணைப்பு கிடைக்கிற இடத்துல தான் பேசுங்க.
5: நாங்க இந்த பக்கம் வந்தோம்.
2: சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
5: வயல் வில்லியல் கல் விழி
2: விழி வியே இல்லையே. என்னம்மா?
5: வயல் வயல்
2: வயல். எத்தனை டைம் வயல்? நல்லா முயற்சி பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள். எப்படி இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுகன் பத்திந்து ரமணி.
2: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து விண்வெளி மையம்.
6: சொல்லுங்க.
2: விண்வெளி மையம்.
6: விழி
2: விண்வெளி மையம்
6: மையம்

0: World my win
1: win
0: Willy
1: Willy சரிம்மா
0: அஞ்சு வந்துருச்சா
1: அஞ்சு வந்துருச்சா விழிக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த லீதா வருமா அதுதாங்க அந்த லீதா வருமா என்ன ஒன்று சொல்லுங்க சரிம்மா நல்லா முயற்சி பண்ணீங்க வாழ்த்துக்கள் நெப்பிள்ளினிய கூடிய நேயர் வணக்கம் வணக்கம்
2: ஹலோ வணக்கம்
1: வணக்கம் யாருங்க பேசுறீங்க
2: நான் அன்சாகரத்துலேருந்து அர்ச்சனா
1: ஒரு ரைமிங்கான ஒரு பேர் அன்சாகரத்துலேருந்து அர்ச்சனா உங்களுக்கான சொல் என்னன்னு
2: பார்த்தீங்கன்னா
1: தொலைத்தொடர்பு
2: புரியல
1: தொலைத்தொடர்பு
2: தொலைத்தொடர்பு
1: சயின்ஸ் புக்கெலாம் வரலன்னுல அந்த பேர் தான்
2: தொலை
1: தொலை
2: தொடர்பு
1: இன்னும் இருக்கே
2: ஊர்
1: ஊர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா
2: அதுவே இல்ல
1: இல்லையா
2: புடர் உலை
1: உலையா இல்லைங்களே ஊ இல்லையே தொலை தொடர்பு தான் இருக்கு சரிங்க நல்லா முயற்சி பண்ணீங்க வாழ்த்துக்கள் நன்றிம்மா
2: நன்றி வணக்கம்
1: இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா
1: வணக்கம் யாருங்க பேசுறீங்க
3: எடப்பாடியிலிருந்து ஜெயம்
1: அம்மா உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைங்கம்மா இணைப்பு கிடைக்கிற இடத்துல பேசுங்க இப்போ சொல்லுங்க உங்களுக்கான சொல் வந்து இருசக்கர வாகனம்
3: இருசக்கர வாகனம்
1: சக்கரம் வானம் சூப்பர் எதிர்பார்க்கவே இல்லை
3: இனம்
1: இனம்
3: வனம்
1: வணம் சூப்பர்மா ஒன்று
3: ஒன்று வரும்
1: வரும் என்ன வரும் வாய்ப்பு வருமா வாய்ப்பு வருதோ தெரிய தெரியாது உங்களுக்கு கைத்தட்டல் என்ன வரும் கேளுங்க வாழ்த்துக்கள்மா நன்றிமா இனப்பிள்ளை நீ கூடிய நேயர் வணக்கம் வணக்கம் யாருங்க பேசுறீங்க
4: கடலூர் மாவட்டம் சன்னராஜன்
1: சரிங்க உங்களுக்கான சொல் வந்து நீர்வீழ்ச்சி ஐயா உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க நீர்வீழ்ச்சி நீர் முக்கியமான ஒன்றா
4: ஆமா சார்
1: அடுத்து
4: வீழ்ச்சி
1: காற்று வீசியா சரி அடுத்து அத சொல்லிட்டீங்க
4: சரி சார்
1: அவ்வளவுதானா
4: நீச்சி சொல்லாமா சார் நீச்சி
1: நீர்ச்சி நாலு சொல்லிருக்கீங்க ஒன்னு ஒன்னு சொல்லுங்க நீர்வீழ்ச்சின்னு சேர்த்து சொல்லிடுறீங்களா
4: ஆமா சார்
1: அப்படி சொல்ல முடியாது இன்னொன்னு சொல்லுங்க
4: சொல்ல முடியுங்களா சரி சார் நீச்சின்னு சொல்லாமா சார் நீச்சி
1: நீச்சி அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லைங்கய்யா
4: இல்லைங்களா சரி சார்
1: நல்லா முயற்சி பண்ணீங்க வாழ்த்துக்கள்
4: சரி சார்
1: இனப்பிள்ளை இணையக்கூடிய நேயர் வணக்கம்
5: வணக்கம்
1: யாருங்க பேசுறீங்க
5: தருமபுரி மாவட்டம்
1: சரிங்க உங்களுக்கான சொல் வந்து
5: உலக
1: அதிசயங்கள்
5: உலக அதிசயமா
1: அதிசயமா ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன்னு

0: சொல்றீங்களா?
1: உலகம்
0: உலகம் இம் இல்ல உலக அதிசயங்கள்.
1: உலக அதிசயம் ஆதி
0: நங்கையா
1: ஆதி வராதுங்களா சார்?
0: இல்லையே, ஆவர்லையே. புது புது வார்த்தைங்களா சொல்றீங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: எட்டு மணி 53 நிமிடத்தில் நாம் கற்றரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது சொல்லோடு விளையாடு. நேயர்களே, உங்களின் அனைவருக்கு இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான சொல் வந்து பிடித்த படங்கள்.
4: பிடித்த படங்கள்?
3: இதுக்கு முன்னாடி பிடித்த பாடல்கள் கேட்டோம், இப்ப பிடித்த படங்கள்.
4: பிடி
3: பிடி
4: பட
3: பட
4: பிடித்த
3: பிடித்த
4: பாடல்கள்
3: பாடங்கள் இல்ல
4: படங்கள்
3: படங்கள்

0: கல்.
1: சூப்பர்மா, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா.
0: நன்றிங்க சார்.
1: டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே. நன்றிமா. என்ன பிள்ளை, நீ கூடிய ஐயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் பட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து கணினி அறிவியல். கணினி அறிவியல்.
2: கணினி அறிவியல்.
1: உங்க துறைக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை.
2: ஓகே. அறிவியல்.
1: அறிவியல்.
2: கணினி. கணி. அறி.
1: அறி.
2: அவியல்.
1: அவியல். வாழ்த்துக்கள்ங்க ஐயா, நல்லா சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. இனப்பிள்ளை நீ கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: திவ்யஸ்ரீ நங்கவாளியிலிருந்து.
1: சரிங்க, உங்களுக்கான ஒரு வார்த்தை வானொலி நிலையம்.
3: வானொலி
1: நிலையம்.
3: வானொலி.
1: வானொலி
3: நிலையம்.
1: வாலி.
3: நிலை. நியம்.
1: நியம். நயம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், நியம்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு முக்கியமான வார்த்தை, அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை.
3: வாழை.
1: வாழை இல்லையே, அந்தலா இல்லையே. நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
3: வலை.
1: வலை. அது மீனவர்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஐந்து வார்த்தை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். வா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரிம்மா, உங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் நினைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். இன்னப்பிலேருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Chou Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikant and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் ஜூன் 27 தேதி வந்து நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 வந்து உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்புல எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கு, இந்த நோய் காரணமா முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதுல வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது, அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2 வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த 2 நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்கா பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுதே இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு வடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு வடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம்.

0: இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் குன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை குன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெளிமுதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெளிமுதுகே வந்து ஐந்து வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெளிமுதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்க டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளிமுதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இல்லை இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்ஸியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் குன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மள மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய

0: வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கா?
1: நிச்சயமா. இந்த குழந்தை வந்து, அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்ன இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே அந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோமா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும் பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோட பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்க கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு. அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 degreeக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20-40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 degreeக்கு மேலும், அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றது எல்லாமே நம்ம கேரி பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
0: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
1: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 degree percentage அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 degreeக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
1: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்கால்லையே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம், இந்த மாதிரி போகும்போது ரெண்டு முட்டியும் ரெண்டு கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0-20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20-40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படைகிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 liter பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்கி இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0-20 degreeல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
0: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
1: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0-20, 20-40, more than 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0-20 அப்படின்னும்

0: போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20-40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: இனிய இரவு வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 9:30.
3: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்கள் என கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33-9999
3: தீராத இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலையை விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது சுகமான ராகங்கள். இரவின் மடியில் உங்களை தாளாட்ட வருகிறது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் கடிதா.
2: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து பாடல் கேட்டிருக்கேன்.
2: ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கீங்களா?
3: ஆமாங்கப்பா.
2: ஒரு இனிமையான பாடலை கேட்கணும். என்ன பாடல் கேட்கலாம்?
3: தீபம் படத்துல பூவிழி வாசலில் யாரடி வந்தது.
2: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்தலாம். என்ன பிள்ளை, நமக்கு நன்றி.
3: நன்றி, நன்றிப்பா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பத்து மணி 7 நிமிடத்தில் நாம் கெட்டரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: நேய நெஞ்சங்களை கொள்ளியடிக்கும் 102.5 தருமூரி பண்பலைக்கும் 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சினியம்பலம் சோமசுந்தரம்.
3: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
4: சார்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். காலேஜில்.
3: காலேஜ்லயா? எந்த காலேஜில் ஒர்க் பண்றீங்க?
4: என்ன சார்,
3: எந்த காலேஜில் ஒர்க் பண்றீங்க
4: சார்? கொங்கு இன்ஜினியர் காலேஜ் சார், பெருந்திரை.
3: சரிங்க, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதும் இப்போ நீங்கள் போய் வேலை செய்யறதுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இருக்கு
4: சார்? நிறைய டிஃப்ரென்ஸ் மாறிடுச்சு சார். அப்போல்லாம் வந்தீங்கன்னா மாணவ மாணவிகள் கம்மியாக இருந்தாங்க, இப்போ அதிகமாயிட்டாங்க.
3: சரிங்க,
4: அதோடைய நாலேஜ் கம்ப்யூட்டர் காலம் அதிகமாயிருச்சு சார்.
3: அப்படி சொல்ல வரீங்களா?
4: ஆமாம் சார், அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது.
3: நான் உங்ககிட்ட வேற எதிர்பார்த்தேன், நீங்கள் சொல்லலை. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: சரி சார், நேற்று இன்று நாளை அங்கே வருவது யாரோ அந்த பாடல், அனைத்து நேயர்களுக்காக இந்த பாடல்.
3: சரிங்க, கொடுத்தலாம். என்ன பிள்ளை, தமக்கு நன்றி.
4: நன்றி சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பத்து மணி 12 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம் இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமட்டி தான் சம்பாதித்து கோவிந்த சாமிங்க சார்.
2: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: சார்? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்.
2: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க
3: சார்? 40 ஆண்டுகளா பண்ணிட்டு
2: இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பயிர் போட்டிருப்பீங்க உங்க நிலத்துல? எத்தனை வகையான பயிர்?
3: சோளம் போட்டிருக்கிறோம்ங்க.
2: இப்பயா
3: எது போட்டிருந்தோம்ங்க? இனிமேல் நல்ல நெல் நடணுங்க சார்.
2: சரிங்க, நெல் எந்த ரகம்?
3: நெல் வந்து பிபிடி நடுவோங்க சார்.
2: ஓகேங்க ஐயா. பொழுதுபோக்குன்னா என்ன உங்களுக்கு சொல்லலாம்?
3: என்னங்க சார்?
2: இல்ல, உங்களுடைய பொழுதுபோக்குன்னா என்ன சொல்லலாம்னு கேட்டேன்.
3: பொழுதுபோக்குன்னா வானொலி கேட்பேங்க சார். நம்ம தர்மபுரி வானொலி எங்க ஊர்ல நல்லா கேட்குதுங்க சார். அது கேட்போங்க. நல்ல விவசாய நிகழ்ச்சி பலன் கொடுக்குறீங்க, கால்நடை சொல்றீங்க, அதை கேட்போங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு
2: சரிங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் கேட்கலாம் இப்ப
3: சார்? நாளை நமதே
2: கண்டிப்பா கொடுத்துலாமா? என்ன பிள்ளை, நமக்கு நன்றி.
3: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பத்து மணி 19 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
5: ஈரோட்டில இருந்து சீனிவாசன் பேசுறேன் சார்.
4: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: சார்? டிடிஎச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
4: தொழில் எப்படி போயிட்டு இருக்கு?
5: தொழில கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு சார்.
4: சிட்டி சிட்டி தானே அந்த பகுதி? நல்லா.
5: ஆமா, ஈரோடு சிட்டி தாங்க. எல்லா பாருங்க, நெட்வொர்க் பிரதமர் நெட்வொர்க்ல நிறைய வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சேல்ஸ் நல்லது தாங்க சார்.
4: சரி, ஓகே, தொடர்ந்து செய்யுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
5: பாவை விளக்கு படுத்த வேண்டும் சார். காவியமா நெஞ்சில் ஏவியமா?
4: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துலாம்.

0: 10:26 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சார், திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
0: ஈஸ்வரன், என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: பார்லும் தறி ஏரளம் போட்டுட்டு இருக்கங்க சார்.
0: எத்தனை வருஷமா செய்யறீங்க?
1: என்ன சார்,
0: இல்லை எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: அது 40 வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சரிங்கய்யா, என்னென்ன இது வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதனா வந்திருக்கா?
1: என்ன
0: இல்லைங்க, உங்கள் தொழிலில் புது புதுசாக எதனா வந்திருக்கான்னு கேட்டேன்.
1: புதுசாக டிசைன் வந்துகிட்டே இருக்குங்க சார். முதல்லிருந்து ஆரம்பிச்சிருந்தா அப்படியே தானுங்க புதுசாக டிசைன் வந்துட்டு இருக்குங்க.
0: சரிங்க, அது கற்றுக்கிறதெல்லாம் எங்கே நீங்களே கற்றுக்குறீங்களா இல்லை வெளியில் எங்கே போய் கற்றுக்குறீங்களா?
1: இல்லைங்க, அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே கற்றுக்கலாங்க.
0: சரி ஓகேங்கய்யா, தொடர்ந்து செய்யுங்க இந்த தொழிலை.
1: சரிங்க,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார், இதே கிணி படத்திலிருந்து இன்பமே உந்தன் பேர் பெண்மையும் அந்த படிச்சு
0: நீங்கள் கேட்ட பாடல் கொடுத்துடலாம். எனப்பில் அந்த மாதிரி நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: 10:32 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் எஸ் கௌரி சங்கர், நலம் நலமறியாவள்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நினைத்தவர் முடிப்பவன் படத்தில் பூமலை தூவி பாடலுங்க.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிருக்கீங்க? இரவு நேரத்துல பாடல் கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: இல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
1: கேட்டேன்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: 10:39 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்களிப்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கம் சார்.
0: சரிங்க, என்ன படத்தில் கேட்கலாம்?
1: படம் வந்து சிட்டுக்குருவி அடாட மாமர கிளியே.
0: நீங்க கேட்ட பாடல் கொடுத்தலாம். என்ன பிள்ளை, நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: பத்து மணி 44 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆண்டவன் கட்டளைப்படுத்திருந்து அமைதியான நதியினிலே ஓடம் என்ற பாடல்.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம்? நன்றி
1: நன்றி நன்றி சார்.

0: மணி 49 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் வெள்ளிங்கிரி பேசுறீங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: இன்னைக்கு? வல்லவனுக்கு வல்லவன் படத்துலங்க.
0: ம்,
1: 1000 பார்வையில் இந்த பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: கொடுத்துடலாம் உங்களுக்காக.

0: 55 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்தது இளங்கோ பேசுறேங்க.
0: சரிங்கய்யா, உங்களோட பொழுதுபோக்குன்னு என்ன சொல்லுவீங்க?
1: பொழுதுபோக்கு வானொலி கேட்பேன்.
0: வானொலி தானே, எத்தனை வருஷமா கேட்குறீங்க?
1: கண்டிப்பா தருமபுரி பண்பில் கேட்பேன், கொடைக்கானல் பண்பில் கேட்பேன்,
0: ம்,
1: அது மாதிரி சென்னை கோவை எல்லாமே கேட்பேன். ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை கண்டிப்பா ஆஜராயிருவேன்.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
1: அதே பத்திரிக்கை தினமும் ஒரு 4 பத்திரிக்கை வாசிப்பேன் காலையில.
0: கண்டிப்பா, ம்,
1: அதனால ஏதாவது நேற்றை செய்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: புரியுதுங்கய்யா, அப்டேட்ல இருக்கீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: இன்னைக்கு நண்பர் கங்கிச்செட்டி பீமராஜன் அவர் 40வது திருமண நாள் கொண்டாடுறாரு.
0: ஓ, ம்,
1: அவரை வாழ்த்து விதமா நல்வாழ்த்து நான் சொல்லுவேன். அதாவது படம் வந்து பட்டிக்காடா பட்டணமா படுத்துருந்து இந்த பாடலை கொடுத்தா நம்ம தர்மபுரி பண்பலை வானொலி சார்பாக இந்த அவர் நல்வாழ்த்து நம்ம சொல்லிடலாம.
0: கொடுத்துலாங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.
2: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று.

பொன்தாலி, தாலி ஒரு பொன்வேலி, போடுவது பொன்தாலி, தாலி ஒரு பொன்வேலி.

0: Maradan, Marlon.
1: Uh-huh. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Buddle. Nalvaalthu naan sollu.

வாசல் படி தாண்டாதே, மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே.

0: நரசீபுரம் என்கே கந்தசாமி.
1: சரிங்க, என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க?
0: ஐயா, நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேனுங்க.
1: இப்போ என்ன போட்டுருக்கீங்க?
0: பாக்கு தான் சார் என்னுடைய நிலத்தில் போகிறேன்.
1: சரிங்க, எத்தனை ஏக்கரில்
0: அது
1: போட்டிருக்கீங்க?
0: 7 ஏக்கரை பாக்குங்க,
1: ம்,
0: 4 ஏக்கரை வாழை, இலை வாழை.
1: சூப்பருங்க, நல்ல ஒரு இது செய்கிறீங்க.
0: ஆமாம்,
1: பாக்கு எத்தனை மாதம் பயிருங்கய்யா?
0: என்னங்க
1: பாக்கு எத்தனை மாதம் பயிருங்கய்யா?
0: சார், பாக்கு இப்போ 5 வருஷத்துல அறுவடை பண்ணுங்க.
1: ம்,
0: 30-40 வருஷம் வரைக்கும் விளையுங்க சார்.
1: சரி, ஓகேங்கய்யா, ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நல்லா பண்ணுங்க.
0: ஆமாங்க.
1: என்ன பாடல் கேட்கலாம்
0: சார்? இந்த இரவு நேரத்தில் இதயத்துக்கு இதமான பாடல்.
1: ம்,
0: எங்க வீட்டு பெண்லேருந்து சிரிப்பு பாதி அழுகை பாதி, வித்தியாசமான பாடல் சார். நேர்களுக்கு இதயத்துக்கு இதமாக இருக்கும் சார்.
1: ஆமாம், எல்லாம் பாதி பாதி இருக்கிறதுனாலவா?
0: ஆமாண்ணே.
1: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துலாம். நன்றி.
0: தேங்க்யூ.

0: 10:59 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நினைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அன்புலிங்கமே.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கோவை சிறுவன்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

நெட்லைத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சாங்க. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு

மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக டி லக்ஷன்யா. 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இனிது இனிது 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SHLR வழங்கும் நலத்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, காலை 8:05 பொன்னியின் பொதுப்புணல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SHLR வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சர்மரோக ரிமாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கென்சின் இனிய சொல்லும்போது, 9:05 வானலையில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் சொட்டு மருந்து கொடுப்போம் போலியோவை தவிர்ப்போம், தருமபுரி மாவட்ட மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் ஏ கார்த்திகா அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். காலை 10 மணிக்கு நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம், 15 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமாக, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 தமிழருவி, நாளைய நிகழ்ச்சியில் எத்திக்கும் தமிழ் தித்திக்கும் கிரை பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழிசை செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி செட்டிக்கரை கார்பெண்டர் எஸ் வஜ்ரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திடும் விடக்கல், 5 மணிக்கு மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினமூர் திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிவிப்புகள், 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வாய்ப்பளி. நாளைய நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் உணவு தொழில்நுட்பங்கள், ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதாங்கி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மரவழியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் கட்டுப்பாட்டு முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்களின் உரை கேட்கலாம், 8:00 இளந்தன்றல் தமிழ் பேசுங்க, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இவையாவும் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். உறங்கும் முன்னோர் சிந்தனை, மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதமில்லை, மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதமில்லை, மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 நிகழ்ச்சிகள் தொடங்கும், சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம், நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.